நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சகாண்டு 1948 பாத்ரபத மாதம் 6 2026 ஆகஸ்ட் 28 இன்று வெள்ளிக்கிழமை. ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 MHz இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5:49 நொடிகள் தொடர்வது மங்கள இசை.

0: இன்றைய நாளொரு குரல் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புண்மையான் காணப்படும். புறம் கூறாமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குரலுக்கான விளக்கம், அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாத தன்மை ஒருவன் மற்றவனை பற்றி புறம் கூறுகின்ற சிறுமையால் காணப்படும்.
1: ஏய் மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற,
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்க மக்களே.
4: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
5: தெரியாது சார்.
4: கோரி மேடு?
5: தெரியவே தெரியாது சார்.
4: கீழூர், அரியூர், பங்கூர்,
5: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலை

0: விடுங்க, நம்ம புதுமையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
6: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
7: உங்கள் FM ரெயின்போவில்
6: தினமும் காலை 9:02
7: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
6: FM ரெயின்போக்கு
8: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
9: மன்னா மன்னா,
10: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
9: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
10: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
9: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
10: என்ன வழி,
9: இதை கேளுங்க மன்னா.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
11: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
12: ஆமா மன்னா, ஆமா.
13: ஏய்
14: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
6: தொழில் முனைவோர்கள்,
14: நாடக கலைஞர்கள்,
6: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
14: ஹாய் ஸ்நேகிதியே,
6: FM ரெயின்போ புதுவை 102.8
14: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:02.
6: ஹாய் ஸ்நேகிதியே,
14: ஹாய் ஸ்நேகிதியே.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் FM ரெயின்போ புதுவை 102.8.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு. காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க ஒற்றுமையே உயர்வின் திறவுகோள். வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை 5. 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மீன் பண்ணை குட்டை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். பாலைவனங்கள் எனும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள் தொடர்ச்சி. வழங்குபவர் முனிவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாசமுருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ புகையிலை பயன்பாட்டை தடுக்க அரசு மேற்கொள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கின்றார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சீனு. 8:55 சைபாலின் இன்று தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கேட் செட் கோ கேம் ஷோ. பதினொன்று மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் எய்பு எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதி. நாடகத்துறையின் பயணங்கள் எனும் தலைப்பில் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜி சேந்து. 2:15 காலத்தை வென்ற கணங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். HPV தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து புதுச்சேரி கொசப்பாளையம் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் பொறுப்பாளர் மற்றும் அரசு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் செல்வி அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜி சோனியா. 6:20 முதல் 7 மணி வரை. 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும். 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும் மணிக்கு ஒரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2

மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டம் அருள்மிகு மேல மாரியம்மன் திருக்கோயில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்ப அபிஷேக விழாவில் இன்று மாலை 5 மணிக்கு அங்குரா பணம் அர்ச்சா ரக்ஷாபந்தன கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் 8:30 மணிக்கு முதல் காலையாக பூஜை தீபாராதனை நடைபெறும்.

நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலம் 8 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9:30 அரங்கிசை. பெரியபாளையம் பி ராஜி அவர்கள் வாசித்துள்ள நாதஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நீர்விருப்பம்.

முகநூல் வழி நேர் விருப்பம். பதினோரு மணிக்கு இலக்கியம் பேசுவோம். இலங்குவடிகளின் பன்முகத்திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தாசந்தில்குமார் அவர்கள். 12 மணிக்கு எங்க ஊரு தலைவர் நாடகம் எழுதியவர் ஏ என் நெடுமாறன் அவர்கள் அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை தாடே பள்ளி லோகநாதன் சர்மா அவர்கள் பாடியுள்ள பாடல் கேட்கலாம். 12:50 புதன பக்கங்கள் மார்க்சின் கார்கி அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதன தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 மகளிர் நேரம் நாடகத்துறையில் பயணங்கள் எனும் தலைப்பில் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே சிந்து. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நிலையத்தின் நிகழ்ச்சிகள் இன்று 3:10 முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் மாலை 5 தொடங்கும். 5 பொன்மாலை பொழுது மகன் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 திரையிசை மீண்டும் 8:00 முதல் 8:58 திரையிசை. மனோரஞ்சிதம் 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனங்கள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் உழவனுடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தாலுகா மாளிகம்பட்டு கிராமம் 1000 காய்ச்சி பலா விவசாயி ராமசாமி சமர்த்தியா அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லை டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 வரை சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:00 10:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம்.

0: ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் என்பது மனித சமூகத்தின் அடிப்படை வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் ஆதாரமான ஒரு பொன்மொழியாகும். ஒரு குடும்பத்திலோ சமூகத்திலோ ஒற்றுமை நிலவும் போது அங்கு அன்பு விட்டுக் கொடுத்தல் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவை மேலோங்கி காணப்படும். நம்மில் ஒற்றுமை நிலவினால் வீடும் சமூகமும் உயர்வடையும். ஒற்றுமையே வலிமை என்பதற்கேற்ப ஒரு கூட்டாக செயல்படும் போது பெரிய இலக்குகளை கூட எளிதில் அடைய முடியும். தனிநபர் வளர்ச்சியை காட்டிலும் ஒரு சமூகம் அல்லது நாடாக ஒன்றிணைந்து செயல்படும் போதுதான் ஒட்டுமொத்த தேசமும் வளர்ச்சி அடையும். இயற்கை நமக்கு சொல்லும் பாடமும் இதுவே. எறும்புகள், தேனீக்கள் போன்ற உயிரினங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து தங்கள் உணவுகளை சேகரிக்கின்றன. தங்களை விட பெரிய எடையுள்ள உணவை சுமந்து இழுத்து செல்வதை பார்த்திருக்கிறோம். நாம் பல்வேறு சமூக கலாச்சார பின்னணிகளை கொண்டிருந்தாலும் நம் நாட்டில் இறையாண்மை மற்றும் முன்னேற்றத்திற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஒற்றுமை என்பது முக்கியம். சாதிகள் இல்லடி பாப்பா குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றார் பாரதி. 30 கோடி முகமுடையாள் எனில் மொய்ப்புற ஒன்றுடையாள், அவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி கூறினார். ஆகவே எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லோரும் பாரத தாயினுடைய புதல்வர்கள் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். தனிமரம் தோப்பாகாது, அதுபோல தனித்திருந்தால் வெற்றி கிடைக்காது. ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே உயர்வு கிடைக்கும். மகாகவி பாரதியார் தனது வந்தே மாதரம் பாடலில் ஒற்றுமையின் அவசியத்தை மிக அழகாக வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தங்களின் சாதி மத வேறுபாடுகளை கடந்து சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்பதை அவரது கவிதைகளில் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி? ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ? நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் மட்டுமே வாழ்வில் மேன்மையடைய முடியும் என்பதை மிகவும் அழகாக பாடியுள்ளார். பறவைகள் கூட்டமாக பறந்து சென்று தங்கள் இலக்கை அடைகின்றன. சிறு சிறு மலை தூறலால் நீர்நிலைகள் உயர்கின்றன. அணைக்கட்டுகள் நிரம்புகின்றன. மரவேர்களின் ஒற்றுமையே மண்ணரிப்பை தடுக்கின்றன. தனித்தனியாக உள்ள சிறு குச்சிகளை எளிதில் முறித்து விடலாம். சிறு சிறு குச்சிகள் சேர்ந்து ஒரே கட்டாக சேர்க்கும் போது அதை முறிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். முறிக்கவோ உடைக்கவோ முடியாமலே கூட போய்விடும். ஒற்றுமையே பலம். ஊருடன் கூடி வாழ். ஒற்றுமை இல்லா குடும்பம் ஒருமிக்க கெடும். ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும். கூடி தொழில் செய், தேசத்தோடு ஒத்துவாழ் போன்ற மூத்தோரின் பிள்ளைகளை கேட்டு பேரிடர் காலங்களில் மட்டுமே விழிப்புணர்வுடன் செயல்படுகிறோம். இதனை விடுத்து நாம் அனைவரும் சாதி மதம் மொழி இன பேதங்களை கடந்து ஒருமித்து செயல்படும் போதுதான் நாம் நம் சமுதாயத்தை வேகமாக வளர்ச்சியடைய செய்ய முடியும். பழம் மிகு பாரதம் புகழ் மிகு பாரதமாக மாறும். கூட்டு முயற்சியே எந்த ஒரு கடினமான இலக்கையும் எளிதாக அடைய உதவும். எனவே ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் என்பதை உணர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்போம் என்று உறுதியேற்போம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8. காலை வேளையில் காற்றலையோடு உங்கள் செவிகளை நோக்கி வரும் இதோ FM ரெயின்போவில் தெய்வீகராகும். நீடும் 6:15 7 நொடிகள் பாடல் கேட்கலாம். பி. சுசீலா குரலில்.

0: இனைத்தானும் நல்லவை கேட்க ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமையே பலம் என்பது நம் முன்னோர்கள் வகுத்த ஆணிவேர் சிந்தனை.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். குத்தூஸ் குரலில் நேரம் 6:23:33.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம். நேரம் 6:28 நிமிடம் 56 நொடிகள். பாடல் கேட்கலாம் பி. சுசீலா குரலில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 11 நாள் இன்று வெள்ளிக்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் மீன்பண்ணை குட்டை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: ஒரு வழியா ஏரி வாய்க்காலுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய மீன்களை பிடிச்ச ஊருக்குள்ள போய் நல்ல விலைக்கு வித்துட வேண்டியதுதான். கெண்ட மீன், கழுத்து மீன், குறவு மீன் எல்லா மீன்களும் இன்னைக்கு விரிச்சு இருக்கிற இந்த வேட்டில வந்து மாட்டிக்கணும். உங்களுக்காக பாட்டு பாடுறான், எங்க இருந்தாலும் வந்து மாட்டிக்கீங்க.

0: கழுத்து மீன்
1: வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னாக்கும் நீ கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம்.

0: நானே நாட்டியம் ஐயா மேல தாளம் முழங்கி வரும் வஞ்சிர மீனு வாத்தியம்.
1: கருத்தமுத்து கருத்தமுத்து
2: புடி புடி புடி புடி புடி கெளுத்தி மீன் கெண்ட மீன் எல்லாம் துள்ளுது போற புடி புடி புடி அப்படியே அப்படியே அப்படியே அமுக்க அமுக்க அமுக்க. காத்துமுத்த
1: என்னப்பா பண்ற, என்ன வேட்டியெல்லாம் விரிச்சுக்கிட்டு மீன் புடிச்சுக்கிட்டு என்ன பண்ற வாக்கால?
2: வேட்டி புடிச்சு மீன் புடிச்சுன்னு இருக்கிறான்.
1: ஏன்பா இந்த மீனை புடிச்சு என்னப்பா பண்ண போற?
2: காத்துமுத்த கெண்ட மீன் கெளுத்தி மீன் குறவு மீன் எல்லாம் இந்த வாக்கால இருக்கும்.
1: சரி,
2: இதை இன்னைக்கு புடிச்சு கூறு அம்பரோட வித்துருவோம். நான்
1: ஏப்பா மீன் விற்கிறதுக்காக வாக்கால இறங்கி உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க.
2: ஆமா இதான் பொழப்பு. அப்புறம் என்ன செய்யறது?
1: ஏப்பா மீன் தான் நீ விற்பனை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினா மீன் பண்ண வைப்பா.
2: எது மீன் பண்ணையா?
1: ஆமாப்பா.
2: நான் காத்த மூத்த பண்ண வைக்கிறது அதெல்லாம் நமக்கு ஒண்ணு தெரியாது.
1: ஏப்பா உனக்கு நிலம் இருக்கு.
2: ஆமா,
1: ஒரு ஏக்கர் நிலத்தை நீ மீன் பண்ணைக்குன்னு ஒதுக்கி நீ பண்ணலாம், அல்லது அரை ஏக்கர்ல கூட பண்ணலாம்.
2: அரை ஏக்கர்ல பண்ணலாமா?
1: பண்ணலாம்ப்பா.
2: சரி,
1: அதுக்கெல்லாம் அரசாங்கம் நிறைய உதவி செய்யுது.
2: ஓஹோ,
1: பண்ண கூட்ட வெட்டுறதுக்கு மானியம் கொடுக்குது, மீன் வளர்ப்புக்கும் மானியம் கொடுக்குது. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ பண்ண கூட்ட வெட்டி மீன் வளர்க்க பாரு.
2: ஓ அப்படியா சொல்ற?
1: ஆமாப்பா,
2: இது நான் டெய்லி இந்த வாக்கையில புடிச்சு புடிச்சு 50-100 ரூபாய்க்கு வித்துன்னு. நீ சொல்றத பார்த்தா மீன் கூட்ட வச்சு லட்சாதிபதி ஆகலாம் போல.
1: ஆமாப்பா, ஒரு ஏக்கர்ல நீ மீன் வளர்த்தின்னு வச்சுக்க, 1 வருஷத்துக்கு 2 லட்சம் வரைக்கும் நீ சம்பாதிக்கலாம்.
2: அடேப்பா 2 லட்சமா?
1: ஆமாப்பா. பண்ண கூட்ட வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டியா இல்லையா?
2: காத்தமுத்த நீ சொல்றத பார்த்தா ரொம்ப ஆசையதான் பாருக்குத. அதுக்கேத்த மாதிரி என் நிலம் இருக்குமாப்பா.
1: ஏப்பா நிலத்தை எப்படி தேர்வு செய்யறது இத நீ நேரடியாவே என்கிட்ட கேக்கலாமே.
2: ஆமா காத்தமுத்த சொல்லு, எப்படி நிலத்தை எப்படி தேர்வு செய்யறது மீன் கூட்டாமிக்க?
1: ஏன்பா கொஞ்சம் களிமண்ணா இருக்குன்னு வச்சுக்க.
2: சரி,
1: அந்த நிலம் ஏத்த நிலம். வண்டல் மண் இருந்ததுன்னா அமோகம்.
2: காத்தமுத்த என் மண்ணுதான் வண்டல் மண்ணாச்சா? நீ அடிக்கடி என் கொள்ளைக்கு வந்துருக்கிற, தெரியாத உனக்கு?
1: ஏப்பா அதெல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா நான் உன்கிட்ட மீன் வளர்க்கறத பத்தியே நான்
2: பேசுனேன்.
1: ஓன் எல்லாம் ஏத்த நிலம்.
2: ஆமா,
1: ஆனா அது மட்டும் இல்லாம மற்ற விஷயங்களையும் நம்ம பேசணும் இல்லையா?
2: ஆமா,
1: மணல் சாரியா இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பண்ணை கூட்ட மீன் வளர்க்கறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா தண்ணி வந்து நிக்காது, டக்குன்னு பூமிக்குள்ள ஓடிவிடும்.
2: ஓஹோ ஆமா ஆமா,
1: அந்த மாதிரி மணல் சாரியா தான் இருக்குது, வேற வழி இல்ல அப்படின்னா அவங்க குலை வெட்டின பிறகு 2-3 அடிக்கு வண்டல் மண் அடிச்சுக்கணும்.
2: ஓஹோ, என் நிலத்துக்கு அது தேவையில்லை, ஏன்னா கழிப்பா இருக்குது என் மண்ணு.
1: எப்பா உன் நண்பர் யாராவது இருப்பாங்கப்பா, அவங்க கேட்டாங்கன்னா நீ சொல்ல வேண்டாமா?
2: சரிப்பா சரிப்பா,
1: அதுக்காக தான்ப்பா சொல்றேன். களிமண்ணு வண்டல் மண்ணு இதெல்லாம் ஓகே. இப்ப உன் நிலம் அதே மாதிரி நிலம்.
2: ஆமா,
1: அப்ப பிரச்சனை கிடையாது.
2: ஆமா,
1: 5-6 அடிக்கு நல்லா ஆழமா நீ பண்ண கூட்ட வெட்டிக்க.
2: சரி,
1: அந்த மண்ணை எல்லாத்தையும் எடுத்து கரையில போட்டு நல்லா உயரமாக்கிடு.
2: சரி,
1: கரையில வந்து நீ வந்து மரம் வளர்க்கலாம், இல்ல ஒரு ஆட்டு பண்ண வச்சுக்கலாம், இல்ல ஒரு கோழி பண்ண வச்சுக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல வந்து நீ அது ஒரு பலனுள்ள வகையில நீ மாத்திக்கணும்.
2: அந்த மூலிகை கண்ணெல்லாம் நடலாமா?
1: மூலிகை கண்ணு மட்டும் இல்லப்பா, காய்கறி பயிர் கூட நடலாம்.
2: சரி சரி, வாழை மிளகாய் கத்திரி இதெல்லாம் போட்டுக்கிறேன்.
1: சரி, இப்ப பண்ண கூட்டை ரெடி ஆயிடுச்சு.
2: சரி,
1: உன் பண்ண கூட்டையில நீ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கார அமிலத்தன்மை எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். பொதுவா இந்த கார அமிலத்தன்மைங்கிறது கொஞ்சம் காரத்தன்மையோட நம்மளுடைய நிலம் இருந்தா மீன் வளர்ப்புக்கு ஏத்தது.
2: ஓஹோ,
1: ரைட்டா?
2: சரி,
1: அப்படி காரத்தன்மையை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா நீ என்ன செய்யணும், குளம் வெட்டின பிறகு 1 சென்ட் அளவுக்கு குளத்துல வந்து 1 கிலோ கிளிஞ்சல் சுண்ணாம்பு,
2: ஓஹோ,
1: அதை போட்டு அதுக்கு பிறகு தண்ணி கட்டணும்பா. புரியுதா?
2: சரி சரி,
1: அதுக்கு பிறகு 1 ஏக்கர் குளத்துக்கு 1 டன் அப்படிங்கிற விதத்துல ஈர சாணத்தை தண்ணியில கரைச்சு விடணும்பா.
2: ஓஹோ,
1: அதை முதல்ல விட்டு அப்படியே தண்ணியை நிப்பாட்டிடணும். அப்புறமா தான் நீ குளத்துல சாதாரண தண்ணிய பாய்ச்சணும். இந்த தண்ணிய வந்து பாய்ச்சி 4 அடி உயரத்துக்கு தண்ணி எப்போதும் இருக்கிற மாதிரி நீ பாத்துக்கணும்.
2: சரி சரி,
1: புரிஞ்சிருச்சா?
2: புரிஞ்சுது.
1: இப்ப சாணம் கரைச்ச 1 வாரத்துல குளத்துல நுண்ணுயிரிகள் உருவாகி இருக்கும்.

0: தானா உருவாகும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெள்ளை கலர்ல தண்ணி விட்டோம் இல்லையா, அந்த தண்ணி இப்ப பாத்தீங்கன்னா லேசா பச்சை அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த தண்ணீர்ல பச்சையா ஆக ஆரம்பிக்குதுன்னாவே நுண்ணுயிரிகள் உருவாகிடுச்சு, நம்ம மீனுக்கு தேவையான உணவு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா?
1: சரி சரி.
0: இப்ப நுண்ணுயிரி குறைவா இருக்கு அப்படின்னா நீ என்ன செய்யணும்?
1: திரும்ப சாணத்தை கரைச்சி பண்ணை குட்டையில விடணும்.
0: அதே மாதிரி செய்யணும்பா. இப்ப நுண்ணுயிரிகள் இருப்பது உறுதியான பிறகுதான் 1 இன்ச்சுக்கு மேல் நீளம் உள்ள மீன் குஞ்சுகளை குளத்துல விடணும்.
1: ஓஹோ,
0: ரொம்ப சின்ன மீன் உனக்கு தேவையில்லை, கொஞ்சம் பெரிய மீனா வாங்கி விடு.
1: சரி சரி.
0: ஏன்னா சீக்கிரம் வளர்ந்து உனக்கு பலன் கொடுக்கணும்.
1: ஓஹோ,
0: புரியுதா?
1: புரியுது காத்தமுத்த.
0: 1 இன்ச்சு நீளம் உள்ள மீன் குஞ்சு இப்ப எவ்வளவு தெரியுமா? 1 ரூபாய்க்கு கிடைக்குது. இப்ப போக்குவரத்து செலவு அதுக்கு இது எல்லாம் பார்த்தோம்னா கூட 1.5 ரூபாய்க்கு மேல விலை இல்ல. அந்த விதத்துல நீ வாங்கி விட்டுணும்.
1: காத்தமுத்த, பண்ணக்கூடிய என்னென்ன மீன் எல்லாம் வளர்க்கலாம்?
0: கருத்தமுத்து, நம்ம பகுதிகளில் அதிகமா விரும்பி சாப்பிடுற மீன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கட்லா, ரோகு, மிருகாலு, அப்புறம் புல்லுகண்டை, இதெல்லாம் அதிகமா மக்கள் சாப்பிடுறாங்க.
1: ஆமாம்பா,
0: இதெல்லாம் வாங்கி விடு. ஒவ்வொன்றுலயும் 500 கணக்கு வச்சுக்க.
1: சரி சரி சரி.
0: சரியா? இதுல புல்லுகண்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க.
1: ஏன்?
0: அது அதிகமா பெருக்காது.
1: ஓஹோ,
0: அதனால அதிக லாபம் இருக்குன்னு சொல்ல முடியாது.
1: ஆமா,
0: அது 200 மட்டும் விட்டுக்க.
1: சரி சரி. மீனினுடைய எடை அதிகமா இருந்தா அதிக லாபம் வரும்ல?
0: மீன் பெருசா ஆவறதுல ரொம்ப நாள் எடுத்துக்கும்பா அது.
1: ஓஹோ,
0: அதனாலதான்
1: சொன்னேன்.
0: ரோகு மிருகால் இதெல்லாம் நல்ல விலை போகுது. 1-6 மாசத்துக்கு அப்புறம் நீ மீன விற்க ஆரம்பிச்சிடலாம்.
1: சரி.
0: எப்பா கருத்தமுத்த?
1: சொல்லு காத்தமுத்த.
0: பேசிக்கிட்டே இருக்கும் போது செல்போன்ல என்னப்பா நோண்டிட்டு இருக்க?
1: ஜேசிபி ஓட்டர் தம்பி தெரிஞ்சவரு, நம்பரை போட்டு நாளைக்கு மீன் கூட்டம் அமைக்கிறதுக்கு பலன் ஓடுறதுக்காக நம்பரை போட்டுங்கிறான்.
0: ஏப்பா கொஞ்சம் அவசரப்படாதப்பா. மானியம் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிருக்கேன். அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் பார்த்து உன் இடத்தை தேர்வு செஞ்சு.
1: சரி சரி.
0: அவங்களுடைய அனுமதியோட பண்ணாதானப்பா உனக்கு மானியம் எல்லாம் கிடைக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அதனால அரசாங்க அதிகாரிகளை போய் பாக்குறதுல
1: சரி சரி
0: எல்லாம் முனப்பு காட்டு.
1: அப்ப நாளைக்கே போயிட்டா?
0: அப்பா நாளைக்கு என்னப்பா நாளைக்கு?
1: சரி,
0: இப்ப மீன் தேவையான அளவு பிடிச்சிட்டீல்ல?
1: ஆமா.
0: இன்னைக்கே போற மீன் வளத்துறைக்கு.
1: சரி.
0: போய் அதிகாரிகளை பார்த்து நீ பண்ண குட்டை வெட்டுறதுக்கு என்னென்ன வழிவகை இருக்கோ எல்லாம் கேட்டு வர.
1: சரி காதமுத்து. நான் இப்பயே போயிட்டு மீன் வளத்துறை அதிகாரிய பார்த்து மீன் கூட்டம் அமைக்கிறதுக்கான ஆலோசனைகளை கேட்டு நாளைக்கே வேலைய ஆரம்பிச்சிடறேன்.
0: சரி சரி. நீ மீன் பிடிச்சிருக்கீல்ல?
1: ஆமா.
0: அதுல அந்த பெருசா 2 விரால் குட்டி கிடக்கு போற, அதை மட்டும் என்ட கொடுத்துரு.
1: காதமுத்த, புடிச்ச மீன்ல இதுதான் பெரிய மீன். இந்த மீன நீ கேட்டுட்டா, நீ கேட்டா கொடுக்காம இருக்க முடியாது.
0: ஏப்பா நீ ஒண்ணு சும்மா எல்லாம் கொடுக்கணா, இந்த 200 ரூபாய் புடி, அந்த 2 மீன் என்ட கொண்டா.
1: சரி காதமுத்த, எனக்கு செலவுக்கு காசாச்சு. இப்பவே பிடிச்ச மீன நீ வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட போற.
0: ஆமாப்பா. சரி கருத்தமுத்த.
1: சரி,
0: நான் கிளம்பட்டுமா?
1: இந்த மீன புடி வழி தண்ணியில விழுந்துற போது.
0: ஏப்பா கொண்டாப்பா, பையோட கொடுப்பா.
1: சரி சரி. இந்தாப்பா பையோட வாங்கிப்பா.
0: சரி சரி, நான் போயிட்டு வரேன்பா.
1: சரி காதமுத்த, நாளைக்கு வரும்போது தென கஞ்சி கொண்டுட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகள். இதுவரை மீன் பண்ணை குட்டை அமைத்தல் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தல்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை ஒருங்கிணைக்க தமிழக அமைச்சர்கள் குழு தில்லி

0: விரைந்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் T-72 T-90 ரக பீரங்கிகளை பழுதுபார்க்கும் நவீன மையத்திற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், நவீன போர்க்கள சூழலுக்கு ஏற்ப இந்தியா தனது ராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வருவதாக கூறினார். துல்லியமான ஏவுகணைகள், ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள், செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் போர் முறை போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் வந்திருந்தாலும் பீரங்கிகளின் தேவை இன்னும் குறைந்துவிடவில்லை என்று கூறினார். சவாலான நிலப்பரப்புகளில் பாதுகாப்பாக செயல்பட ராணுவத்திற்கு பீரங்கிகள் தேவை என்றும் அவர் கூறினார். ஏவுகணைகள், பீரங்கிகள், ட்ரோன்கள் என அனைத்து வசதிகளையும் ஒருங்கிணைத்து பயன்படுத்துவதே நாட்டின் தற்காப்பு கொள்கையாக உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர், நாட்டில் வளர்ந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உள்நாடு மற்றும் சர்வதேச சந்தைகளில் முதலீடு செய்ய முன்வருமாறு அந்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் மயமாக்கல், உள்கட்டமைப்பு முதலீடுகள் மற்றும் இலக்கு சார்ந்த கொள்கை ஆகியவை இந்தியாவில் நீண்டகால முதலீட்டு சூழலை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள பன்னாட்டு நிதி தொழில்நுட்ப நகரிலும் பன்னாட்டு நிதி சேவைகள் மையத்திலும் கனடா நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2030 இருதரப்பு வர்த்தகத்தை $70 பில்லியன் உயர்த்தும் லட்சியத்துடன் முதலீடு, தொழில்நுட்பம், புதுமை மற்றும் நிதி சேவைகள் போன்ற துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்று கனடா தொழில் நிறுவனங்களிடம் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்கான பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக மூத்த அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு வினோத், திரு தென்னரசு ஆகியோர் நேற்றிரவு சென்னையிலிருந்து தில்லி புறப்பட்டுச் சென்றனர். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கவும் நிவாரணப் பணிகளை கண்காணிக்கவும் IAS அதிகாரி ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழுவை காத்மண்டுவுக்கு அனுப்ப முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் குடிநீர் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய நீர்வளத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளில் குடிநீர் மற்றும் தூய்மை இந்தியா 2 திட்டத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, குடிநீர் ஆதாரங்களை புனரமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளுமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கிராமப்புறங்களில் குடிநீர் மற்றும் சுகாதாரம் சார்ந்த திட்டங்களை கிராம வளர்ச்சித் திட்டங்களுடன் தொழில்நுட்ப ரீதியாக இணைத்து செயல்படுத்த வேண்டும் என்றும் நீர்வளத்துறை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை வலியுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீர்வளத்துறை தொடர்பான 42 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை மேற்கொள்ள மாநில அரசு கூறியுள்ள ஒப்பந்தப் புள்ளியில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக BJP குற்றம் சாட்டியுள்ளது. இந்த முறைகேடுகளை ஆய்வு செய்து ஆன்லைன் ஒப்பந்தப் புள்ளி ஆவணங்களை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக நீர்வளத்துறை ஒதுக்கியுள்ள 42 கோடி ரூபாய் மதிப்பிலான 202 பணிகளுக்கான ஒப்பந்தப் புள்ளிகள் குறுகிய கால அவகாசத்தில் வழங்கப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு 2 மட்டுமே கால அவகாசம் வழங்கியது ஏன் என்றும், இந்த ஒப்பந்தப் புள்ளியை ரத்து செய்து மறு ஒப்பந்தப் புள்ளிகள் கோர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. கணக்கெடுப்பில் தங்களது குடும்பம் விடுபட்டிருந்தால் மண்டல வாரியாக மாநகராட்சி அறிவித்துள்ள தொலைபேசி எண்களில்

0: பொறுப்பு அலுவலரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒருசில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கிடையே கத்தார் பிரதமர் திரு முகமது பின் அப்துல் ரஹ்மான் தெஹ்ரானில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியானை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த யாத்ரீகர்கள் 35 பேர் பாதுகாப்பாக இருப்பதாக மாநில அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கணக்கு தணிக்கைத் துறையின் தலைமை அலுவலகமும் சென்னை ஐஐடியும் இணைந்து டிஜிட்டல் அமைப்புகளின் தணிக்கைக்கான திறன் மேம்பாடு குறித்த சான்றிதழ் பயிற்சியை தொடங்கியுள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டத்தில் கைரேகை அல்லது கருவிழி பதிவு செய்யாத குடும்ப அட்டைதாரர்களுக்காக நாளை சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தரமான ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தரமான காலணிகளை உற்பத்தி செய்வது தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அலுவலகம் நேற்று நடத்தியது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களிலிருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் சக நாட்டு வீரரான வீர் சோத்ரானியை 3-2 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். இறுதிப் போட்டியில் வேலவன் ஹங்கேரி நாட்டின் பலாஸ் ஃபர்காஸை எதிர்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி போட்டி தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். 1974 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ராணுவத்தை இந்தியா நவீனமயமாக்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா உற்பத்தி, புதுமை மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியை ஒருங்கிணைக்க தமிழக அமைச்சர்கள் குழு தில்லி விரைந்துள்ளது. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 6:55. ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும்.
2: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.

0: பாலைவனங்கள் என்னும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள். தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
1: பசுமை குடில் வாயுக்கள் புவி வெப்பமயம் ஆவதற்கு எந்த வகையில் தூண்டுகோல் ஆகின்றன என்பதை பார்ப்போம். காற்று மண்டலத்தில் இயற்கையாக கரியமில வாயு சேருகின்ற அதே நேரத்தில் காற்று மண்டலத்திலிருந்து அந்த வாயு இயற்கையாக அகன்றும் வருகிறது. காற்றில் அடங்கிய கரியமில வாயுவின் ஒரு பகுதி இயல்பாக கடல் நீரில் கரைந்து விடுகிறது. இப்படியாக பூமி தோன்றிய காலத்திலிருந்து காற்று மண்டலத்தில் கரியமில வாயு சேருவதும் அது அகற்றப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவை சரிசமமாக இருந்தால் சிக்கல் எதுவும் இல்லை. காற்று மண்டலத்தில் மிக அதிகமாக பசுமை குடில் வாயுக்கள் சேரும்போது அவை விண்வெளிக்கு சிறிது வெப்பம் கூட வெளியேறாதபடி அனைத்து வெப்பத்தையும் பூமியை நோக்கி திருப்பிவிடுகின்றன. இதனால் பூமியின் சராசரி வெப்பம் அதிகரிக்கிறது. இன்றுள்ள பிரச்சனையே இதுதான். வறண்ட பாலைவனங்கள் வெப்பம் மிகுந்தவையாக இருந்தாலும் அங்கும் அந்த மண்ணிற்கே உரித்தான செடிகள், கொடிகள் மற்றும் மரங்கள் வளர்கின்றன. ஊர்வன பறவைகள் மற்றும் பாலூட்டிகளும் வசிக்கின்றன. ஏற்கனவே உள்ள வெப்ப அளவு அதிகமாகும் போது அங்கு ஆறுகளிலும் ஏரிகளிலும் இருக்கும் குறைந்த அளவு நீரும் மண்ணின் ஈரமும் பாதிக்கப்படும். இது அங்குள்ள உயிரிகளின் வாழ்நிலையை பெரிதும் பாதிக்கும். மாறிவரும் பருவநிலைகளினால் பாலைவனங்களில் கோடைக்காலம் நீள்வதும் குறைவான காலத்தில் அதிகமான மழை பொழிவதும் பல்வேறு தாக்கங்களை உருவாக்குகின்றன. நீண்ட கோடைக்காலம் தரை மற்றும் காற்றில் நிலவும் வெப்ப அளவை அதிகமாக்குவதால் அங்கு வாழும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் வாழ்வை வெகுவாக பாதிக்கிறது. பாலைவனங்கள் வறண்ட நிலங்களாக இருந்தாலும் அங்கும் ஆறுகள் இருக்கும், நீர்நிலைகளும் இருக்கும். அவைதான் அங்குள்ள தாவரங்களுக்கு உயிர் நாடியாக விளங்குகின்றன. மழை பொழிவுகள் பாலைவனங்களில் கட்டற்ற திடீர் வெள்ளங்களை ஏற்படுத்துகின்றன. இந்த காட்டு வெள்ளங்கள் அங்குள்ள நீர்நிலைகளின் சமநளவை பாதிப்பதன் மூலம் அவற்றை சார்ந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்முறையை கேள்விக்குள்ளாக்குகின்றன. பாலைவனங்களில் வசிக்கும் சிறு உயிரிகள் கடுமையான வெப்பத்தையும் தாங்குபவை என நாம் நினைத்திருக்க, தாங்க முடியாத வெப்பத்தினால் அவை பாலைவனத்தின் எல்லைப் பகுதிக்கு இடம் பெயர்கின்றன. அங்கு தவிர்க்க இயலாத வகையில் மனிதர்களுடனான எதிர்கொள்ளல் நடைபெறுகின்றன. நகர்சார் ஊடகங்கள் இவற்றை விலங்குகளின் அட்டகாசங்கள் என சித்தரிக்கின்றன. உலக மக்கள் தொகையில் 10% பாலைவனங்களில் வசிப்பவர்கள் என்ற உண்மை ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அவர்கள் பாலைவனங்களிலேயே சாகுபடி செய்து அங்கேயே கால்நடைகளை மேய்த்து தங்கள் வாழ்வாதாரத்தை உண்டாக்கிக் கொள்கின்றனர். பருவநிலை மாற்றங்கள் பாலைவனங்களில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் இவர்கள் வாழ்வை பெரிதும் பாதிக்கின்றன. விவசாய சாகுபடியில் எதிர்பாராத மாற்றங்கள், அதீத மழை மற்றும் வெள்ளங்களினால் ஏற்படும் பாதிப்புகள், நீண்டகால கோடையும் அதீத மழைப்பொழிவும் ஏற்படுத்தும் நோய்கள், அவை கால்நடைகளுக்கு ஏற்படுத்தும் நோய்கள் மற்றும் பாதிப்புகள், உணவு பற்றாக்குறை போன்றவை அவற்றுள் சில. இந்த மாற்றங்கள் பாலைவனங்களில் வசிப்பவர்களை மட்டுமல்லாது பாலைவனங்களின் எல்லைப் பகுதியில் வசிப்பவர்களின் வாழ்நிலையிலும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பாலைவனங்கள் என்னும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள். தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
2: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் கேட்டீர்கள்.
3: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
2: தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான

0: அன்பை கொண்டாடும் விதமாக ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் யோஜனா இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. 2014 இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திரமோடியால் தொடங்கப்பட்ட இத்திட்டம் நாட்டின் நிதி சேர்க்கை சூழலை மாற்றியமைப்பதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. 2047 அனைத்து துறைகளிலும் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நேற்று அகமதாபாத்தில் குஜராத் வித்யாபீடத்தின் 72வது பட்டமளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து முன்னதாக அகமதாபாத்தில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டத்தில் ஒன்றையும் அவர் நடத்தினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் 6 நாள் பயணமாக அமெரிக்கா செல்ல உள்ளார். இந்த பயணத்தின்போது சிக்காகோவில் முக்கிய முதலீட்டாளர்களுடன் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். மேலும் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் உள்ள தொழில் முனைவோர் மற்றும் கண்டுபிடிப்புக்கான போல்ஸ்கி மையத்திற்கும் செல்கிறார். அதனைத் தொடர்ந்து G20 அமைப்பின் அமெரிக்க தலைமையின் கீழ் நடைபெறும் G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் கூட்டத்தில் இந்திய தூதுக்குழுவிற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமை தாங்க உள்ளார். புதுச்சேரி அரசின் கோப்புகள் ஒப்புதலுக்காக மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதால் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அவசியம் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமையில் இனி கேட்கலாம்.
2: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: பொதுஜன சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள் விலை உயர்ந்த வெகுமதிகளை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்பது என்னுடைய திடமான அபிப்பிராயம். ஆகவே நான் தாய் நாட்டிற்கு பயணமானேன். மத்தியில் கப்பல் நின்ற துறைமுகங்களில் மொரிஷியஸ் தீவும் ஒன்று. அங்கே கப்பல் கொஞ்சம் அதிகமாக தாமதித்ததால் நான் கரையில் இறங்கி இத்தீவில் இருந்த நிலைமையை ஓரளவுக்கு தெரிந்து

கொண்டேன். ஒரு நாள் இரவு அந்த காலனியின் கவர்னர் சர்புருசின் விருந்தினனாக இருந்தேன். இந்தியாவுக்கு வந்து சேர்ந்ததும் நாட்டை சுற்றி பார்ப்பதில் கொஞ்ச காலத்தை கழித்தேன். அது 1901 அப்போது கல்கத்தாவில் தின்ஷா வாச்சாவின் தலைமையில் காங்கிரஸ் மகாநாடு நடந்தது. நானும் மகாநாட்டிற்கு போயிருந்தேன். காங்கிரஸை பற்றிய என் முதல் அனுபவம் அதுதான். தென்னாப்பிரிக்க நிலையை குறித்து பிரோஷா மேத்தாவுடன் நான் பேச வேண்டியிருந்ததால் பம்பாயிலிருந்து அவர் பிரயாணம் செய்த அதே ரயிலில் நானும் பிரயாணம் செய்தேன். அவர் எவ்விதமான ராஜபோக வாழ்க்கையை நடத்தி வந்தார் என்பதை நான் அறிவேன். தமக்கு என்று அவர் எல்லா வசதிகளும்

அனுபவம் அதுதான். தென்னாப்பிரிக்க நிலையை குறித்து பிரோஷா மேத்தாவுடன் நான் பேச வேண்டியிருந்ததால் பம்பாயிலிருந்து அவர் பிரயாணம் செய்த அதே ரயிலில் நானும் பிரயாணம் செய்தேன். அவர் எவ்விதமான ராஜபோக வாழ்க்கையை நடத்தி வந்தார் என்பதை நான் அறிவேன். தமக்கு என்று அவர் எல்லா வசதிகளும் உள்ள தனிப்பெட்டி ஒன்றை ரயிலில் அமர்த்தி கொண்டிருந்தார். குறிப்பிட்ட இரு ஸ்டேஷன்களுக்கு இடையில் அவருடைய தனிப்பெட்டியில் நான் பிரயாணம் செய்து நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொள்ளலாம் என்பது எனக்கு இடப்பட்டிருந்த கட்டளை. ஆகவே குறிப்பிட்ட ஸ்டேஷனில் அவருடைய தனிப்பெட்டிக்கு போய் அவருடன் நான் வந்திருப்பதை அவருக்கு தெரிவித்துக் கொண்டேன். அவருடன் வாச்சாவும் சிமன்லால் சேதல்வாடும் இருந்தனர். ராஜீய விஷயங்களை குறித்து அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். பிரோஷா என்னை பார்த்ததும், காந்தி, உமக்கு எதுவும் என்னால் செய்ய முடியாதது போல் தோன்றுகிறது, ஆனால் நீர் விரும்பும் தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். நம் சொந்த நாட்டிலேயே நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நம் நாட்டில் நமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லாதிருக்கும் வரையில் காலனிகளில் நீங்கள் சுகமடைய முடியாது என்றே நான் நம்புகிறேன் என்று கூறினார். இதை கேட்டு நான் திடுக்கிட்டு போனேன். அக்கருத்தை சேதல்வாடும் அங்கீகரிப்பதாக தோன்றியது. வாச்சா என்னை பரிதாப நோக்குடன் பார்த்தார். பிரோஷாவிடம் என்னுடைய கட்சியை எடுத்து கூற முயன்றேன். ஆனால் பம்பாயின் முடிசூடா மன்னரான அவரை என்னை போன்ற ஒருவன் தனது கட்சியை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்து விடுவது என்பதற்கு இடமே இல்லை. என்னுடைய தீர்மானத்தை கொண்டு வர அனுமதிக்கப்படுவேன் என்பதை கொண்டு திருப்தி அடைந்தேன். தீர்மானத்தை முன்னதாகவே காட்டுவீர்கள் அல்லவா என்று என்னை உற்சாகப்படுத்துவதற்காக வாச்சா கேட்டார். அவருக்கு நன்றி தெரிவித்தேன். ரயில் அடுத்த ஸ்டேஷனில் நின்றதும் அந்த பெட்டியிலிருந்து இறங்கி என் பெட்டிக்கு போய்விட்டேன். கல்கத்தா போய் சேர்ந்தோம். வரவேற்பு கழகத்தினர் அக்கிராசனரை மிகுந்த சிறப்புடன் அவருடைய முகாமுக்கு அழைத்துச் சென்றனர். நான் எங்கே போக வேண்டும் என்று ஒரு தொண்டரை கேட்டேன். என்னை ரிப்பன் கல்லூரிக்கு அழைத்துச் சென்றார். அங்கே பல பிரதிநிதிகள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதிர்ஷ்டம் எனக்கு உதவியது. நான் இருந்த பகுதியிலேயே லோகமானியரின் ஜாகையும் இருந்தது. அவர் ஒரு நாள் பிந்தி வந்தார் என்று எனக்கு ஞாபகம். லோகமானியர் இருக்கும் இடத்தில் வழக்கம்போல் அவருடைய தர்பார் நடக்காமல் இருக்காது. படுக்கையில் அவர் உட்கார்ந்திருந்த சமயத்தில் நான் அவரை பார்த்தேன். அந்த காட்சி முழுவதும் இன்றும் என் நினைவில் அப்படியே இருந்து வருகிறது. நான் ஓவியக்காரனாக இருந்தால் அக்காட்சியை அப்படியே சித்திரமாக தீட்டி விடுவேன். அவரை பார்த்து பேச கணக்கற்றவர்கள் வந்தனர். அவர்களில் ஒருவரை மாத்திரமே இப்பொழுது எனக்கு நினைவிருக்கிறது. அமிர்த பஜார் பத்திரிகையின் ஆசிரியரான காலஞ்சென்ற பாபு மோதிலால் கோஷே அவர். அவர்களுடைய பலத்த சிரிப்பும் ஆளும் இனத்தினரின் தவறான செய்கைகளை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததும் என்றுமே மறந்துவிடக்கூடியன அல்ல. இந்த முகாமின் நிலைமையை குறித்து கொஞ்சம் விவரமாக தெரிவிக்க விரும்புகிறேன். தொண்டர்கள் ஒருவரோடு ஒருவர் சச்சரவிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவரிடம் ஏதாவது செய்யுமாறு நீங்கள் கூறினால் அதை அவர் இன்னொருவரிடம் சொல்லுவார். அப்படி சொல்லப்பட்டவர் மூன்றாம் அவரிடம் கூறுவார். இப்படி போய்கொண்டே இருக்கும். பிரதிநிதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் திக்கு திசை தெரியாமல் தவித்தனர். தொண்டர்கள் சிலருடன் சிநேகம் செய்து கொண்டேன். தென்னாப்பிரிக்காவை பற்றி அவர்களிடம் சில விஷயங்களை கூறினேன். அவர்கள் கொஞ்சம் வெட்கம் அடைந்தனர். சேவையின் ரகசியத்தை அவர்கள் அறியும்படி செய்ய முயன்றேன். அவர்கள் உணர்ந்ததாகவே தோன்றியது. ஆனால் தொண்டு என்பது கண்டபடியெல்லாம் உடனே முளைத்துவிடக்கூடியதன்று. இதற்கு முதலில் மனத்தில் விருப்பம் வேண்டும், பிறகு அனுபவமும் தேவை. நல்லவர்களான கள்ளங்கபடமற்ற அந்த இளைஞர்களை பொறுத்தவரையில் விருப்பத்திற்கு குறைவில்லை. ஆனால் அனுபவம்தான் அவர்களுக்கு இல்லை. காங்கிரஸ் ஆண்டுக்கு ஒரு முறை மூன்று நாட்கள் கூடிவிட்டு பிறகு தூங்கிவிடும். ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் மூன்று நாள் திருவிழாவில் ஒருவருக்கு என்ன அனுபவம் ஏற்பட முடியும்? தொண்டர்களைப் போன்றே பிரதிநிதிகளும் இருந்தார்கள். இவர்களை விட அவர்களுக்கு மேலான நீண்ட பயிற்சி எதுவும் இல்லை. அவர்கள் தாங்களாக எதுவுமே செய்ய மாட்டார்கள். தொண்டரே இதை செய்யும், தொண்டரே அதை செய்யும் என்று அவர்கள் இடைவிடாமல் கட்டளையிட்டுக் கொண்டிருப்பார்கள். இங்கும் கூட ஓரளவுக்கு நான் தீண்டாமையை நேருக்கு நேராக கண்டேன். தமிழர்களின் சமையல் கூடம் மற்றவர்களின் சமையல் கூடத்திற்கு தொலைவில் தனியாக இருந்தது. தாங்கள் சாப்பிடுவதை பிறர் பார்த்துவிட்டால் கூட தோஷம் என்று தமிழ் பிரதிநிதிகள் கருதினார்கள். எனவே அவர்களுக்கு என்று தனியான சமையல் கூடத்தை கல்லூரி மைதானத்தில் அமைத்திருந்தார்கள். நாற்புறமும் தட்டி வைத்து இந்த கூடம் கட்டப்பட்டிருந்தது. அதில் ஒரே புகை, யாரையும் மூச்சு திணறச் செய்துவிடும். சமைப்பது, சாப்பிடுவது, கையலம்புவது எல்லாம் அதற்குள்ளேதான். திறப்பே இல்லாத இரும்பு பெட்டி போல் இருந்தது அந்த இடம். இது வருண தர்மத்தின் சீர்கேடாகவே எனக்கு தோன்றிற்று.
காங்கிரசின் பிரதி

0: பிரதிநிதிகளுக்குள்ளே இத்தகைய தீண்டாமை இருந்து வருகிறதென்றால், இவர்கள் யாருக்கு பிரதிநிதிகள் என்று வந்திருக்கிறார்களோ அந்த மக்களிடம் தீண்டாமை இன்னும் எவ்வளவு மோசமாக இருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன். இதை எண்ணியதும் பெருமூச்சு விட்டேன்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். திபெத்

0: மற்றும் நேபாள அரசு அதிகாரிகள் அளித்த தகவலின்படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு 1500க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் இவர்களில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவரும் அடங்குவர் என்றும் கூறினார். நேற்று வரை 84 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் திரிசூலி 1 மின்திட்டத்தில் பணிபுரியும் 63 தொழிலாளர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேரும் அடங்குவர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 290 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் தகவல்களை திரட்ட காத்மண்டுவில் இந்திய தூதரக அதிகாரிகள் நேபாள அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாக கூறினார். இதற்கிடையே வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 389 உயர்ந்துள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் மீட்புப் பணிகளில் உதவுவதற்காக 47 டன்னுக்கும் அதிகமான அவசரகால நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் இன்று முதல் 6 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். சிகாகோ, நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் முன்னணி முதலீட்டாளர்கள் மற்றும் தனியார் நிறுவன தலைவர்களுடன் நடைபெறும் வட்டமேஜை கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். சிகாகோ பல்கலைக்கழகத்தின் தொழில் முனைவு மற்றும் புதுமை மையத்தை அவர் பார்வையிட்டு புத்தொழில் மற்றும் புதுமை சூழல் குறித்து அங்குள்ளவர்களிடம் விவாதிக்கவுள்ளார். இந்திய வம்சாவளி மக்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லே நகரில் வரும் 31 தேதி முதல் அடுத்த மாதம் 1 தேதி வரை நடைபெறவுள்ள G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகில் எந்த பகுதியில் இயற்கை இடர்பாடு ஏற்பட்டாலும் முதலில் சென்று உதவும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். நேபாளத்தில் பேரிடர் ஏற்பட்டவுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி உடனடியாக நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதுடன் அனைத்து உதவிகளையும் விரைந்து அனுப்ப உத்தரவிட்டார் என்றும் அவர் கூறினார். மாயமானவர்களை கண்டறிவதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து மனிதநேய உதவிகளை வழங்குவதுமே தற்போதைய முதன்மை குறிக்கோளாக கொண்டு இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் இதற்காக எந்த முயற்சியையும் கைவிடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் சகோதரர்களின் கைகளில் வண்ணமயமான ராக்கி கயிறுகளை சகோதரிகள் கட்டி அவர்களின் நல்வாழ்வு, ஆரோக்கியம் மற்றும் வளமான எதிர்காலத்திற்காக பிரார்த்திப்பார்கள். இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷா பந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கையுடன் கைகளில் கட்டப்படும் ராக்கி கயிறு பாதுகாப்பின் புனிதமான பந்தமாக கருதப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். சகோதர சகோதரிகள் மட்டுமல்லாமல் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினரிடையே அன்பு, மரியாதை மற்றும் பரஸ்பர பொறுப்புணர்வை இப்பண்டிகை வெளிப்படுத்துவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ரக்ஷா பந்தனையொட்டி குடியரசுத் தலைவர் இன்று மக்கள் மாளிகையில் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாட உள்ளார். மகாராஷ்டிரா மத சுதந்திர சட்டம் இன்று முதல் மாநிலம் முழுவதும் அமலுக்கு வரவுள்ளது. பலவந்தமாகவும் மோசடி மற்றும் கட்டாய திருமணம் ஆகியவற்றின் மூலமாகவும் செய்யப்படும் மதமாற்றங்களை தடுக்க இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவிலில் ஓணம் பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். ஓணம் திருவிழா காலத்தில் இக்கோவிலில் பக்தர்களின் வருகை அதிக அளவில் இருந்தது. மாதாந்திர பூஜைகளுக்காக இக்கோவில் வரும் செப்டம்பர் 16 தேதி மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படும். ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரை ரக்ஷாபந்தன் திருநாளை முன்னிட்டு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த ஆண்டு கடந்த ஜூலை 3ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரை 57 நாட்கள் விமரிசையாக நடைபெற்றது. பஹல்காம் மற்றும் பல்டால் ஆகிய இரு வழிகள் வழியாகவும் இவ்வாண்டு 4.8 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள்

0: பாதுகாப்பாக சென்று புனித தரிசனம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித்தை சந்தித்து பேசினார். பாதுகாப்புத் துறையில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் இலங்கை ஆர்வமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். கடற்படை உயரதிகாரிகளையும் சந்தித்து பேசிய இலங்கை வைஸ் அட்மிரல் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான பயிற்சி மற்றும் தொழில் முறையிலான நுணுக்கங்களை பகிர்ந்து கொள்ளுதல் குறித்து விவாதித்தார். இலங்கை புறப்படும் முன்பு அவர் கொச்சிக்கு சென்று இந்திய கடற்படை பயிற்சி மையத்தையும் தென்னிந்தியாவிற்கான கடற்படை தலைமை தளத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். காசா நகரில் 2 இடங்களில் நடைபெற்ற தாக்குதலில் இருவர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தெற்கு காசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்கியிருந்த கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதல்கள் ஹமாஸ் அமைப்பினரை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இதற்கிடையே ஐநா சபை கூட்டத்தில் இன்று பேசிய சர்வதேச அமைதி அமைப்பின் தலைவர் திரு நிக்கோலே மெட்டன்டோ இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். அமெரிக்க அதிபரின் அமைதி திட்டத்திற்கு இஸ்ரேல் உறுதுணையாக இருப்பதாகவும் அத்திட்டம் அமலாவதற்கு முன்பு ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் ஐநாவுக்கான இஸ்ரேல் துணை தூதர் திருமதி நோவா ஃபர்மன் கூறினார். மேற்காசியாவில் பதற்றத்தை தணித்து பேச்சுவார்த்தைக்கான சூழலை உருவாக்கும் முயற்சியாக கத்தார் நாட்டின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் நேற்று தெஹ்ரானில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியானை சந்தித்து பேசினார். பிராந்திய நிலவரங்கள், பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து இருவரும் விவாதித்தனர். ஈரான் மற்றும் கத்தார் இரண்டும் நட்பு மற்றும் சகோதர நாடுகள் என்றும் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் புரிந்துணர்வு மூலம் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியன் தெரிவித்தார். மேலும் ஈரான் போரை விரும்பவில்லை என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண விரும்புவதாகவும் அவர் கூறினார். சமீபத்திய நிகழ்வுகள் இருந்தபோதிலும் கத்தாருக்கும் ஈரானுக்கும் இடையே ஆழமான பரஸ்பர மரியாதை உள்ளது என்று அந்நாட்டின் பிரதமர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்கள் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றும் ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலமே அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பயணத்தின்போது ஹோர்முஸ் நீரிணையில் தற்காலிக கூட்டு போக்குவரத்து வழித்தடத்தை உருவாக்குவது மற்றும் அங்குள்ள கண்ணிவெடிகளை அகற்றுவது தொடர்பாகவும் கத்தார் பிரதமர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்கியை சந்தித்து பேசினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி போட்டி தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். 1974 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 ஆண்டுகளில் இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறி உள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயலதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:25:23 இனி கேட்கலாம்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டை தடுக்க அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். புகையிலை அதனுடைய பாதிப்புகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நமது அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போகக்கூடிய தலைப்பு. அரசாங்கத்தை பொறுத்தவரை புகையிலை நாம் வந்து எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்றதுக்காக தேசிய

0: புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் அப்படின்ற கூடிய ஒரு திட்டத்தை வந்து 2007-08 ஆண்டிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக ஒவ்வொரு மாநிலமாக அதை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. 600-க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக நாங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகையிலை சார்ந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், ரெண்டாவது மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து நம்ம ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதும் இதுல வந்து இருக்கு, மூன்றாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஇசி மக்களிடையே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது, நான்காவது வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவது, ஐந்தாவது முன்கூட்டியே சொன்ன மாதிரி புகையிலை பழக்கங்களை நிறுத்துவதற்கான மீட்பு மையங்களை வந்து நடத்துவது. இந்த 5 குறிக்கோள்களோடு செயல்படுத்தக்கூடிய இந்த தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் என்பது புதுச்சேரி மாநிலத்தில் 2015-16 ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ளது. மற்ற இடங்களிலும் நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இவங்களோடலாம் நம்ம வந்து ஒன்றிணைந்து என்போர்ஸ்மெண்ட் டிரைவ்னு சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வாரமும் கடைகடையா வந்து நம்ம பரிசோதனை செய்து அங்கு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்கிறார்களா, பள்ளி கல்வியை சுற்றிய 100 கஜத்திற்குள்ள புகையிலை பொருட்களை விற்பனை செய்கிறார்களா என்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். இது இல்லாம அரசாங்கம் வந்து திரைப்படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த இன்டர்வல் பீரியட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புகையிலை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு குறும்படங்களை வந்து வெளியிட்டு வராங்க. நீங்க எந்த திரையரங்குக்கு போனாலும் படம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியும் இன்டர்வல் முடிஞ்சு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறும்படங்கள் வந்து போடுவாங்க. அது இல்லாம ஒரு வார்னிங் மெசேஜும் அந்த திரையரங்குகள்ல வந்து புகையிலை சார்ந்த விஷயங்களுக்காக போடுறாங்க. அது இல்லாம படங்களில் வந்து புகையிலை பொருட்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த சமயத்துல வந்து கீழே வந்து ஒரு வார்னிங் மெசேஜுமே அதுல வந்து இருக்கு. இது இல்லாம புகையிலை விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா 85% வந்து பாத்தீங்கன்னா புகையிலை பற்றிய ஒரு விழிப்புணர்வை வந்து அரசாங்கம் வந்து மேற்கொண்டுட்டு வருது. அதில் வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய் படங்களை போட்டு அதில் ஒரு வாசகமும் புகையிலை உயிர் கொள்ளும், புகையிலை உங்களுக்கு தீங்கானது போன்ற வாசகங்களையும் அதில் போட்டு அதிலிருந்து வெளிவரதுக்கு நேஷனல் குவிட்லைன் நம்பரும் ஒன்று போட்டிருப்பாங்க. நீங்க நிறைய இடங்கள் இந்த நம்பரை பார்த்துருக்கலாம், 1800-11-2356. இந்த நம்பர் நீங்க திரும்பவும் சொல்றேன், பார்த்துக்கோங்க, 1800-11-2356. இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் குவிட்லைன் நம்பர். நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு புகையிலை பழக்கம் இருந்தாலும் ஃபோன் கன்சல்டிங் மூலமாகவே வந்து உங்களுக்கு இந்த நம்பர்ல இலவச ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. இது இல்லாம அரசாங்கம் சார்பாக மாணவர்களிடையே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளையும் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு செய்யறாங்க. இது சம்பந்தமான போட்டிகள் இல்லைனா வந்து படங்கள் இல்லைனா வந்து குறும்படங்கள் அந்த இடத்துல போட்டு மாணவர்களிடையே அந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திட்டு வராங்க. ஸோ அரசாங்கம் வந்து உங்களுக்கு புகையிலையிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகளை நிறைய இடங்களில் செய்கிறாங்க, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புகையிலையிலிருந்து இன்றே விடுபடுங்கள், உங்களது வாழ்க்கையை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டை தடுக்க அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார்.

ஹலோ வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 இது வணக்கம் மக்களே. இன்று உங்களுடன் நான் ஆர்ஜி ரத்னா. நேரம் 7:31:21. தினம் தினம் ஒரு கேள்வி, இன்னைக்கு என்ன கேள்வியா இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியா இருக்கு இல்லையா? ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஆகாஷவாணி புதுச்சேரி அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல போயிட்டு இன்றைய போஸ்டர்ல, வணக்க மக்களை போஸ்டர்ல போயிட்டு இன்றைக்கான குவஸ்டின்ஸ் வந்து இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா தொடங்கி இன்றோடு எத்தனை ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது? பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா தொடங்கி இன்றோடு எத்தனை ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்றைய போஸ்டர்ல போயிட்டு உங்களுடைய ஆன்சரை நீங்க பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இது வணக்கம் மக்களே.

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:36:47 ஆயிட்டிருக்கு. இஸ்ரோவில் டெக்னீஷியன் பணிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இஸ்ரோவில் கீழ் செயல்படும் திரவ ஊந்து சக்தி அமைப்பு மையத்தில் LPSC காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 7 இடங்களும், டெக்னீஷியன் பிரிவில் 10 இடங்களும், ஃபயர்மேன் பிரிவில் 1 இடங்களும் கிராப்ட்மேன் பிரிவில் தலா 1 இடங்களும் என மொத்தம் 19 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியாக 10 வகுப்பு ITI டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு பாத்தீங்க அப்படின்னா 18 முதல் 35 வரை வயது வரம்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை பாத்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வும் ஸ்கில் தேர்வும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணமாக 750 ரூபாயும், மேலும் விவரங்களுக்கு IPSC.gov.in என்ற இணையதளத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு விண்ணப்பிக்க கடைசி நாள் பாத்தீங்க அப்படின்னா வரும் செப்டம்பர் 4 கொடுத்திருக்காங்க. நேர்களே, தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 லவ். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:42:39 ஆயிடுச்சுக்கு. இன்று உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றான சமஸ்கிருத மொழி தினம் வந்து இன்று வந்து கொண்டாடப்படுது. இலக்கியம், தத்துவம், கலாச்சாரம் மற்றும் அறிவு அமைப்புகளுக்கு ஆற்றிய பங்களிப்பையும் கொண்டாடுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளாகவும் இது பார்க்கப்படுது. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:45 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. ஒரு வேலை வாய்ப்பு செய்தி, இந்திய விமான நிலைய ஆணையத்தில் AAI காலி பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் பிரிவில் 129 இடங்களும், மேனேஜர் சிவில் பிரிவில் 145 இடங்களும், நிதி பிரிவில் 34 இடங்களும், ஆபரேஷன் பிரிவில் 28 இடங்களும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 16 இடங்களும், தீயணைப்பு பிரிவில் 14 உட்பட மொத்தம் 389 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியாக பிஇ, பிடெக், சட்டம், எம்பிஏ, சிஏ படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பாத்தீங்க அப்படின்னா 18 முதல் 27 வரையிலும் மற்றும் 18 முதல் 32 வரை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப முறை பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணமாக ₹1000 பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் பாத்தீங்க அப்படின்னா வரும் செப்டம்பர் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு AAI.AERO.IN என்ற இணையதள முகவரியை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களே, தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மக்களே.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ ஆன்சர் 2.8 ல வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:54 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில ஒரு FB கேள்வி கேட்டிருந்தா இல்லையா, அப்பதான் மந்திரி ஜன்தன் யோஜனா தொடங்கி இன்றோடு எத்தனை ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது அப்படின்னு கேட்டிருந்தா நிறைய பேர் வந்து கரெக்டா ஆன்சர் சொல்லியிருக்காங்க, 12 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு. யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹரிஹரன் சுமதி பாபு புவனகிரியிலிருந்து, வீரா துரை அரியலூர்லிருந்து, வீரமணி பாலன் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டிலிருந்து, ஜான் ஹஜா முதின் கொடிக்கல் பாளையத்திலிருந்து, ஷாகுல் ஹமீத் கொடிக்கல் பாளையத்திலிருந்து, செந்தில்குமார் கடலூர் விலங்கம்பாடியிலிருந்து, ராஜன் தில்லைவிலையிலிருந்து, பாபு முல்லக்காட்டிலிருந்து, எரமாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத், பாலன் கோவை பாளையத்திலிருந்து, அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, அப்துல் ஷலீன் பாளையத்திலிருந்து, புலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், சோ சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி மதுரை மணிநகர்லிருந்து, கலைவாணிக் மற்றும் கனிஷ்மா செஞ்சி சிங்கவரத்திலிருந்து, செய்யார்லிருந்து சந்திரசேகரன், ராமகிருஷ்ணன் கொழுமை கொண்டான். இவங்க எல்லாருமே சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லலாம். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்பது இந்திய குடிமக்களுக்கு வங்கி கணக்கு மற்றும் அடிப்படை நிதி சேவைகள் வழங்கும் மிகப்பெரிய தேசிய திட்டமாக சொல்லப்படுது. இந்த கணக்கில் குறைந்தபட்சம் இருப்பு தொகையாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டெபிட் கார்டு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ரூபே டெபிட் கார்டு வழங்கப்படுது. காப்பீடு வசதி ரூபே கார்டு மூலம் ரூபாய் 2 லட்சம் விபத்து காப்பீடு மற்றும் ரூபாய் 30,000 உயிர் காப்பீடு பலன் பெறப்படுது. இந்த திட்டத்தினால வைப்பு தொகை வட்டி வழங்குபவர்களுக்கு எளிதாக பணம் அனுப்பவும் கடன் மற்றும் ஓய்வூதியம் வசதிகளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. நேர்களை தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ரக்ஷா பந்தன் தினமான இன்று நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளமாக இந்நாள் இருப்பதாகவும் நம்பிக்கையுடன் கையில் கட்டப்படும் ராக்கி நூல் பாதுகாப்பை உணர்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தமது சமூக ஊடக பதிவில் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்திய கலாச்சாரம் மற்றும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவதோடு அன்பை கொண்டாடும் நிகழ்வாக இந்நாள் அமைகிறது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 2 நாள் பயணமாக நாளை உஸ்பெகிஸ்தான் செல்கிறார். இப்பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகத் மிர்சியோயேவை தாஷ்கண்டில் சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான யுக்திசார் கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமரின் ஜன்தன் யோஜனா இன்றுடன் 12 ஆண்டுகளில் நிறைவு செய்துள்ளது. 2014ஆம் ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திரமோடியால் தொடங்கப்பட்ட இத்திட்டம் நாட்டின் நிதி சேர்க்கை சூழலை மாற்றியமைப்பதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தோர்

எண்ணிக்கை 392 அதிகரித்துள்ளது. 290 இந்தியர்கள் மற்றும் 30 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த சுமார் 1500 பேர் உள்ளிட்ட காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க நேபாள அதிகாரிகள் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்திலிருந்து கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்கு சென்றபோது நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய தமிழக மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையே கொழும்புவில் நடைபெற்ற 2வது மற்றும் இறுதி கிரிக்கெட் போட்டி எந்த அணிக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது. இதன் மூலம் 2-1 என்ற கணக்கில் இந்திய தொடரை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
4: நேரம் 8:37 நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். FM ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில எந்த ஆர்ஜே எந்த ஏரியால இருந்து எந்த ஏரியா பத்திலாம் சூப்பரா சொல்ல போறாங்க, நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். தொடர்ந்து அவங்களோட இணைவோம்.
5: காலையில எழுந்துட்டு உடனே வர்ற அந்த ரோல் போஸ்டர் மூட அம்புட்டையும் தூக்கி போட்டுட்டும் உங்க மைண்ட் 200 volt ராக்கெட் பேக எனர்ஜிக்கு மாத்த வந்தா சின்ன உங்க புதுச்சேரியோட நம்பர் ஒன் எனர்ஜி பூஸ்டர் பாடல்களாலும் உங்க காலை பொழுதே வேற லெவல் வைபாக காத்திருக்கும் உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரைட் 102.8 இது FM ரெயின்போ நம்ம புதுவையோட கெஸ்ட். 4 சோருக்குள்ளார உட்கார்ந்து பேசுற பழசெல்லாம் நமக்கு செட் ஆகாது பாஸ் புதுச்சேரியோட அசல் கெத்தையும் எந்த நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம மக்களோட நிஜமான எனர்ஜியையும் நேரடியா பார்த்துட்டே போய் நன்றி தர்ற உங்களுடைய ஃபேவரட் அவுட்டோர் ஷோ இது நம்ம புதுவை. நிகழ்ச்சிக்காக நம்ம ஊரு ரோடுகள்ல வண்டிங்க பறக்கிற அதே ஸ்பீட்ல கையில மைக்குடன் உங்க எனர்ஜியும் ஏன் மைக்ல பிடிக்க ஓடி வந்து நின்றுட்டு இருக்கேன். உங்கள் அன்புக்குரிய ஆர்ஜே சீனும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? இன்னைக்கு நம்ம புதுவை லைவ் வண்டி வந்து ஜெட்டா லேண்ட் ஆகி இருக்கிற இடம் நம்ம புதுச்சேரியோட மிக முக்கிய பகுதியான இந்திரா காந்தி சதுக்கம். அதுவும் 4 முனை சந்திப்புல நம்ம புதுச்சேரி பேருந்து நிலையத்தை நோக்கி போற அந்த பஸ் ஸ்டாப்ல தான் நான் இப்ப நின்றுட்டு இருக்கேன். சுற்றுலும் பார்த்தா ஒரே சுறுசுறுப்பம், விழுப்புரம், கடலூர், சென்னை எல்லா பக்கமும் பஸ் பஸ்ஸும் வரிசை கட்டி நிற்குது. பஸ்ஸை பிடிக்க டிஃபன் பாக்ஸ் வர ஓடுற காலேஜ் சிட்டிஸ்கள் அப்புறம் பஸ்ஸை விட்டுமேனு அவசர அவசரமா ஓடுற ஆபீஸ் கேன்டீன்கள் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ற நம்ம லோக்கல் அண்ணன் சொல்லிட்டு இந்திரா காந்தி சதுக்கமே இப்ப சும்மா வெடிச்சு சிதற எனர்ஜியில எழுதிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த இந்திரா காந்தி சதுக்கத்துல இருக்கிற மக்கள் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், அவங்களோட காலை நேர அவசரம் எப்படி இருக்கும் நேரடியா நாம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்க படம் ரெடியாயிருங்க. ஆர்ஜெட்டினோட மைக் இப்ப உங்ககிட்ட வரப்போது ரெயின்போ புதுவை 102.8. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம்.
6: சார் வணக்கம் சார். வணக்கம்.
5: உங்க பேசணும்
6: சார்.
5: நீங்க என்ன ஊரு?
6: சார் பாண்டிச்சேரி சார்.
5: பாண்டிச்சேரி, ஓகே.
6: காலையில வந்து பாத்தீங்கன்னா கையில பையோட ரொம்ப அவசரமா இருந்துருக்கீங்க.
5: எந்த ஊருக்கு இடத்துக்கு போறதுக்கு பிளான்
6: பண்ணிருக்கீங்க? திருவண்ணாமலை கோயிலுக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு போறது இருக்கேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன்.
5: பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாம எதுக்காக இன்னைக்கு இந்த பஸ் பிளான் பண்ணிருக்கீங்க?
6: இன்னைக்கு

0: வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கும்பல் வீட்டு கம்மியா இருக்கும். அதாவது சாமி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போயிருக்கு.
1: ஓகே, அதாவது இப்ப பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கும்போது நம்ம வண்டி எப்ப வரும்னு வந்து பாத்தீங்கன்னா வாட்டியா பாத்துட்டு இருக்கிற இந்த நிமிஷம் அப்படி வெயிட் பண்ற அந்த தவிப்பு எல்லாம் எப்படி இருக்கும்?
0: வண்டி சீக்கிரம் வராதா ஒரு நம்பிக்கைதான். சிக்னல் போட்டுருக்காங்க, வண்டி எப்ப பாஸ் ஆகும், கொஞ்சம் கும்பல் நிறைய இருக்குது, அந்த மாதிரி டென்ஷனா இருக்கு தமிழ்ல ஏற வரைக்கும்.
1: காலையில வந்து கிளம்பி வந்துட்டீங்க, ஏதோ மறந்துட்டேன், என்ன மறந்துட்டேன், ஏதோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு காலையில அந்த பரபரப்பு எல்லாம் எப்படி இருக்கு?
0: வீட்டுல கிளம்போது டக்கு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் வந்துட்டேன், செல்போன் வீட்டு வச்சுட்டேன், கொஞ்சம் வீட்டு திரும்பி வீட்டு போயிட்டு பஸ் விட்டு நம்பிக்கையில திரும்பி உடனே போய் செட் பண்ணி எடுத்து வந்து பாட்டு வந்துட்டு சார்.
1: அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது என்ன கேள்வின்னா, பஸ்ல ஏறின உடனே அந்த இருக்கிறவங்க கிட்ட வந்து பஸ்ல ஏறி சீக்கி பிடிக்கிறதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம்.
0: ஆமா சாமா,
1: நீங்க என்ன மாதிரியான ஒரு சீக்ரெட் ரெடி பண்ணீங்க பஸ்ல ஏறி சீக்கிரம்?
0: இது மாதிரி அந்த வண்டி வந்து தெரியும் சார், என் கையில ஒரு கட்சி போ சுண்டதா வச்சிருப்பேன்,

0: பஸ்ல ஏறின உடனே அந்த இருக்கிறவங்க கிட்ட வந்து பஸ்ல ஏறி சீட்டு பிடிக்கிறதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம்.
1: ஆமா சாமா,
0: நீங்க என்ன மாதிரியான ஒரு சீக்ரெட் ரெடி பண்ணீங்க பஸ்ல ஏறி சீட்டு பிடிக்க?
1: இது மாதிரி அந்த வண்டி வந்து நல்லா தெரியும் சார், என் கையில ஒரு கட்சி போய் சுண்டை நான் வச்சிருப்பேன், டக்குன்னு ஓடி போய் போய் எந்த பக்கம் இடம் கிடைக்க சீட் போட்டுருவேன்.
0: அதாவது இது எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற ஒரு விஷயம். நான் காலையில தூங்கி எழுந்திருச்ச உடனே ஆபீஸ்க்கோ இல்ல நம்ம ஒரு காலேஜுக்கோ கிளம்புறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயர்டா இருக்கும், என்னடா இது காலையில சீக்கிரம் போறோமான்ற மாதிரி. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க?
1: அந்த குடும்பத்துக்கு அஞ்சு மணி டென்ஷன் உண்டாக மாட்டினாரு. எந்த காரியமா இருந்தாலும் எழுந்து ஒன் பை ஒன் செப்பை செப்பை செஞ்சுட்டு கொஞ்சம் லெஸ்ஸா போடணும் ஆசைப்படுவேன். இருந்தாலும் வந்து கொஞ்சம் சில டைம் மாற்றங்கள் இருக்குன்னு செய்யும், அது அஞ்சு பண்ண போய் அவனை ஒரு வழி இருக்கு.
0: சரி, இப்ப பஸ் இருக்கீங்க, நம்ம இருக்கிறப்ப நாம போற பஸ்ஸோட பக்கத்தில் நிக்கிற பஸ் வந்து வேகமா போடுமோ, அது முன்னாடி போயிடுமோ, இல்ல நம்ம பஸ் பின்னாடி போயிடுமோ நினைக்கிறப்ப எப்படி இருக்கும்?
1: கடைங்க கும்பல் நிறையா இருந்தாலும் ஒரு நல்லதா இருக்குது. ஒரு கடையில நடந்த கும்பல் நிறையா இருக்கும், மக்கள் நடமாட்டம் நிறைய இருக்கும், பாட்டு கம்மி கிடப்பாங்க, வயதானங்கள் நிறைய பேசி இருப்பாங்க, சில காது நமக்கு தெரியாத விஷயம் சில பேர் பேசுவாங்க, அதுல காலு கேட்டதும் அது ஒரு நல்லா இருக்கும்.
0: காலையில நம்ம
1: ரயின்
0: போர்ட்ல உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: எனக்கு நீங்க கேட்டதே ஒரு நல்ல ஒரு ஆலிஸ் குடிச்சா மாதிரி கேட்ட பயில அப்படிங்க எனக்கு. நாங்க கோயிலுக்கு போறதுனால உங்களோட அட்வான்ஸ் கேட்டதுனால ரொம்ப நன்றி சார். எனக்கு
0: நாங்க ஏன்ட்ட பேசுறதுல பஸ் விட்டுறாதீங்க.
1: இல்ல இல்ல இல்ல சொல்லுங்க, அது தெரிஞ்சு ஒரு செகண்ட் டைம் இருக்கு எனக்கு. டைம் அதுக்காக நீங்க அட்டன் பண்ணுங்க, நானும் பஸ் வெயிட் பண்றதுல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு.
0: நல்லா பேசுறீங்க ஆரம்பத்துல.
1: நன்றி நன்றி
0: ஏற்களே. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி இந்திரா காந்தி சிலையில இருந்து, அதாவது முன்னெடுப்பு நின்றுட்டு இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு போற இடத்துல பஸ் ஸ்டாப்பிங் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவசர அவசரமா பரபரப்பா ரொம்ப வேக வேகமா கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. வேக வேகமா போறவங்க வந்து பாத்தீங்கன்னா விவேகமா நான் தடுத்து நிறுத்தி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். இன்னும் நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பேர்கிட்ட பேச போறோம். தொடர்ந்து இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: தங்கம் வாழ்வில் ஓரங்கம் தலைமுறையா.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் நிஷித் குமார். த ஹெட்லைன்ஸ்: டெத் டோல் இன் டெவஸ்டேட்டிங் நேபாள் திபெத் ஃபிளாஷ் ஃபிளட்ஸ் ரைசஸ் டு 392, வைல் 1,468 பீப்புள் ரிமெயின் மிஸ்ஸிங் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த பார்டர். Center steps up efforts to bring back Indians stranded in Nepal. World's largest financial inclusion initiative, Pradhan Mantri Jan Dhan Yojana, completes 12 years today. Festival of Raksha Bandhan being celebrated across the country. 57-day long annual Amarnath Yatra to conclude in Jammu and Kashmir. Finance Minister Nirmala Sitharaman to be on a 6-day visit to US beginning today. An Indian Grandmaster R. Pragyananda creates history, becomes first Indian to win Grand Chess Tour. And now the news in detail. The death toll in devastating Nepal-Tibet flash floods has risen to 392, while 1,468 people remain missing on both sides of the border. Of the 392 people killed in the disaster, 389 died in Nepal and 3 in neighboring Tibet. Nepal authorities reported 910 people missing, while officials in Tibet said another 558 people remain unaccounted for, taking the total number of missing people on the two sides of the border to 1,468. As rescuers search riverbanks and isolated settlements for survivors and recover bodies carried downstream, the threat is far from over. A newly formed barrier lake near the source of the Bhote Koshi river system has raised fears that a breach could

0: started the final day 6 points behind Caruana, but both rapid games to take the lead. He then held his ground in the four blitz games to seal a 15-13 victory, claimed $2 lakh first prize, and also secured a guaranteed spot in the next year's Grand Chess Tour. India's Vallavan Senthil Kumar stormed into the final of the PSA Budapest Squash Open after a thrilling 3-2 victory over compatriot Veer Choturani in the semi-finals last night. Indian women's hockey team ended their FIH World Cup campaign with a historic 3-1 win over higher-ranked Germany in the fifth-place classification match at Amstelveen, Netherlands, yesterday. The India Meteorological Department has issued an orange color warning for heavy to very heavy rainfall along with thunderstorms and lightning over Odisha and Bihar today. The IMD has forecast heavy rainfall over Chhattisgarh, East Madhya Pradesh, East Uttar Pradesh and Jharkhand during the day. Similar conditions are predicted over Andaman and Nicobar Islands, Andhra Pradesh, North Interior Karnataka, Odisha, Tamil Nadu, Puducherry, Karaikal and Uttarakhand during the same period. And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Nishit. Nepal flood toll hits close to 400 as rescue work in top gear is the headline carried by all the leading dailies. Centre steps up efforts to bring back Indians stranded in Nepal, says a report in the Asian Age. Prime Minister heads to Uzbekistan SEO summit. Key bilateral talks likely, says the top story in Hindustan Times. Four Naga civilians killed in Manipur ambush, reports the Tribune. 18th BRICS summit set for 12th and 13th of September, says Ministry of External Affairs, according to the Statesman. IPO flood puts appetite to the test as 4.62 lakh crore pipeline builds, says a report in Financial Express. FPIs keep going in August in select picks, reports the Economic Times. And finally, wait for a US green card could stretch to 179 years, writes the Times of India. And with that, it's back to you, Nishit.
0: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Death toll in devastating Nepal-Tibet flash floods rises to 392, while 1,468 people remain missing on both sides of the border. Centre steps up efforts to bring back Indians stranded in Nepal. World's largest financial inclusion initiative, Pradhan Mantri Jan Dhan Yojana, completes 12 years today. Festival of Raksha Bandhan being celebrated across the country. 57-day-long annual Amarnath Yatra to conclude in Jammu and Kashmir. Finance Minister Nirmala Sitharaman to be on a 6-day visit to US beginning today. And Indian Grandmaster R. Pragyanandan creates history, becomes the first Indian to win Grand Chess Tour. For details of this stories and more, log on to our website newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30. எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோல நம்ம ஆர்ஜே சீனு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இந்த இந்திரா காந்தி சிலை அந்த சதுக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா ஷோவை கொண்டு போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட இணைவோம்.
5: நம்ம எஃப்எம் கேட்டா உங்க மூடு சும்மா எகிரி பறக்கும். இது 102.8 எஃப்எம் ரெயின்போ. மக்களே, சாலையில போற மக்களின் வேகத்தையும் அவங்க முகத்துல இருக்கிற சிரிப்பையும் நேரடியா லைவ்ல கொண்டு வர்ற ஒரே ஷோ இது நம்ம புதுவை. ஒரு கையில புக்ஸ், இன்னொரு கையில வந்து பைக் ஆகிய அவங்க கிட்டதான் இப்ப நம்ம மைக் மாற போதும். இப்ப நம்ம ஒருத்தங்க கிட்ட டெக்ஸ்ட்

0: வணக்கம், உங்க பேசுறேன். ஓகே சூப்பர் மேடம், நீங்க என்ன ஊர் மேடம்? பாண்டி. சொல்லுங்க, பாண்டியில எந்த
1: பாண்டியிலாம்?
0: ஓகே சூப்பர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பஸ்ல எல்லாம் போயிட்டு வந்துருக்கீங்க, அதாவது ஒரு பயணம், அதாவது டிராவல் நடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூட வந்து முன்ன பின்ன பாக்காத மனுஷங்க நிறைய பேர் வந்து ஏறுவாங்க. பஸ்ல போறப்ப பக்கத்துல உட்காந்துருக்கோம், ஜாலியா பேசி நல்லா நீங்க ஃப்ரெண்டா வர டைப்பா இல்லீங்கன்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு பண்ற டைப்பா?
1: நம்ம வேலை உண்டுதான் போல, யாரையும் பேச மாட்டோம்
0: பஸ்ல.
1: யாரும் ஏறப்ப நம்ம கூட வரவங்களை வேணா ஃப்ரெண்டா நினைக்கிறேன். ஒரு ஒரு டைம் மாறி டைம் மாறி நம்ம வரமோ, அதனால ஒருத்தரும் புதுசா வராங்க, அவங்க நம்ம பழக்க வச்சு கூடாது இல்ல, அதனால நம்ம வந்தோமா நம்ம நம்ம வேலையை பார்த்து அப்படி வந்துடுவோம் சார்.
0: இந்த காலை நேரத்துல இங்க இருக்கிற இந்த துருதுருப்பு மக்கள் எவ்வளவு பரபரப்பா போயிட்டு
1: இருக்காங்க. காலை கிழியற மேல உண்மையானவே ரொம்ப சவுண்ட் அதிகமா தான் இருக்கு, மக்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இருக்கு. ஆனா இப்ப ரொம்ப அப்பெல்லாம் வந்து என்ன நடந்து எல்லாம் போனாங்க, சைக்கிள்ல போனாங்க, போய் இந்த கொரோனா டைம்ல ரொம்ப வண்டி அதிகமா இருக்கு, கார் அதிகமா இருக்குது. எத்த நேரம் சுற்றுல வந்து என்னன்னா கொஞ்ச நேரம் கூட கிராஸ் பண்ணவே முடியாது சார். நம்ம பஸ் ஏறதுக்கு அந்த இடத்துல நம்ம தாண்ட கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வண்டி வண்டி ரொம்ப டிராபிக் அதிகமா இருக்கு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு, சத்தமாவும் தான் இருக்கு.
0: சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வந்து பஸ்ல வெளியூர்ல டிராவல் பண்ணும்போது ஜன்னலோட சீட்டுக்காக ஜன்னலோட சீட்டுக்கு அடிச்சுக்கிற அந்த சண்டை இருக்கிறது ஒரு பெரிய சண்டையா
1: போட்டுக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் சின்ன வயசுல அனுபவம் தான் ரொம்ப இருக்குது. ஆனா என்னன்னா அந்த மழைக்காக பாக்குறப்ப என்னன்னா இந்த ஜன்னல் ஓடுறது நல்லா காத்து வரும், போற இடத்த எல்லாத்தையும் சுற்றி பாத்துட்டு போலான்ட்டுக்காக அடிச்சு காலெல்லாம் எல்லாமே இருக்கு சார்.
0: இப்ப
1: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் அழகர் கோயிலுக்கு போனோம் சார், எங்க கூட என் ஃப்ரெண்டு வந்தாங்க சார், அவங்க பக்கத்துல உட்கார்ந்து வந்த ஒருத்தவங்க ரொம்ப நேரமா அவங்களும் நவரவும் முடியல, அவங்களுக்கு எழுப்பி சொல்லவும் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் எதிர்பார்த்து அதை நான் பாசம் சார், அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சரி அவங்களுக்கு எழுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் ஓட்டவங்க சீட்ல இருந்து அவங்க ஏண்டவனும் அந்த சீட்ல போய் நான் உட்காந்துருவேன். ஆனா அவங்க ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே வந்தாங்க. அப்பதான் நான் சொன்னேன் கண்டக்டர் காரங்க பாத்தீங்கன்னா எப்போ அவங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டே வராங்க, அவங்க என்ன உண்மையே தெரியல, அவங்களுக்கு கேள்வி மறந்துட்டு போயிட போறாங்கன்னு சொன்னவங்க அப்புறம் அவங்க கேட்டது கண்டிப்பா மேடம் என்ன ஊர் இருந்தது அப்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்திரா காந்தி இந்த சிக்னல்ல இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு டெவலப் ஆகவே இல்லை. இப்ப வந்து பக்கத்துலயும் நேரத்தடை இங்கே இருக்கு. இப்ப வந்து அந்த ஆண்ட பக்கம் மந்தனர் கோயில வந்து மேம்பாலம் கட்டுறதுனால பஸ் ஒண்ணு டிராபிக் அதிகமா இருக்கும். பஸ் ஏறத்துக்கு எங்க அம்மா ஊர் அறியாம இருக்கோம் சார், அங்க போறதுக்கு எனக்கு ரெண்டு பஸ் ஏறி போற மாதிரி கஷ்டம் வரும் சார். இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு சார்.
0: அதாவது பஸ்ல போறப்பா வந்துட்டு கண்ணாடி வீட்டுல உட்காந்துட்டு அந்த மழை பொழியை பாக்குற அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் தான் இப்ப மழை டைம் வேற ஆரம்பிச்சுட்டு இருக்கு, மழைலாம் வந்து டைம் பிடிச்சிட்டு இருக்கு.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்ப இல்ல எனக்கு மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைங்கள இருந்து பிடிச்ச வயசானவங்களுக்கு வரைக்கும் அது ரொம்ப பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். யாரா இருந்தாலும் அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்க சார். ஏன்னா அந்த பக்கத்துல அந்த மழை பெய்யறப்ப ஜன்னல் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு போட்டா தனி சோகம் தான் சார்.
0: சிறுமை வாங்கியா வாங்கி செய்திக்காரங்களாம் நீங்க வந்து வெளியூர்ல வர்றவங்க ஒரு பத்தலா ஒரு திட்டு கொடுக்குறாங்க. என்ன
1: எங்க ஊரை நல்லா ரசிங்க, ஊர்ல புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம். எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் வாங்க கூட்டிட்டு வந்து எங்க பாடிச்சேரிய நல்லா ரசிங்க, எங்க பாடிச்சேரி நிறைய ஃப்ரீடம் இருக்குது. அது வந்து மத்த இடத்துல இருக்குதா இல்லாம எனக்கு தெரியாது, எங்க பாண்டிச்சேரியில இருக்குது. அதனால வந்து வந்து பார்த்து நல்லா போங்க. ஆனா என்னன்னா அங்க வாங்கி சாப்பிடுற ஸ்நாக்ஸ் மட்டும் கீழே எல்லாம் எங்கேயும் போடாத அதுக்கும் தொட்டி வச்சிருக்க

0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இது ரெண்டாவது டைம் எனக்கு நான் பேச இருக்கு. இது உங்ககிட்ட இதெல்லாம் நான் பரிமாறதுக்காக நான் ரொம்ப
1: சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கத்துல இருக்கிறேன். இங்க இருக்கிற மக்கள் கிட்ட தான் ரொம்ப பரபரப்பா இன்னும் பேசிட்டு இன்னும் நம்ம பேச போறோம். தொடர்ந்து இசையோட இணைந்திருங்கள். இதேசம் ரெயின்போ புதுவை 102.8.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேரம் 8:44 நொடிகள். மீண்டும் நம்ம புதிய ஷோக்களாக வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம புதிய ஷோல ஆர்ஜி சீனுஸ் ரொம்பவே அழகா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி சதுக்கு நில் அந்த ஏரியால வந்து சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கூட இணைவோம்.
3: மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படியே காத்துல பார்க்கப்பட்டு நாள் முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி தர ஒரு பார்ட்னர் உங்க 102.8 இந்த ஊரோட ஹார்ட் பீட்டையும் உழைக்கும் மக்களின் கெட்டையும் உரத்த சொல்ற மேடை. இது உங்களுடைய ஃபேவரேட் நம்ம புதுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு நாம இப்ப வந்துட்டோம். இந்த ஆப்ஜெக்ட் சீனு நான் இப்ப ஐஜி நினைக்கிறேன் மாட்டிக்கிட்டு ஆபீஸ்
4: நீங்க
3: இந்த பஸ்ல வந்து நீங்க கேரி வரீங்களா? இந்த பஸ்ல வந்து டிராவல் பண்றப்ப அந்த பார்ட்டி கிட்ட போறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க சொல்லுங்க என்ன மாதிரியான பாட்டு கேட்டீங்கன்னா நீங்க ஏர் கண்டிஷன் கேட்டீங்களா என்ன மாதிரியான விஷயமா கேட்டு போவாங்க?
4: இல்ல நல்லா பாட்டு போடுவாங்க. கவனமா பாத்து எந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இடையூறு இல்லாம நம்ம பாதுகாப்பா இருக்கணும். நமக்கும் பாதுகாப்பா இருக்கணும், அதுக்கும்

0: பாதுகாப்பா இருக்கும். பஸ்ல டிராவல் பண்ணும்போது படிக்கட்டுல எல்லாம் வந்து நிற்க கூடாது, முன்னாடி உட்காந்துக்கணும் இல்ல பேக் சைட்ல உட்காந்து கரெக்டா நம்ம நின்றுட்டுதான் போகணும் நடுக்கிறதுல. ஆஹ், படிக்கட்டுல நிற்க கூடாது.
1: போட்டு வண்டிங்க போறதுக்கான ஒரு டைம் அலாட் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம நடந்து போறதுக்கு சொல்லிட்டு ஒரு டைம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க?
0: ரொம்ப நல்லாதான் இருக்கு, ஆனா நம்ம மக்கள் வந்துட்டு சரிவர
1: கிடைக்கணும்.
0: அரசாங்கம் நமக்கு வந்து ஒதுக்கீடு பண்றது எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்றது கிடையாது.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நேரம் 8:55, 3 நொடிகள்.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோத்து போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோத்து போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம், இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி உறும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது, பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம், கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது, செய்ய ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும், நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர

0: இவனுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறதில்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலேன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அவாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடைகிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்ட இருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகள் வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்கள வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னால், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முத நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவு தான், அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ரக்ஷா பந்தன் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமது சமூக ஊடக பதிவில் விடுத்துள்ள வாழ்த்தில், ரக்ஷா பந்தன் பண்டிகை அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் வெற்றியை கொண்டு வரும் என்று, அன்பு, பாசம் மற்றும் பரஸ்பர நம்பிக்கையின் பிணைப்பு வலுவாகவும் பிரிக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை உஸ்பெகிஸ்தான் செல்கிறார். இப்பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவை தாஷ்கண்டில் சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான யுக்திசார் கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 137வது மாதாந்திர மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏர் நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒலிபரப்பாகும். நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 392 அதிகரித்துள்ளது. 290 இந்தியர்கள் மற்றும் 30 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த சுமார் 1500 மேற்பட்ட காணாமல் போனவர்கள் கண்டுபிடிக்க நேபாள அதிகாரிகள் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸில் நேற்றிரவு நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா நடப்பு சாம்பியனான ஃபேபியோனோ கருணாவை 15-13 என்ற கணக்கில் வீழ்த்தினார். இதன் மூலம் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். PSA புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 3-2 என்ற கோல் கணக்கில் மற்றொரு இந்திய வீரரான வி சோத்ரானியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இன்றிரவு நடக்கவுள்ள இறுதிப் போட்டியில் ஹங்கேரியின் பாலாஸ் வர்காஸை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்துடன். இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே ரத்னா. நேரம் 9:03 இந்த நிகழ்ச்சியில் நீங்க உங்க விருப்பமான பாடலை கேட்க 7598510505 என்ற எண்ணுக்கு உங்களுடைய விருப்பமான பாடலை நீங்க பதிவு பண்ணலாம். பாடல் கேட்கலாம். திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க ராமகிருஷ்ணன் குழுமி கொண்டாடிலிருந்து. அவங்களுக்கான விருப்ப பாடல் இதோ தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரைன்போ புதுவை 102.8 இது இனிய வழி நேயர் விருப்பம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 லேக் கேட்டுட்டு இருக்கீங்க. இனிய வழி நேயர் விருப்பம் நேரம் 9:08:37 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. பாடல் கேட்கலாம். புது வசந்தம் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி, நேதாஜி நகர் கும்பகோணத்துல இருந்து இவங்களுக்கான பாடல் இதோ.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல இனிய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:14:22 ஆயிட்டு. பாடல் கேட்கலாம். சிறுத்தை திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. வாரியங்காவல்லிருந்து கதிரவன், கொளஞ்சிநாதன், மணிசேகரன், வலவனூர்லிருந்து பாரத் பாண்டியன், பட்டாளத்திலிருந்து ரமேஷ், திட்டக்குடியிலிருந்து செல்வராசு, முத்தரசு நல்லூர்லிருந்து நவீன் சுந்தர், வில்லிவாக்கத்திலிருந்து குபேந்திரன், கொல்லஞ்சாவடியிலிருந்து பாலமுருகன், இவங்க எல்லாருக்குமான பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது இனிய வழி நீர் விருப்பம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ FM ரெயின்போ 102.8 இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:19 38 ஆயிட்டு. பாடல் கேட்கலாம், மனம் கொத்தி பறவை திரைப்படத்துல இருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. காரைக்கால் சேப்ல இருந்து விஜயராகவன் அவங்களுக்கான பாடல் இதோ தொடர்ந்து கேளுங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 இனிய வழி நேர் விருப்பம்.

வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 லா இனிய வழியின் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:24 ஆயிற்றுக்கு பாடல் கேட்கலாம். உதய கீதம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. கோவை பூதூர்லிருந்து சிவசுப்பிரமணியன் அவங்களுக்கான பாடல் இதோ தொடர்ந்து கேளுங்க. இனிய இசைமேட்டு 102.8.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 லா இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:31 ஆயிற்றுக்கு. பாடல் கேட்கலாம். காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. கரூர்ல இருந்து ரகுபதி, தங்க பொண்ணு மனோஜ்குமார், காவ்யா மற்றும் ஸ்ரீ அவங்களுக்கான பாடல் இதோ தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இதோ இணைய வழி நேயர் விருப்பம்

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 லவ் மன். இனி வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:35 இரண்டு நொடிகள் ஆயிடுச்சு. பாடல் கேட்கலாம். இது கதிர்வீலனின் காதல் திரைப்படத்துல இருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. யார் இங்க இருந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா, தேனி ஆண்டிப்பாட்டில இருந்த செந்தில்குமார். அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 இது இனிய வழி நேயர் விருப்பம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ FM ரெயின்போ 102.8 ல இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் கேட்கலாம். ஜீன்ஸ் திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. தேனி பண்ணையபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் அவங்களுக்கான பாடல் இதோ தொடர்ந்து கேளுங்க. இனிய இசைமேட்டோ இது 102.8.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க இனிய வழியின் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியா. பாடல் கேட்கலாம். திருடா திருடி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க சரஸ்வதி பத்மநாபன் மதவரத்திலிருந்து. உங்களுக்கான பாடல் இதோ.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 இணைய வழியின் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:53 நொடிகள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய பேர் வந்து பாடல் கேட்டாங்க, நேரம் குறைவா இருந்ததால நிறைய பேருக்கு பாடல் கொடுக்க முடியல. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். என்ன பாடல் அப்படின்னா, மரியான் திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சரஸ்வதி மூலச்சத்திரம் சென்னையிலிருந்து. சோ இவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிறைய பேர் பாடல் கேட்டாங்க இல்லையா. சோ அவங்க எல்லாருமே யார் யாரு எங்க இருந்து அப்படின்னா, தூத்துக்குடியில இருந்து சீதாலட்சுமி, தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், சுகன்யா பரத் சென்னை, கும்பகோணம் ஜெயந்தி ரமேஷ் திருச்சி, ஆல்பர்ட் பாத்திமா, மணலிமாறன் தமிழ்மாறன் வெற்றிமாறன் சென்னையிலிருந்து, ராதா பிரியா தேனிலிருந்து, ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா, நன்னிலத்திலிருந்து நாராயணன், செல்வம் பொம்மி நாயக்கம்பட்டியிலிருந்து, அப்புறம் வந்து கடலூர் கூத்து பக்கத்திலிருந்து சிவகுமார், கள்ளக்குறிச்சி கண்டாச்சி மங்கலத்திலிருந்து சரவணன், அமுதா கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன், நிரஞ்சன் புதுச்சேரியிலிருந்து, கலைவாணி மற்றும் கனிஷ்மா செஞ்சி சிங்கவரத்திலிருந்து, நாகையிலிருந்து பாபு சத்யா, நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி, உளுந்தூர்பேட்டையிலிருந்து லோகேஸ்வரன், புதுச்சேரியிலிருந்து மது சாரா, கடலூர் ஓட்டிலிருந்து சுரேஷ் மற்றும் ரவி, புதுச்சேரியிலிருந்து சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி மதுரை மணிநகர்லிருந்து, இவங்க எல்லாருமே பாடல் கேட்டாங்க. நேரம் குறைவா இருந்ததால கொடுக்க முடியல. தொடர்ந்து கேளுங்க இனிய இசைமேட்டு 102.8.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ரக்ஷாபந்தன் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமது சமூக ஊடக பதிவில் விடுத்துள்ள வாழ்த்தில், ரக்ஷாபந்தன் பண்டிகை அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் வெற்றியை கொண்டு வரும் என்றும், அன்பு, பாசம் மற்றும் பரஸ்பர நம்பிக்கையின் பிணைப்பு வலுவாகவும் பிரிக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் 6 நாள் பயணமாக அமெரிக்கா செல்ல உள்ளார். இந்த பயணத்தின்போது சிகாகோவில் முக்கிய முதலீட்டாளர்களுடன் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். மேலும் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் உள்ள தொழில் முனைவோர் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான வால்ஸ்கி மையத்திற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து G20 அமைப்பின் அமெரிக்க தலைமையின் கீழ் நடைபெறும் G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தில் இந்திய தூதுக்குழுவிற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமை தாங்க உள்ளார். கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகில் எந்த பகுதியில் இயற்கை இடர்பாடு ஏற்பட்டாலும் முதலில் சென்று உதவும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். நேபாளத்தில் பேரிடர் ஏற்பட்டவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனடியாக நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதுடன் அனைத்து உதவிகளையும் விரைந்து அனுப்ப உத்தரவிட்டார் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸில் நேற்றிரவு நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா நடப்பு சாம்பியனான ஃபேபியோனோ கருணாவை 15-13 என்ற கணக்கில் வீழ்த்தினார். இதன் மூலம் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டில்வீனில் நேற்று நடைபெற்ற உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. 1947 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 ஆண்டுகளில் இந்தியா மிக சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதல் முறையாகும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

நேரம் 10:03:28. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கேட் செட் கோ கேம் நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். இன்னைக்கு கெட் செட் கோ கேம் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நதிகளை பேஸ் பண்ணி நான் க்வெஸ்சன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்கள் கேட்டு கரெக்டான ஆன்சர் பண்ண ரெடியாக இருங்க. உங்களுக்கான முதல் க்வெஸ்சன் என்னன்னா, இந்தியாவின் முக்கிய நதிகளில் அதிகமான நீர்ப்பிடிப்பு பகுதியை கொண்ட நதி அமைப்பு எது? இந்தியாவின் முக்கிய நதிகளில் அதிகமான நீர்ப்பிடிப்பு பகுதியை கொண்ட நதி அமைப்பு எது? இதற்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா, ஆப்ஷன் ஏ சிந்து நதி அமைப்பு, ஆப்ஷன் பி கங்கை பிரம்மபுத்திரா மேக்னா, ஆப்ஷன் சி கோதாவரி கிருஷ்ணா, ஆப்ஷன் டி மகாநதி. இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்கு.

0: மீண்டும் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. இன்னைக்கு நான் முதல்ல கேட்ட குவெஸ்டின் என்னன்னா, இந்தியாவின் முக்கிய நதிகளில் அதிகமான நீர்ப்பிடிப்பு பகுதியை கொண்ட நதி அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: எப்படி? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க மேடம், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? இல்ல ஆப்ஷன் சொல்லணுமா? அதிக நீர்பிடிப்பு பகுதியை கொண்ட நதி அமைப்பு என்னன்னா, ஆப்ஷன் ஏ சிந்து நதி அமைப்பு, ஆப்ஷன் பி கங்கை பிரம்மபுத்திரா மேக்னா, ஆப்ஷன் சி கோதாவரி கிருஷ்ணா, ஆப்ஷன் டி மகாநதி. கரெக்ட் மேடம், சூப்பரா சொல்லிட்டீங்களா.
1: நன்றி
0: மேடம். எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் மேடம்.
1: Thank you, sir.
0: நன்றி மேடம்.

கலைவாணி மேடம் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. எஸ் அதிக நீர்பிடிப்பு கொண்ட நதி அமைப்பு பார்த்தீங்கன்னா கங்கை, பிரம்மபுத்திரா, மேக்னா நதி அமைப்பு தான். இதோட நீர்பிடிப்பு பகுதி பார்த்தீங்கன்னா சுமார் 110 மில்லியன் ஹெக்டார் அளவுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, நான் இப்போ சொல்ல போற 4 ஆப்ஷன்ஸ்ல 10 மில்லியன் ஹெக்டாருக்கு மேல இருக்க நீர்பிடிப்பு மேல அதிகமாக இருக்க பகுதி கொண்ட நதி எதுன்னு நீங்கள் சொல்ல போறீங்க. நான் சொல்ல போற ஆப்ஷன்ல 10 மில்லியன் ஹெக்டாருக்கு மேல் நீர்பிடிப்பு பகுதி கொண்ட நதி எதுன்னு நீங்கள் சொல்லணும். ஆப்ஷன் ஏ கோதாவரி, ஆப்ஷன் பி வைகை, ஆப்ஷன் டி தாமிரபரணி, ஆப்ஷன் டி பெரியாறு. இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்ணு இருக்குது.

0: மீண்டும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில நான் முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, நான் சொன்ன ஆப்ஷன் 10 மில்லியன் ஹெக்டாருக்கு மேல நீர்பிடிப்பு பகுதி கொண்ட நதி எது? ஆப்ஷன் ஏ கோதாவரி, ஆப்ஷன் பி வைகை, ஆப்ஷன் சி தாமிரபரணி, ஆப்ஷன் டி பெரியாறு. ஏற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேரம் வந்திருக்காங்க. வணக்கம்
1: இனிய நாட்களை. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
1: ஆமா, ஆப்ஷன் ஏ கோதாவரி, அதுதான் சரியான ஆன்சர்.
0: சூப்பர் சார், கரெக்டா சொல்றீங்களா ஆன்சரை?
1: ஆமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய நீர்பரப்பு அளவுல கோதாவரி அப்படிங்கறது ரொம்ப பெருசு. பாருங்களேன் எவ்வளவு அற்புதமா, எவ்வளவு பாசனத்துக்குலாம் நீர் கொடுத்து அது எல்லாருக்குமே உதவி புரியுது இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா சார், நதின்றது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்ல உலகத்தையே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு.
1: ஆமா, அதான் சொல்லுவாங்க, வற்றாத ஜீவன் நதி மாதிரி இருக்கணும்னு. உண்மையாலுமே இந்த மாதிரியான நதிகள்லாம் மக்களுக்கு இந்த நீர்ப்பாசனத்தெல்லாம் கொடுத்து இரிகேஷன் பர்பஸ் கொடுக்கும் பொழுது நிச்சயம் நம்ம தண்ணி கரக்க ஒரு நிலை அடைய முடியும்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஆன்சர் சொன்னதுக்காக எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி சார்.
1: தேங்க்யூ சார், பை பை.
0: நன்றி சார். சந்திரசேகர் சார் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, தேசிய நீர் வழி 1 எந்த நதி அமைப்புடன் தொடர்புடையது? தேசிய நீர் வழி 1 எந்த நதி அமைப்புடன் தொடர்புடையது? இதற்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னா, ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா, ஆப்ஷன் பி பிரம்மபுத்திரா, ஆப்ஷன் சி கங்கை, பகிரதி, ஹக்கிலி, ஆப்ஷன் டி நர்மதா. இப்போ இதற்கான ஆன்சர்லாம் நீங்க சொல்லணும் ரெடியா இருந்தீங்கன்னா, கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்று இருக்கு.

0: வணக்கம்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: நேரம் 10:21:44. மீண்டும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில நான் முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, தேசிய நீர்வழி ஒன்று எந்த நதி அமைப்புடன் தொடர்புடையது? தேசிய நீர்வழி ஒன்று எந்த நதி அமைப்புடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நன்றி
0: சார். பல்ராமன் சார் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. எஸ், தேசிய நீர்வழி ஒன்று எந்த நதியுடன் அமைப்பு தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா, கங்கை, பாகீரதி, ஹக்லி அப்படின்றது தான். இது பாத்தீங்கன்னா ஹால்தியால இருந்து அலகாபாத் வழியில வழித்தடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1620 கிலோமீட்டர் நீளம் கொண்டதுன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, தேசிய நீர்வழி இரண்டு எந்த நதியில் அமைந்துள்ளது? மீண்டும் உங்களுக்காக, தேசிய நீர்வழி இரண்டு எந்த நதியில் அமைந்துள்ளது? இதற்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னா, ஆப்ஷன் ஏ கோதாவரி, ஆப்ஷன் பி பிரம்மபுத்திரா, ஆப்ஷன் சி மகாநதி, ஆப்ஷன் டி தப்தி. இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: மீண்டும் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில நான் முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, தேசிய நீர்வழி 2 எந்த நதியில் அமைந்துள்ளது? ஏற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார். அன்பு தோழன் சுவி சாருக்கு கடலூர்ல இருந்து வெளில பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
2: சொல்லுங்க மேடம், இதற்கான ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
3: பிரம்மபுத்திரா சார்.
2: கரெக்டா சொல்லிட்டீங்களே மேடம்.
3: போகுது சார்.
2: கரெக்ட் மேடம். 891 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் நீளம் வந்து இருக்கு இது. ஓகேவா? தேங்க் யூ மேடம், சூப்பரா சொன்னீங்க.
3: தேங்க் யூ, தேங்க் யூ. நல்லா இருக்கு சார். நீங்க இந்த ஆப்ஷன் கொடுத்தா ரொம்ப இன்னும் பயனுள்ளதா இருக்கு எனக்கு.
2: ஈஸியா இருக்கா? ஓகே மேடம், எப்பவுமே ஆப்ஷன் சொல்லி எடுத்துறேன். தேங்க் யூ மேடம். வெண்ணிலா மேடம் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய நீர்வழி 2 எந்த நதியில் அமைந்துள்ளதுன்னு கேட்டதுக்கு பிரம்மபுத்திரா நதியோடு அமைந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அசாம் லெவல்ல, அசாம்ல இருக்க துப்ரியில இருந்து சாதியா வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதோட வழித்தடம் பாத்தீங்கன்னா அந்த இந்த துப்ரியில இருந்து சாதியா வரைக்கும் இருக்கு. இதோட நீளம் 891 கிலோமீட்டர்.

இப்போ உங்களுக்கான அடுத்த குவெஸ்டின் என்னன்னா, தேசிய நீர்வழி நான்கில் இடம்பெறும் மற்றொரு முக்கிய நதி எது? தேசிய நீர்வழி நான்கில் இடம்பெறும் மற்றொரு முக்கிய நதி எது? இதற்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னா, ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா, ஆப்ஷன் பி நர்மதா, ஆப்ஷன் சி தப்தி, ஆப்ஷன் டி சபர்மதி. இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்ணிற்கு.

0: நேரம் 10:34:38 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, தேசிய நீர்வழி 4 இடம்பெறும் மற்றொரு முக்கிய நதி எது? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், வந்து ராஜகோபால் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், நான் கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தெரியுமா இல்ல ஆப்ஷன் சொல்லணுமா? வாசிராபாத் முதல் விஜயவாடா வரைக்கும் போகுது. ஓகேவா சார்? ஓகே சார், ஆன்சர் கரெக்டா பண்ணீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி சார்.
1: நன்றி
0: சார்.

ராஜகோபாலன் சார் ஆன்சர் சூப்பரா பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, காவேரி வைகை குண்டர் இணைப்பு திட்டத்தில் உள்ள மூன்று நதிகள் எவை? காவேரி வைகை குண்டர் இணைப்பு திட்டத்தில் உள்ள மூன்று நதிகள் எவை? இதற்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னா, ஆப்ஷன் ஏ காவேரி வைகை குண்டர், ஆப்ஷன் பி காவேரி கிருஷ்ணா பெண்ணார், ஆப்ஷன் சி வைகை தாமிரபரணி பெண்ணார், ஆப்ஷன் டி காவேரி மகாநதி நர்மதா. இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ன இருக்கு.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: மீண்டும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில நான் முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, காவிரி வைகை குண்டர் இணைப்பு திட்டத்தில் உள்ள 3 நதிகள் எவை? இதற்கு ஆன்சர் சொல்ல ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், நான் கேட்ட க்வெஸ்சன் ஆன்சர் தெரியுமா சார்? நன்றி சார்.

சாம்பசிவம் சார் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, தேசிய நீர்வழி 73 எந்த நதியுடன் தொடர்புடையது? தேசிய நீர்வழி 73 எந்த நதியுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ நர்மதா, ஆப்ஷன் பி தப்தி, ஆப்ஷன் சி மகாநதி, ஆப்ஷன் டி சமர்மதி. ஏற்கனவே ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற இருக்கு.

0: நேரம் 10:46 மேடம், 17 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் முன்னாடி கேட்ட கொஸ்டின் என்னன்னா, தேசிய நீர்வழி 73 எந்த நதியுடன் தொடர்புடையது? இதற்கான ஆப்ஷன் நான் என்ன சொன்னேன்னா, ஆப்ஷன் ஏ நர்மதா, ஆப்ஷன் பி தப்தி, ஆப்ஷன் சி மகாநதி, ஆப்ஷன் டி சபர்மதி. இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஐயப்பன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கோம்.
0: நீங்க எப்படி
1: இருக்கீங்க?
0: நல்லா
1: இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி சார்.
1: நன்றி.
0: நன்றி சார். ஐயப்பன் சார் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கான கடைசி க்வெஸ்சன் என்னன்னா, தேசிய நீர்வழி 100 எந்த நதியுடன் தொடர்புடையது? தேசிய நீர்வழி 100 எந்த நதியுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஆப்ஷன் ஏ நர்மதா, ஆப்ஷன் பி தப்தி, ஆப்ஷன் சி மகாநதி, ஆப்ஷன் டி கிருஷ்ணா. இப்போ சொல்றேன், நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்கு.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேரம் 10:52 44 நொடிகள் ஆகிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவா நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, தேசிய நேர்வழி 100 அதாவது 100 எந்த நதியுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்
1: அறிவிப்பாளர். புவனேஸ்வரர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு, நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், நான் கேட்ட கொஸ்டின்கான ஆன்சர் தெரியுமா சார்?
1: அனைவரும்
0: வருக.

சண்முக சுந்தரம் சார் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. சண்முக சுந்தரம் சார் மட்டும் இல்ல, இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல வந்து பாத்தீங்கன்னா கெட் செட் கோ நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. உலக சமஸ்கிருத தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது சமூக ஊடக பதிவில், சமஸ்கிருதம் இந்தியாவின் அறிவு, தத்துவம் மற்றும் நாகரிகத்தின் காலத்தால் அழியாத மொழி என்றும், நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியம் அறிவுசார் பாரம்பரியத்தை வடிவமைத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், சமஸ்கிருத மொழி காலத்தால் அழியாத செழுமையை குறிக்கும் வகையில் ஷ்ரவண் பூர்ணிமா தினத்தன்று உலக சமஸ்கிருத தினம் கொண்டாடப்படுகிறது என்றும், இந்தியாவிலும் உலகெங்கிலும் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டு கற்பித்து அதனை எதிர்காலத்திற்கு கொண்டு செல்ல பாடுபடுபவர்களையும் பாராட்டினார். கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேபாளத்தில் பேரிடர் ஏற்பட்டவுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி உடனடியாக நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதுடன் அனைத்து உதவிகளையும் விரைந்து அனுப்ப உத்தரவிட்டார் என்றும் அவர் கூறினார். கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவிலில் ஓணம் பண்டிகை நிறைவடைந்ததை அடுத்து இன்று இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். ஓணம் திருவிழா காலத்தில் இக்கோவிலில் பக்தர்கள் வருகை அதிக அளவில் இருந்தது. மாதாந்திர பூஜைகளுக்காக கோவில் வரும் செப்டம்பர் 16 மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நேற்று நடைபெற்ற உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. 1947 முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 இந்தியா மிக சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதல் முறையாகும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜி ரத்னா. நேரம் 11:35. வித்யாசாகர் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் கேட்கலாம். வீதம் திரைப்படத்திலிருந்து இனியோ இசைமேட்டோ 102.8.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: பாடல் கேட்கலாம். என்ன வழி திரைப்படத்திலிருந்து நேரம் 11:09 நிமிடம் 3 நொடிகள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: இனி ஐஎஸ்ஐ மேட்டோ, இது 102.8, நேரம் 11:14. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து.

இசை மேட்டுக்களுடன் எஃப்எம் ரெயின்போவில் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 11:21 ஆயிட்டிருக்கு. பாடல் கேட்கலாம் ஆனந்தும் திரைப்படத்திலிருந்து.

இசை மேட்டுக்களுடன் எஃப்எம் ரெயின்போவில் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியாக கேட்டுட்டிருக்கீங்க. நேரம் சரியாக 11:28:59 பாடல் கேட்கலாம். பிரியாதவரும் வேண்டும் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பாடல் கேட்கலாம். சந்தித்த வேலை திரைப்படத்திலிருந்து.

இசை மீட்டுக்குள்ளுடன் எஃப்எம் ரெயின்போவில் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 11:36 ஆயிடுச்சு. பாடல் கேட்கலாம் அற்புதம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் கே எஸ் சித்ரா குரலில்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம், உயிரிலே கலந்தது திரைப்படத்திலிருந்து.

ரெயின்போ புதுவை நூற்றி 2.8 மெலடி மேஜிக். நேரம் 11:47, 47 நிமிடம் 40 நொடிகள் ஆயிற்றுக்கு. பாடல் கேட்கலாம் ஜோடி திரைப்படத்திலிருந்து.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவா

இசை மேட்டுக்களுடன் எஃப்எம் ரெயின்போவில் மேலடி மேஜிக் நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 11:53:24 பாடல் கேட்கலாம். நீ வருவாய் என கே எஸ் சித்ரா குரலில்

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமரின் ஜன்தன் யோஜனா இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளது. 2014 இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட இத்திட்டம் நாட்டின் நிதி சேர்க்கை சூழலை மாற்றியமைப்பதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறுகையில், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன எனவும், மொத்தம் 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் உலகின் மிகப்பெரிய நிதி உள்ளடக்க முயற்சியாக அனைத்து இந்தியர்களுக்கும் வங்கி சேவையை வழங்கும் திட்டமாக இது அமைந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரை இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த ஆண்டு கடந்த ஜூலை 3 தேதி தொடங்கிய இந்த யாத்திரை 57 நாட்கள் விமரிசையாக நடைபெற்றது. பஹல்காம் மற்றும் பால்டால் ஆகிய இரு வழியாகவும் இவ்வாண்டு 4.8 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பாதுகாப்பாக சென்று புனித தரிசனம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இன்று தொடங்கிய சட்டப்பேரவை நிகழ்வில் அரசினர் சட்ட முன்வரைவுகளான 2026 புதுச்சேரி சமூக விரோத செயல்பாடுகள் தடுப்பு திருத்த சட்ட முன்வரைவை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தாக்கல் செய்ய தொடங்கினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி நடத்துபவர் மீதும், மணல் திருட்டு, சீட்டு மோசடி, போதைப்பொருள் உள்ளிட்ட மக்களை பாதிக்கும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் மீதும் இத்தட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து இதன் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதம் நடத்தி முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் அனுமதியோடு முழு சட்டத்திருத்த பேரவையில் நிறைவேற்றப்படும் என்றும், அதுவரை இந்த சட்டத்திருத்தத்தை நிறுத்தி வைப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் தெரிவித்தார். கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவிலில் ஓணம் பண்டிகை நிறைவடைந்ததை அடுத்து இன்று 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். ஓணம் திருவிழா காலத்தில் இக்கோவிலில் பக்தர்கள் வருகை அதிக அளவில் இருந்தது. மாதாந்திர பூஜைகளுக்காக கோவில் வரும் செப்டம்பர் 16 மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 12:37 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்ற நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர் ஜே புவனேஷ். இன்னைக்கு வரலாற்று என்ற நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாளா அமைஞ்சிருக்கு, தேசிய சிந்தனை நாள். சிந்தனை நாள்

என்ன, நாம ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த அவசர உலகத்துல கொஞ்சம் நின்று நாம சுத்தி இருக்கிற மனிதர்களை பத்தியும் நம்ம செய்யற செயல்களை பத்தியும் ஆழமா யோசிக்க ஒதுக்கிற ஒரு நாள் தான் இது. 1990களின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, சக மனிதர்கள் மீது அன்பையும் அக்கறையும் காட்டணும்னு நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மற்றவங்களுக்கு எப்படி நன்மையை கொண்டு வரணும்னு யோசிக்கணும்ன்ற ஒரு உயரிய நோக்கத்தோட இந்த நாள் உருவாக்கப்பட்டுச்சு. யோசிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை, ஒரு சின்ன நல்ல சிந்தனை தான் ஒரு பெரிய வரலாற்றையே அமைக்கும். அப்படி தமிழ் மண்ணோட வரலாற்று மாற்றிய முக்கிய நிகழ்வுகளை பற்றி இன்னைக்கு நாம பார்க்க போறோம்.

மீண்டும் வரலாற்று என்ற நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஆகஸ்ட் 28 நேஷனல் தாட்ஃபுல் டே, அதாவது தேசிய சிந்தனை நாள். இன்னைக்கு சிந்தனைன்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா சோழர்களின் கட்டடக்கலைகள் தான். தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறப்போ ராஜராஜ சோழன் யோசித்த அந்த ஒரு விஷயம் பல தலைமுறைகளை கடந்தும் அதோட கம்பீரம் குறையக்கூடாதுன்றது தான். நெல் நிலத்தில் விழாத கோபுரம், சுதை பூச்சிக்கள் இல்லாத கற்களின் பிணைப்புன்னு அன்னைக்கு அவங்க போட்ட கணக்கும் யோசனையும் தான் 1000 வருஷம் கடந்தும் தமிழின் அடையாளமாக கம்பீரமாக நிற்குதுன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்கு, தொடர்ந்து கேளுங்கள்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: எஃப்எம் ரெயின்போவில் நீங்க வரலாற்றின் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேஷனல் தாட்ஃபுல் டே, அதாவது தேசிய சிந்தனை நாள முன்னிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு புலவரை பத்தி பார்க்க போறோம். மனித குலம் எப்படி வாழணும் யோசிச்ச யோசனை தான் திருக்குறள். திருவள்ளுவர் அன்னைக்கு யோசிச்ச அறம், அரசியல், காதல் எல்லாமே இன்னைக்கும் பொருந்துதுன்னா பாருங்க. ஒரு மனுஷன் சிந்தனை காலத்தை கடந்து நிற்க முடியும் என்பதற்கு வள்ளுவரை விட சிறந்த உதாரணம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, தொடர்ந்து கேளுங்க.
4: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்,

நேர்களுக்கு ஓர் அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் ஆற்றும் மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 12:26. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று என்ற நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தேசிய சிந்தனை நாள், அதாவது இது நேஷனல் தாட்ஃபுல் டே அப்படின்ற நாளை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததாக யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சிங்கிறது கட்டிடங்களில் இல்லை, ஏழை குழந்தைகளின் படிப்பில் தான் இருக்குன்னு யோசித்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பசி இருந்தால் குழந்தைங்க எப்படி படிக்கும்னு அவர் யோசித்த ஒரு நல்ல சிந்தனை தான் மதிய உணவு திட்டம். அன்னைக்கு அவர் போட்ட அந்த விதை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான தமிழ் குடும்பங்களின் அறியாமையை போக்கி உயர் இடத்திற்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, தொடர்ந்து கேளுங்க.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேரம் 12:34 நிமிடம் 24 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. வரலாற்று இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. வரலாற்று நாம பார்த்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சமூகத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் ஆழமா சிந்திச்சதுனால மட்டும்தான் உருவாச்சுன்னு சொல்லலாம். இந்த தேசிய சிந்தனையினால நாம எல்லாரும் ஒரு

உறுதிமொழி எடுக்கலாம். நாம் பேசுகிற ஒரு வார்த்தையும் செய்கிற ஒரு செயலும் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையை தருமோ ஒரு நிமிஷம் யோசிப்போம். ஏன்னா நல்ல சிந்தனைகள் தான் நல்ல மனிதர்களை உருவாக்கும். நல்ல மனிதர்கள் தான் நல்ல தேசத்தையும் நல்ல வரலாற்றையும் உருவாக்குவாங்க. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர் ஜே புவனேஷ். இது வரலாற்றின் நிகழ்ச்சி. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2014 ஆண்டு இதே நாளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 12 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போடுவதாக அவர் கூறியுள்ளார். 59 கோடிக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டு 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் வங்கிக் கணக்கு வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் அரசின் மானியங்கள், நலத்திட்ட உதவிகள் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். ஊரக மற்றும் கிராமப்புற பகுதிகளில் 78% வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இதில் 56% கணக்குகள் பெண்களின் பெயரில் உள்ளதையும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான அடித்தளத்தை பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் உறுதி செய்திருப்பதாக கூறியுள்ளார். கோடிக்கணக்கான மக்களின் நிதி பாதுகாப்பை பிரதமரின் ஜன்தன் திட்டம் வகுத்து தந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இந்நாளையொட்டி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் அறிவாற்றலை கொண்டு செல்லும் பணியை சமஸ்கிருதம் காலங்கடந்து செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தத்துவம், நாகரீகம், கலாச்சார பாரம்பரிய அறிவாற்றல் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமஸ்கிருதம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள உலக சமஸ்கிருத தின வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் பாரம்பரிய சிந்தனையையும் ஆக்கத்திறனையும் அறிவாற்றலையும் சமஸ்கிருதம் மக்களுக்கு எடுத்துச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் நேர்மறையான மாற்றங்களை இம்மொழி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சமஸ்கிருத மொழியை அதிக அளவில் மக்கள் கற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் வேரூன்றியுள்ள ரக்ஷாபந்தன் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான அன்பையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தும் நாளாக இது உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில் அன்பின் வலிமையை வெளிப்படுத்தும் மகிழ்ச்சிகரமான ரக்ஷாபந்தன் திருவிழாவை கொண்டாடும் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டு மக்களிடையே மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொண்டுவரும் நாளாக ரக்ஷாபந்தன் அமையட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நல்லிணக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளும் ரக்ஷாபந்தன் நாளில் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதனிடையே பஞ்சாப் மாநிலம் அம்ரிட்சரில் ரக்ஷாபந்தனையொட்டி நடைபெறும் விவசாயிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று பங்கேற்கிறார். அம்ரிட்சரில் உள்ள பொற்கோவிலில் நாட்டிற்காகவும் பஞ்சாப் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் நடைபெறும் சேவா பூஜையிலும் அவர் பங்கேற்கிறார். திரு சிவராஜ் சிங் சௌஹான் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களிடையே உரையாற்றவும் திட்டமிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகள்

0: அவர்களின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த யுபிஐ பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெற்ற இந்தியா கனடா நிதி அமைச்சர்களின் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைக்கு பின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கனடா நிதியமைச்சர் பிரான்கைஸ் பிலிப் ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இவ்வாண்டு மார்ச் மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கனடா ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்திற்கு இவ்வாண்டு இறுதி வடிவம் கொடுக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார நிகழ்வுகள் மற்றும் இரு நாடுகளின் வெளியுறவு கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. வர்த்தகம், முதலீடு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது, நிதி மற்றும் வர்த்தக தொடர்புகளை வலுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் இருநாட்டு நிதியமைச்சர்களும் விவாதித்தனர். 2030 ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 70 பில்லியன் கனடா டாலராக உயர்த்துவது என்றும் நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க இந்தியா தயாராக உள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நாட்டில் 8.78 GW மின் திறனுடன் 7 இடங்களில் 24 மின் உலைகள் செயல்பட்டு வருவதாக இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 9 அணுமின் உலைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் அணுசக்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும், மின் உற்பத்தி மட்டுமின்றி வேளாண்மை, மருத்துவம் மற்றும் தொழிலக பயன்பாட்டுக்கும் அணுசக்தி முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அணுசக்தித்துறை கூறியுள்ளது. 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு 100 GW அணுமின் உற்பத்தி திறனை எட்டுவதற்கான அணுசக்தி இயக்கம் நடைமுறையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்கு முதலிடம் என்ற அடிப்படையில் அணுமின் திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு உலைகள் பன்னெடுக்கு பாதுகாப்பு அம்சங்களுடன் கட்டப்படுவதாகவும், ஒட்டுமொத்த அவசரகால தயார்நிலை உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த வகையில் அணுமின் உற்பத்தி நாட்டில் நடைபெற்று வருவதாகவும் இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. வெங்காய தட்டுப்பாட்டை சமாளிக்க மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கிலிருந்து 450 டன் வெங்காயம் இன்று காலை கண்டா எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தில்லி கொண்டுவரப்பட்டது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தேவையான அளவு வெங்காயம் மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கொல்கத்தா, எர்ணாகுளம், குவஹாத்தி, வாரணாசி, லக்னோ, பட்னா, சண்டிகர், ஜம்மு மற்றும் அம்ரிட்சர் நகரங்களில் தட்டுப்பாடின்றி வெங்காயம் கிடைக்க சரக்கு லாரிகள் மூலம் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் உள்ள கேந்திரிய பண்டார் ரேஷன் கடைகள் மற்றும் வாகனங்கள் மூலம் கிலோ 35 ரூபாய்க்கு வெங்காய விற்பனை நேற்று முதல் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள குழப்பம் காரணமாக எரிபொருளின் விலை உயர்ந்து வருவதாக குறிப்பிட்டார். 41 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், மாவட்டங்களில் உற்பத்தியாகும் பிரத்யேக பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சென்னையில் இன்னும் ஓரிரு நாட்களில் பசுமை அங்காடிகள் மூலம் உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். அசாம் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் 76 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி காவல்துறையின் வடக்கு சரக சிறப்பு காவல் படையினர் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ISI அமைப்புக்கு ஆதரவான சமூக வலைதளத்தை முடக்கியுள்ளனர். கடந்த 2024 ஆம் ஆண்டிலிருந்து பாகிஸ்தானின் புலனாய்வு அமைப்புக்கு சமூக ஊடகம் மூலமாக தகவல் அளித்து வந்ததையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து செல்போன் சிம் கார்டுகள் துபாய் வழியாக பாகிஸ்தானுக்கு கடத்தப்பட்டிருப்பதையும் அவர்கள் உறுதி செய்துள்ளனர். தாய்பேயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் தைவானின் ஜெஃப்ரே சூ, குவான் இ லீ இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினியா கிராக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற

0: கிராண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபேபினோ கருணாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வங்கிக் கணக்கு திட்டம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான கண்காணிப்பு குழு கூட்டம் வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:51.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அங்கு எத்தனையோ பெண்களும் குழந்தைகளும் கடைக்காரர்களும் சாராய கடை பையன்களும் போலீஸ்காரர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களோடு மார்பகம் நிறைய மெடல்களும் அடர்ந்து சுருண்ட வெள்ளி நிற தாடியும் கொண்ட உயரமான கிழவன் அரசியல் போலீஸ்காரன் ஒருவனும் நின்று கொண்டிருந்தான். பாதி உடம்பு தரையில் கிடந்தவாறும் பாதி உடம்பு உட்கார்ந்த பவனியிலும் இசாய் கிடந்தான். அவனது முதுகு ஒரு கருகிப்போன கட்டையின் மீது சாய்ந்திருந்தது. தலை வலது தோளின் மீது சாய்ந்து சரிந்து கிடந்தது. வலது கை கால் சராய் பைக்குள் புகுத்தப்பட்டவாறு இருந்தது. இடது கரத்தின் விரல்கள் மண்ணை அள்ளி இருக்க பிடித்திருந்தன. தாய் அவனது முகத்தை பார்த்தாள். நீண்டு பறந்து கிடக்கும் அவனது கால்களுக்கிடையே கிடக்கும் தொப்பியை வெறித்து பார்ப்பது போல் அவனது ஒரு கண் பிதுங்கி நின்றது. வாய் ஏதோ வியப்புற்றது போல் பாதி திறந்து தொங்கியது. அவனது சிவந்த தாடி ஒரு புறமாக சாய்ந்து ஒட்டி நின்றது. மெலிந்த உடம்பும் குறுகிய தலையும் புள்ளி விழுந்த ஒட்டிய முகமும் மரணத்தினால் மேலும் குறுகி சிறுத்துவிட்டது போல தோன்றின. தாய் தனக்கு நேராக கையால் சிலுவை கீறிவிட்டு பெருமுச்செறிந்தாள். உயிரோடு இருந்த காலத்தில் அவனை கண்டாலே அவளுக்கு வெறுப்புத்தான் தோன்றும். இப்போதோ அவனுக்காக ஒருவித அனுதாப உணர்ச்சி அவள் உள்ளத்தில் தோன்றியது. இரத்த கரையையே காணும் என்று யாரோ தணிந்த குரலில் சொன்னார்கள். இல்லை, முஷ்டியால் குத்திதான் கொன்றிருக்க வேண்டும். காட்டிக் கொடுக்கிற பயலுக்கு பாடம் கற்று கொடுத்தாகிவிட்டது என்று யாரோ ஒருவன் வக்கரமாக சொல்லிக் கொண்டான். அந்த அரசியல் போலீஸ்காரன் பெண்கள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னே சென்றான். யாரது, யார் இப்படி சொன்னது என்று அவன் பயங்கரமாக கேட்டான். அவனது முன்னிலையில் ஜனங்கள் பயந்து கலைந்து சென்றார்கள். சிலர் ஓடியே போய்விட்டார்கள். யாரோ ஒருவன் வர்மத்தோடு சிரித்து கொண்டான். தாய் வீட்டிற்கு திரும்பினாள். அவனுக்காக யாருமே வருத்தப்படவில்லை என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் அவள். அவளது கண்களுக்கு முன்னால் நெகலாயின் தடித்த உருவம் தோன்றுவது போல இருந்தது. அவன் தனது ஈரமும் இரக்கமும் அற்ற குறுகிய கண்களால் அவளை வெறித்து நோக்குவது போலவும், ஏதோ அடிபட்டு விட்டது போல் வலது கையை நொண்டி நொண்டி வீசி வருவது போலவும் அவளுக்கு பிரம்மை தட்டியது. அந்திரேயும் பாவலும் வந்தவுடனே அவள் அவர்களிடம் அந்த விஷயத்தை பற்றி அவசர அவசரமாக விசாரித்தாள். இஷாயை கொன்றதற்காக யாரையாவது கைது செய்திருக்கிறார்களா என்ன? இதுவரை ஒன்றும் கேள்விப்படவில்லை என்றான் ஹஹோல். அவர்கள் இருவரும் மிகவும் மனம் கசந்து போயிருக்கிறார்கள் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். யாராவது நிக்கலாயின் பெயரை வெளியிட்டார்களா என்று மெதுவாக கேட்டாள் தாய். இல்லை என்றான் மகன். அவனது கண்கள் நிலைக்குத்தி நின்றன. அவனது குரலில் தெளிவு இருந்தது. அவர்கள் அவனை சந்தேகிப்பதாய் தெரியவில்லை. அவன் இங்கு இல்லை. நேற்று மதியானம் அவன் ஆற்றுக்கு போனான். போனவன் இன்னும் திரும்பவில்லை. நான் அவனை பற்றி விசாரித்தேன். எல்லாம் கடவுள் அருள், அவன் அருள் என்று நிம்மதி நிறைந்து பெருமுச்செறிந்தாள் தாய். ஹஹோல் அவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு தலையை கவிழ்ந்து கொண்டான். அங்கே அவன் கிடக்கிறான். என்ன நடந்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்ளாமல் வியந்து விழிப்பது போல கிடக்கிறான் என்று லேசாக பேசத் தொடங்கினாள் தாய். அவனுக்காக யாரும்

0: யாருமே வருத்தப்படக் காணோம், யாருமே ஒரு நல்ல வார்த்தை சொல்ல காணோம். அவன் அவ்வளவு சிறுமைப்பட்டு கவனிப்பாரற்று கிடக்கிறான். என்னவோ ஒரு உடைந்து விழுந்த உதவாக்கரை சாமானை போல் நாதியற்று கிடக்கிறான். சாப்பாட்டு வேளையின் போது பாவல் திடீரென தன் கையில் இருந்த கரண்டியை விட்டெறிந்துவிட்டு கத்தத் தொடங்கினான். இது எனக்கு புரியவே மாட்டேன் என்கிறது. எது என்று கேட்டான் ஹகோல். நாம் உணவுக்காக கால்நடைகளை கொள்கிறோம், அதுவே மோசம். காட்டு மிருகங்களால் ஆபத்து வரும் என்று தெரிந்தால் அவற்றையும் நாம் கொன்று தீர்க்கிறோம், அது சரிதான். அது எனக்கு புரிகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதர்கள் மீது பாய்ந்து கடித்து தின்ன முனைந்தால் அவனை நான் மிருகத்தை கொல்வதை போல் கொன்று தீர்க்கத்தான் செய்வேன். ஆனால் இவனை மாதிரி அனுதாபத்துக்குரிய ஒரு ஜந்துவை தீர்த்து கட்டுவதென்றால் இவனை எப்படித்தான் ஒருவன் தாக்க நினைப்பான்? ஹகுல் தன் தோள்களை குலுக்கிக் கொண்டான். இவனும் ஒரு காட்டு மிருகத்தைப் போல மோசமானவன்தான் என்றான் ஹகுல். நாம் கொசுவை எதற்காக கொள்கிறோம்? நம்முடைய உடம்பிலிருந்து ஒரு துளி இரத்தத்தை உறிஞ்சி விட்டது என்பதற்காகத்தானே? அது உண்மைதான், நான் அதை சொல்லவில்லை. அது எவ்வளவு அருவறுப்பு தரும் விஷயம் என்பதைத்தான் குறிப்பிட்டேன். வேறு வழி இல்லை என்று அந்திரே மீண்டும் தன் தோளை குலுக்கிக் கொண்டே சொன்னான். அந்த மாதிரி ஜந்துவை நீ கொல்லுவாயா என்று சிறிது நேரம் கழித்து கேட்டான் பாவல். ஹகோல் தனது அகன்ற கண்களால் பாவலையே விரித்து பார்த்தான். பிறகு தாயின் பக்கம் திடீரென திரும்பி தன் பார்வையை மாற்றினான். நம்முடைய கொள்கையின் நலத்துக்காகவும் என்னுடைய தோழர்களின் நலத்துக்காகவும் நான் எதையும் செய்வேன் என்று துக்கமும் உறுதியும் தோய்ந்த குரலில் சொன்னான் அந்திரே. அதற்காக நான் என் சொந்த மகனை கூட கொல்லுவேன். ஆ அந்திரியுஷா என்று திகைத்து போய் வாய்க்குள் முணுமுணுத்தாள் தாய். வேறு வழி இல்லை அம்மா என்று கூறி அவன் புன்னகை புரிந்தான். நமது வாழ்க்கை அப்படிப்பட்டது. நீ சொல்வது சரி, வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான் என்றான் பாவல். இதயத்துக்குள்ளே ஏதோ ஒன்று தட்டி எழுப்பிய மாதிரி திடீரென உத்வேக ஆவேசத்தோடு துள்ளி எழுந்தான் ஹகுல். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று கைகளை ஆட்டிக்கொண்டே சத்தமிட்டான் ஹகுல். மக்கள் இனத்தை நாம் அனைவரும் மனப்பூர்வமாக ஒருவருக்கொருவர் நேசிக்கப் போகும் காலத்தை துரிதப்படுத்துவதற்காக நாம் சிலரை பகைத்துத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. நம்முடைய முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டை போடுபவர்களை நாம் துடைத்து தீர்த்து விடத்தான் வேண்டும். தனக்கு சுகவாழ்வும் பெயரும் கிட்ட வேண்டும் என்பதற்காக எவனொருவன் பணத்தை வாங்கிக் கொண்டு மக்களை விலக்கி காட்டி கொடுக்கிறானோ அவனை நாம் அழித்துத்தான் தீர வேண்டும். நேர்மையான மனிதர்களின் மார்க்கத்தை எவனாவது ஒரு யூதாஸ் வழிமறித்தால் அவர்களை காட்டிக் கொடுப்பதாக சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தால் அவனை ஒழித்து கட்டத்தான் நான் முனைவேன். அவனை ஒழித்து கட்டாவிட்டால் நானும் ஒரு யூதாஸ் மாதிரியே ஆகிவிடுவேன். அப்படி செய்ய எனக்கு உரிமை கிடையாதா? ஆனால் நம்மை அடக்கி ஆள்கிறார்களே நமது முதலாளிகள், அவர்களுக்கு மட்டும் உரிமை இருக்கிறதா? படை பலத்தையும் கொலையாளிகளையும் வைத்திருக்க, சிறை கூடங்களையும் வியாபார விடுதிகளையும் நாடு கடத்தும் இடங்களையும் வைத்திருக்க, தங்களது சுகபோகத்தையும் பாதுகாப்பையும் அரணிட்டு பாதுகாக்கும் சகலவிதமான கொலை சாதனங்களையும் வைத்துக் கொண்டிருக்க அவர்களுக்கு மட்டும் என்ன உரிமை இருக்கிறது? சில சமயங்களில் அவர்களது ஆயுதத்தையே பிரயோகிக்க வேண்டிய நிர்பந்த சங்கடத்துக்கு நான் ஆளானேன் என்றால் அது என்னுடைய தவறா, என்னுடைய குற்றமா? இல்லை, நானும் அதை உபயோகிப்பேன். அவர்கள் நம்மை நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொன்று குவித்தால் நானும் சும்மா இருக்க மாட்டேன். நானும் என் கையை ஓங்குவேன். அந்த உரிமை எனக்கு உண்டு. அவர்களில் ஒருவனே ஏனும் நான் ஒரே போடாய் போட்டு கொல்லுவேன். எனக்கு பக்கத்தில் வரும் பகைவனின் தலையை நான் நொறுக்கத்தான் செய்வேன். மற்றவர்களை விட எனது வாழ்க்கை லட்சியத்திற்கு அதிகமான தீங்கிழைக்க முனையும் அந்த பகைவனை நான் அறையத்தான் செய்வேன். வாழ்க்கை எப்படி அமைந்து கிடக்கிறது? ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கையை நான் விரோதிக்கத்தான் செய்கிறேன். அந்த மாதிரி இருப்பதற்கு நான் விரும்பவும் தான் இல்லை. அவர்களது இரத்தத்தால் எந்தவித பயனும் விளைந்துவிடப் போவதில்லை. அது வெறும் விருதா இரத்தம், விளைவற்ற இரத்தம் என்பது எனக்கு தெரியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. ரக்ஷாபந்தன் இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக நாளை உஸ்பெகிஸ்தான் செல்கிறார். இப்பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவை தாஷ்கண்டில் சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான யுக்திசார் கூட்டாண்மையை மேலும் வலுவறுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். உலக சமஸ்கிருத தினத்தை முன்னிட்டு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 137வது மாதாந்திர மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஐஆர் நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒலிபரப்பாகும். ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரை இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த ஆண்டு கடந்த ஜூலை 3ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரை 57 நாட்கள் விமரிசையாக நடைபெற்றது. பகல்காம் மற்றும் வால்தால் ஆகிய இரு வழியாகவும் இவ்வாண்டு 4.8 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பாதுகாப்பாக சென்று புனித தரிசனம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய விளையாட்டு தினம் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இந்திய விளையாட்டு ஆணையத்தின் 7ஆம் பிரிவு சார்பாக இன்று காலை GMC பாலயோகி மைதானத்தில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான 1 கிலோமீட்டர் நடைபோட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை இந்திய விளையாட்டு ஆணையத்தின் 7ஆம் பொறுப்பாளர் திரு உதயகுமார் நடத்தினார். PSA புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 3-2 என்ற கோல் கணக்கில் மற்றொரு இந்திய வீரரான வீட் ஜோத்ரானியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இன்றிரவு நடக்கவுள்ள இறுதிப் போட்டியில் ஹங்கேரியின் பாலாஸ் வர்காஸை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தியறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது எஃப்எம் ரெயின்போ பொதுவாய் 102.8. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. நாடகம் மேடை மேல சில மணி நேரம் நடக்கிற ஒரு கலைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த மேடைக்கு பின்னாடி ஒவ்வொரு கலைஞரும் கடந்து வந்திருப்பது பல வருட உழைப்பு, அனுபவம், சவால்கள், வெற்றிகள், மறக்க முடியாத நினைவுகள். குறிப்பா ஒரு பெண் கலைஞரா நாடகத்துறைக்குள்ள நுழைஞ்சு தன்னோட திறமையை நிரூபிச்சு இத்தனை காலம் பயணிச்சுட்டு வர்றது என்பது ஒரு அழகான, அதே நேரத்துல சவால் நிறைந்த பயணம். ஆசிரியராக மாணவர்களின் வாழ்க்கையை வடிவமைத்து வருபவர், பாடகியாக தன்னுடைய குரலால் இசை ரசிகர்களை கவர்ந்து, அதே நேரத்தில் நாடக கலைஞராக மேடையில் தன்னுடைய திறமையை பதிவு செய்து வருபவர், இப்படிப்பட்ட ஒரு பன்முக திறமை கொண்ட கலைஞர் நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு கலைஞரோட மேடைக்கு பின்னாடி இருக்கும் கதைகளையும் நாடகத்துறையில் அவங்க கடந்து வந்த பாதையும் இன்னைக்கு நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. எஸ், இன்னைக்கு நாம நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து தான் நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட பேச போறோம். அவங்களோட நாடக பயணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.

0: இப்போ மேடையில் வந்து ஒரு குறிப்பிட்ட காட்சி, ஒரு ஏதோ ஒரு காட்சி நீங்க நடிக்கிறீங்க, அதை நடிச்சு முடிச்ச உடனே பார்வையாளர்கள் கிட்டேருந்து கிடைச்ச உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டுகள், கைத்தட்டல்கள் பற்றி சொல்லுங்க மேம்.
1: அதான் மேம், இந்த கோரக்கர் நாடகம் நடிச்சேன்னு சொன்னீங்களா, அது முடிச்சுட்டு வரும்போது என்ன ஏன் கூட நடிச்சவங்க கலைவாணி அம்மானு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களும் என் கூட தான் நடிப்பாங்க. அவங்க ஓடி வந்து என்ன, நான் அவங்கள அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவேன், என்னை ஓடி வந்து வேலு தங்கம் நீ நல்லா நடிச்ச தெரியுமா அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சி என்னை பாராட்டினாங்க. அப்புறம் ஒரு வயசான பாட்டி மேடையில இருந்து வந்து ஏறி வந்து மேடை மேல ஏறி வந்து அம்மா நீ எப்படி நடிச்ச தெரியுமா, எங்களை எல்லாரையுமே அழ வச்சு நான் அழுதட்டமா நீ நடிச்சதை பார்த்து அப்படின்னு அந்த வயதான அம்மா வந்து என்னை பாராட்டும் போது எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன இருக்கு, என்னோட திறமை என்ன அப்படின்றத உணர முடிஞ்சது மேம் எனக்கு.
0: இப்போ ஒரு நாடகம் நடிக்க போறோம் அப்படின்னா நம்மளோட கோ ஆர்டிஸ்ட், அதாவது கூட நடிக்கிறவங்க கூட சரியான கெமிஸ்ட்ரி இருக்கணும் இல்லையா, அதை வந்து நம்ம நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க, எப்படி அதை அண்டர்ஸ்டாண்டிங்கா அந்த ஸ்டேஜ்ல கொண்டு போவீங்க மேம்?
1: எனக்கு ஃபர்ஸ்ட் நிறைய கொடுத்தது எல்லாமே என்னோட தனி கேரக்டர் தான் மேம். ஒரு ஒரு ஒரு கிராமத்து பெண்ணாக இருக்கட்டும், எல்லாமே தனி கேரக்டர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நடிக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் அந்த லக்ஷ்மி கேரக்டர் சொன்னேன் இல்லைங்களா, அது எனக்கு பெருமாள் கூட நடிக்கணும், அதாவது ஒரு என்னோட கோ ஆர்டிஸ்ட் ஒரு ஜென்ஸ், அவங்க கூட நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன். அதாவது லக்ஷ்மி வந்து பெருமாளுடைய காலை பிடிச்சி பிடிச்சி விட்டுட்டு தானே டைலாக் பேசணும், அப்போ பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு அப்போது ஒரு மாதிரியாக தான் இருந்தது, ஒரு வேற ஒருத்தவங்களுடைய காலை தோடுறோம் அப்படின்ற மாதிரியான உணர்வு இருந்தது. அதுக்கப்புறம் அப்புறம் டைரக்டர் சார் என்ன சொன்னாங்க, இதை இப்படி தான் பண்ணணும், இதை இப்படி பண்ணாதான் அதை நம்ம முழுமையாக அதை நம்ம வெளிப்படுத்த முடியும், கேரக்டருக்குள்ளே வாமா இதெல்லாம் கூச்சப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம நடிக்க வந்துட்டதுக்கப்புறம் ஒரு பிரதர்ஸா சிஸ்டர்ஸா அண்ணனா தம்பியா நீங்கள் ஒரு அப்பாவுக்கு கால் பிடிக்கிற மாதிரி கூட நினச்சிக்கோங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு கால் பிடிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது தான் நான் எங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பண்ணியிருக்கேன், ஏன்னா வயசானவங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டே நான் அந்த பெருமாளுடைய காலை பிடிச்சி விட்டேன் மேம். அது நான் கொஞ்சம் நல்ல அனுபவமாக இருந்தது.
0: நகரங்களில் நாடகம் போடுவதற்கும் கிராமங்களில் நாடகம் போடுவதற்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்துருக்கீங்க மேம்?
1: நிறைய பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை எப்போ எப்போ வருவாங்க, எப்போ ஆரம்பிப்பீங்க அப்படின்ற மாதிரியான ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க மேம். நகரத்தில் இப்போல்லாம் மோஸ்ட்லி அந்த நாடகத்துக்கு அவ்வளவா இல்லை, ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க சிஸ்டம் பார்க்குறதும் சினிமா பார்க்குறதும் மொபைலை பார்க்குறதுமே கரெக்டாக இருக்காங்க. கிராமத்துக்கும் நகரத்துக்கும் பண்ணும்போது கிராமத்து மக்களை விட நகரத்தில் அவ்வளவா இல்லை மேம், கிராமத்து மக்கள் தான் இன்னைக்கும் மேடை நாடகங்களை ரொம்ப மகிழ்ச்சியா பாக்குறாங்க மேம்.
0: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம்.
1: இப்ப எப்பவுமே பாராட்டுக்கள் எந்த அளவுக்கு ஒரு கலைஞர்களுக்கு இருக்கோ அதே மாதிரி கிரிட்டிசிசமும் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? நீங்க நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வீங்க மேம்?
2: அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்றீங்க, அது வந்து எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் இது வரைக்கும் வாங்கினது இல்ல. அதான் சொன்னேன், என் கூட ஒரு ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாங்க, அவங்க அந்த டைலாக மறந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்ப ஒரு குட்டி பொண்ணு நடிச்சாங்க, அவங்க பயத்துல சுத்தமா மறந்து போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அம்மா தான் அந்த பாப்பாவை திட்டினாங்க, என்ன நீ இப்படி பண்ணிட்ட, நீ பிராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் நல்லா பண்ணல, ஸ்டேஜ்ல போயிட்டு இப்படி பண்ணிட்டே, நீ எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண, உனக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தேன், இப்படி எல்லாம் பண்ணிட்டியம்மா அப்படின்னு அந்த குழந்தைய திட்டாங்க. அந்த குழந்தை அங்கேயே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் நான் போய் சொன்னேன், இந்த வயசுல இவ்வளவு தூரம் நடிக்க வந்ததே பெரிய விஷயம் மேம், மறதின்றது எல்லாருக்கும் வரும், இதை நீங்க இப்படி பண்றீங்க, நீங்க தானே ஒரு அம்மா தானே குழந்தைய ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மோஸ்ட்லி எல்லாரும் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க சமாதானம். ஆனா அந்த குழந்தை அப்ப ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க, இனிமே நான் எதுக்கும் நடிக்க வரமாட்டேன் அங்கிள் அப்படின்னு அழுதாங்க. அப்ப நாங்க எல்லாருமே சொன்னோம், தவறுடா, நாங்கெல்லாம் எவ்வளவு டைலாக்

0: நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு நாங்க எங்களை இது பண்ணி அந்த குழந்தைய ஊக்கப்படுத்தி அங்க அவங்க நடந்துகிட்ட விஷயம் எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு மேம்.
1: ஒரு நாடகத்தை நீங்கள் சிறப்பாக முடிச்சுட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சுட்டு அந்த ஸ்டேஜ்லேருந்து இறங்கும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் மேம்?
0: ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேம். நமக்கே தெரியும் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு, ஆனால் அதை மற்றவங்க வந்து நம்மளை பாராட்டும் போது அப்படியே நமக்கு காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும் மேம். எப்படி சொல்கிறதுன்னு அப்படியே நம்மளுடைய கூஸ் பம்ஸ் வந்துடும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஆகிடும். அப்படியே நம்மளை நான் எங்கேயோ போயிடுவேன், வேற உலகத்துக்கு போயிடுவேன். பரவாயில்லையே, நம்ம எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோமே வேல்விழி, வெரி குட் வெரி குட் அப்படின்னு எனக்கே நான் சொல்லிக்குவேன் மேம். இப்படி நிறைய நடந்திருக்கு. அது அந்த வீடியோ எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல காமிக்கும் போது என் பசங்க என்ன ரொம்ப கட்டி பிடிச்சி, அம்மா நல்லா பண்ணிருக்கீங்கம்மா, இந்த இடத்துல இது கியூட்டா பண்ணிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அலாதியான ஒரு ஆனந்தம், அதை வார்த்தைகளால வெளிப்படுத்தவே முடியாது மேம்.
1: இப்போ ஒரு பெண் கலைஞரா நாடகத்துறையில நீங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால் என்ன, தடை என்ன மேம்?
0: இது ரொம்ப முக்கியம் மேம். ஏன்னா நிறைய நான் எனக்கு உடனேலாம் யாரும் டயலாக் கொடுக்கல மேம். நான் நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிருக்கேன், நானே வாண்டடாக போய் கேட்டிருக்கேன், சார் எனக்கு எங்களுக்கெல்லாம் நாடகத்துக்கு எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டிங்களா, வாய்ப்பு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்ல, ஏமா நீ உங்களுக்குலாம் இதெல்லாம் வராதுமா, நீங்கள் ஏமா இதுக்கெல்லாம் வரீங்க, பாட்டு பாடுறீங்களா, கவிதை படிக்கிறீங்களா, அதோட முடிச்சுக்கோங்க, இதெல்லாம் வராதுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வராது அப்படின்னு எப்படி அவங்க தீர்மானிக்கலாம் அப்படின்னும் போது நான் வீட்டுல போய் சில டைம்ல அழுதுருக்கேன். அப்ப நான் என்ன நானே சமாதானப்படுத்துங்க, விடுவில் விழி, நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும்போது தானா நமக்கு வரும் அப்படின்னு நான் என்ன நினைச்சுக்கும் போதுதான் அந்த கேரக்டர் வந்தது மேம். அப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்குலாம் பெருசாலாம் கொடுத்தா நீங்கள் பண்ண மாட்டீங்கம்மா, இப்போ நான் குட்டி குட்டியாக டைலாக் கொடுக்குறேன்னா இதை மட்டும் ஒழுங்காக பண்ணிட்டு போனால் போதும் சரியாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் இதெல்லாம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே அவங்க மைண்ட் செட்டில் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தகர்த்து எங்களால் எல்லா டைலாகுமே பண்ண முடியும், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு கேரக்டர் நம்ம நடிக்கிறத பார்த்துட்டு அவங்கள அவங்களே மாற்றிக்கிறாங்க. சாரிம்மா நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், சூப்பராக பண்ணியிருந்தம்மா அந்த இடத்துல அப்படின்னு அவங்களே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது ரொம்ப சூப்பரா இருந்தது மேம் அந்த தருணம்.
2: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம்.
3: இப்போ சமூக பிரச்சனைகளை வெறும் பேச்சாக சொல்வதை விட நாடகங்கள் மூலம் சொல்வது அப்படிங்கறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? இது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்?
4: ரொம்ப நல்ல விஷயம் இது. ஏன்னா ஒரு டயலாக பண்ணும்போது, ஒரு கேரக்டர் பண்ணும்போது, நமக்கு நாமளே பண்ணல, நம்ம கேரக்டரா வாழறோம். அப்பதான் அதை சரியா பண்ண முடியும். ஏன்னா அந்த கேரக்டர் நிறைய பேர் இந்த சமுதாயத்துல இருப்பாங்க, நிறைய குடும்பங்கள்ல அந்த விஷயம் நடக்கும். அப்ப அதை பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க அப்படியே அவங்களும் அந்த கேரக்டராவே மாறி, இது நம்ம வீட்டுல நடந்தது இல்ல, இப்படிலாம் நடந்தது இல்ல நம்ம வீட்டுல. ஆமா, சச்சே, அப்ப நம்ம இத பார்த்து தப்பு பண்ணிருக்க கூடாதுல, இதனால தானே நம்ம குடும்பமே சிதஞ்சு போச்சு அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்கள மாத்திக்கிட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க மேம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து, நாங்க நடிக்கிற நாடகத்தை பார்த்துட்டு எங்க கிட்ட வந்து சொல்லி, ஐயா அம்மா நீங்க என்ன பண்ணது, என் குடும்பத்துல நடந்தது, அது அப்படியே எனக்கு கண் முன்னாடி காட்சியா பார்த்த மாதிரி இருக்கு, நான் நாளைக்கே போயிட்டு என் மனைவி போய் நான் கூட்டிட்டு வந்துடுறேன், இனிமே நான் சண்டையே போட மாட்டேன் என் குழந்தைங்க கிட்ட,

0: அப்படின்னு சொல்லி அவங்களே மாத்திக்கிட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது மேம், அதை கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் மகிழ்ச்சியா இருந்தது. நம்மளால நாம கேரக்டர் நடிச்சுட்டு வந்துடுறோம் ஒரு நாடகத்துல, அது ஒரு நாடகம். ஆனா அந்த நாடகத்தை பார்த்து உண்மையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடக்குது அப்படின்னும் போது இதை விட ஒரு சந்தோஷம் வெற்றி என்ன மேம் இருக்கு?
1: இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நாடக கலையின் வீச்சு எவ்வளவு சவாலா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: இது ரொம்ப சவால் தான் மேம். ஏன்னா எல்லாருமே டெக்னாலஜி வச்சுட்டு நாங்க வேற மாதிரி பாத்துக்கிறோம், ஏஐ மூலமா நாங்க அதை பண்ணிக்குவோம் இதை பண்ணிக்குவோம், யாரை வேணாலும் எப்படினாலும் நாங்க கேரக்டர் மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு மனிதனா, உண்மையான மனிதனா ஒரு கேரக்டரை பண்ணும்போது அந்த டைலாக பேசி உண்மையா நடிச்சு அதை மக்களுக்கு புரிய வச்சு அவங்களுடைய மனசுல நாங்க கேரக்டரா நிக்கிறோம்ல மேம். இந்த ஊர்ல இருந்து இந்த இவங்க வந்தாங்க, இந்த நாடக நடிச்சாங்க, அதுல இந்த கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு ஒவ்வொரு கேரக்டரை பத்தி சொல்லும் போது அது ரொம்ப சவாலா தான் மேம் இருக்கு. என்ன மேம் பண்றது, எல்லா சவால்களையும் மீறி வந்து தானே ஆகணும். எப்படி இருந்தாலுமே உண்மையா பண்றதுக்கு எல்லாமே நல்லா தான் மேம் இருக்கு. டெக்னாலஜி டெக்னாலஜி அது போயிட்டே இருக்கட்டும் ஒரு பக்கம், நாங்க எங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
1: இப்போதைய இளம் தலைமுறையினர் நாடகங்களை பார்க்க வருகிறார்களா மேம்? இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நாடகம் பார்க்க வராங்களா? அவங்க மேடையை நோக்கி நம்ம எப்படி கூட்டிட்டு வர்றது? நாடகம், நாடகம்னு ஒரு கலை இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு எப்படி நினைக்க வைக்கிறது?
0: நான் பார்த்த வரைக்கும் மேம், இப்போ நிறைய பசங்க வராங்க மேம். ஒரு சமயம் டைம் பாஸ்க்காக வராங்களா இல்ல வேற சும்மா போய் பாப்போமே அப்படின்னு வராங்களான்னு தெரியல. ஆனா இப்ப வராங்க மேம். முன்னாடி இருந்ததை விட இப்ப நான் பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நிறைய பேர் வராங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து பாக்குறாங்க, அது பாக்குறதுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு மேம். பரவாயில்ல, நம்ம சின்ன பசங்களுடைய மனசையும் புடிச்சிருக்கிறோம், வயதானவர்களுடைய மனசையும் புடிச்சிருக்கோம். யங்ஸ்டர்ஸ் மனசை பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல மேம்.
1: கண்டிப்பா
0: அதுலயும் இடம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னும் போது நல்லா இருக்கு மேம், மகிழ்ச்சியா இருக்கு.
1: இந்த தெருக்கூத்தெல்லாம் இருக்கு இல்லையா, இது போன்ற நம்மளோட பாரம்பரிய கலைகளுக்கும் இப்போ இருக்கிற நவீன நாடகங்களுக்கும் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல பாலமா இருக்கிற விஷயம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: எல்லாமே உறவுகள் தான் மேம். அது அந்த காலமா இருக்கட்டும் இந்த காலமா இருக்கட்டும், எல்லாமே உறவுகள். ஒவ்வொரு நடிப்பும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அடங்கியிருக்கும் மேம், உண்மையாவே நடந்திருக்கும். அது ஒண்ணுதான் ஒரு மனிதனை கூட்டிட்டு வந்து அங்க விடுது. போன தடவை, போன வருஷம், ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணி பாக்குறாங்க, இப்ப எல்லாமே கம்பாரிசன் தான். போன வருஷம் நடத்தினாங்க ஒரு குரூப் வந்து நாடகம் பண்ணாங்க, இங்க இப்ப என்னதான் பண்றாங்க போய் பாப்போமே அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட வர்றவங்க இருக்காங்க. அவங்கள அந்த முழு மனசோட அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கும் கிடைக்குது, பாக்குற ஆடியன்ஸ்க்கும் கிடைக்குது மேம். அது நல்லா இருக்கு.
2: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.
3: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
2: FM ரெயின்போ புதுவை 102.8.
4: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
5: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
4: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம்.
1: இப்ப வந்து நாடகத்துறையில பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கறது இப்போ எப்படி இருக்கு? இப்போ புதுசா வந்து நான் நாடகத்துல நடிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: பெண்கள் எல்லா இடத்துக்குமே வரணும். ஏன்னா ஆனா குடும்பத்துல அவங்களுடைய சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். குடும்பத்துல யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நம்ம அதுல போகவே முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீயே அங்க போற அப்படின்னு ஒரு கணவன் மனைவிக்கா இருக்கட்டும் இல்ல குழந்தைகளுக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே, அம்மா நீங்க போறது எனக்கு பிடிக்கலாமா நீங்க போகாதீங்கன்னு
1: இதுவரைக்கும் நீங்க நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கனவு இருக்கா மேம்?
2: இது வரைக்கும் நடிச்சதுல எனக்கு நடிக்காத கேரக்டர் நிறைய இருக்கு மேம். நான் நடிச்சிருக்கிறது கொஞ்சம் தான் நடிச்சிருக்கேன். நிறைய பேர் எனக்கு வேலு நாச்சியார் இருக்காங்க இல்லையா, வீர தமிழரசி வேலு நாச்சியார், அவங்களுடைய கேரக்டர்ல நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை மேம். அவங்களுடைய வாழ்க்கையை வர இப்ப சொல்லி இருக்காங்க, இன்னும் எனக்கு வரல. அதுல நடிச்ச அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: இப்போ வந்து நடிக்கிறதோட மட்டும் இல்லாம நாடகங்களை இயக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரியான திட்டங்கள் ஏதாவது கூட இருக்கா?
2: இது வரைக்கும் தோணுனது இல்ல மேம். பாப்பையன் ஒரு டைரக்டர் என்ன சொல்லி தராங்க, ஒரு கேமராமேன் எப்படி பண்றாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்றது ஃபுல்லா பாப்போம். எனக்கு அதுல போறது எல்லாமே நான் இதுல பாடணும்ன்ற ஒரு ஆசை மட்டும்தான் வரும் நடிக்கணும்னு. இது வரைக்கும் இந்த ஆசை எனக்கு வந்தது இல்ல. ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு தெரியல மேம், பாக்கலாம்.
1: இப்போ இருக்க இளைஞர்கள் நாடகத்துறைக்கு வரணும் அப்படின்னா ஒரு சீனியரா நீங்க வந்து என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க மேம்?
2: ஏனோ தானோ இருக்காம நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை அப்பப்போ நல்லபடியா பயன்படுத்தி அதுல நாம தனியாளா ஒரு நட்சத்திரமா ஜொலிக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. எல்லாரும் எல்லாமே பண்ணுவாங்க, ஆனா நமக்கு நாம தனியா தெரியணும்னா நம்மளுடைய முழு முயற்சி ரொம்ப முக்கியம், இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் மேம். இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் மத்தவங்களுடைய கம்பல்ஷனால நம்ம எது பண்ணாலும் பண்ண முடியாது. எனக்கு ஆசை இருக்கணும், நான் அதை முழு மனதோட முயற்சி பண்ணாக்கா எல்லாருமே நல்லா பண்ணலாம். நிறைய வரணும் மேம், எல்லாரும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்.
1: இப்போ இந்த நடிப்பு பயணத்தை தாண்டி உங்களோட நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது கலைகள், பொழுதுபோக்குகள் அந்த மாதிரி இருக்கா?
2: என்னுடைய பொழுதுபோக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு பாடுறது தான் மேம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதல்ல நான் ஸ்கூல் படிக்கும் போது ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து நான் ஒரு கர்நாடிக் சாங் பாடினேன். என்னுடைய மியூசிக் மேம் அவங்க தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ எங்கள் மியூசிக் மேம் சொல்லுவாங்க, நீ நல்லா பாடுறடா, என்னை டெய்லி என்னை அவங்க தினமும் என்னை ஆசீர்வச்சிட்டே இருப்பாங்க, பிளஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அந்த ஆசை அவங்க பாடுறதை கேட்டு கேட்டு தான் எனக்கு பாடணும்னு ஆசை வந்தது. பாடுறதுனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம், அதுதான் என்னுடைய உயிர்.
1: இப்போ வந்து வாழ்க்கையே நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனா உங்க வாழ்க்கையில நாடகம்னு ஒரு பாட் வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாறி இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இதை நீங்க திரும்பி பார்த்துருக்கீங்களா? நாடகம் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, மிகப்பெரிய பரிசா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா?
2: எஸ் மேம், இந்த நாடகத்துறைக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.

0: என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், எல்லாருமே என்னை பாராட்டியிருக்காங்க. ஏன்னா உனக்குள்ளே நிறைய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கு வேல்விழி. உனக்கு அந்தந்த காலம் வரும்போது தான் தெரியுது உனக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படின்னு எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெண்ணாக நம்ம கொஞ்சம் ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. இன்னும் நிறைய பண்ணணுன்ற ஆசை நிறைய இருக்குது. நிறைய திறமைகளை என்ன நான் வளர்த்துக்கணும் மேம். இன்னும் எவ்வளோ கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். நிறைய வாய்ப்புகள் இறைவன் எனக்கு கொடுக்கணும். அதில் நான் ஒன்று ஒன்றுமே என்னுடைய முழு மனசோட திருப்தியாக பண்ணணும், பெஸ்ட்டாக பண்ணணும், எல்லாரும் என்னை பாராட்டணும். ஏன்னா எல்லார் மனிதருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா, நம்ம ஏன் இதை பண்ணுறோம், நம்மளை பாராட்டணும், பாராட்டுகள் கிடைக்கணும் அப்படின்னு தான். அது மூலயமா சின்ன சின்ன அவார்ட்ஸ்கள் கிடைச்சதுனால எனக்கு அது ரொம்ப என்னை இன்னும் ஊக்கப்படுத்துது. இன்னும் நிறைய பண்ணு, இன்னும் நிறைய பண்ணு அப்படின்னு எந்தெந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நழுவ விடாம எல்லாத்தையும் நான் பெஸ்டா பண்ணிட்டு இருக்கேன் மேம். என்னுடைய முயற்சியால இதுக்கு எல்லாத்துக்குமே என்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம் இந்த கலையில இருக்கிறது.
1: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம்.
1: இப்போ இறுதியா வந்து நம்ம நேயர்களுக்காக நீங்க நடிச்சதுலயே ரொம்ப பிரபலமான இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன டயலாக்ஸ் பேசி காமிக்க முடியுமா எங்களுக்காக?
2: அதுதான் நான் சொல்லியிருந்தேன், இந்த கோரக்கர் நாடகம். அதுல வந்து கோரக்கர் ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்கார மனிதனா வந்து எங்க வீட்டுல வந்து முதல் நாள் அவங்க பிச்சை கேட்பாங்க. அன்னைக்கு வந்து அமாவாசை, அப்ப நம்ம வீட்டுல படைப்போம் இல்லைங்களா. அப்ப நம்ம வீட்டுல வந்து கேட்கும் போது அப்ப காக்காவுக்கு வைக்கிறதும் சரி, அவ அன்னைக்கு வந்து கேட்டா அப்ப வந்து அவர் கேட்பாரு, அம்மா எனக்கு பிச்சை போடுங்க பசிக்குது அப்படின்னு கேட்கும் போது ஆத்ம திருப்தியோட நான் குடுக்கறேன், ஐயா ஐயா வாங்க ஐயா வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், உங்களை மாதிரி நல்லவர்கள் வந்தாதானே எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்து சமைச்ச சாப்பாடு எல்லாம் குடுக்கறேன். அந்த ஐயா என்ன பண்ணுவார்னா, கோரக்கரையா அவர் கோரக்கரையான்றது எனக்கு தெரியாது இல்லைங்களா, அடுத்த நாளும் அதே மாதிரி வராரு. அப்ப வந்து என்கிட்ட திருப்பி அவர் கேக்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, ஆமா ஐயா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ உன் மனசுல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் என்ன உனக்கு தினமும் வடிச்சு வடிச்சு கொட்டுற அன்னபூர்ணியா நான் உனக்கு, என் வீட்டுல நான் இப்படியே உனக்கு வடிச்சு வடிச்சு கொட்டிட்டு இருந்தேனா நான் உன்ன மாதிரி திருவோடு ஏந்தி தெருவில் அலைய வேண்டியதா ஐயா, நானு போயா நான் என்ன இங்க வடிச்சு வடிச்சு கொட்டினு யார் யா வருவான் என் வீடு தேடி, அவங்க குண்டான்லையும் ஆண்டாவளையும் கொட்டுறதுக்கா நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன ஆண்டி ஆக்கலான்னு பாக்குறீங்க ஐயா, போயா போய் உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடுற வேலைய பாரியா நீ அப்படின்னு நான் அந்த கோரக்கர் ஐயா கிட்ட பேசுவேன். அப்ப அவரு என்ன எதுவுமே பண்ணாம அமைதியா போவாரு. என்ன இவருக்கு சூடு சொர்ண ஏதாவது இருக்கா, இவ்ளோ கேக்குறமே, என்ன ஏன் நீங்க மனுஷனா என்ன நீங்க அப்படின்ற மாதிரி நான் அவரு மூஞ்சால எடுத்து எறிஞ்ச மாதிரி பேசிருவேன். அப்பவுமே அவர்

0: சீக்கியதுமா அப்படின்னு கேட்பாரு. அப்போ என்ன ஆகுனா அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேம். அப்ப திருப்பி பேசும்போது அப்பதான் தெரியும் அவரு கோரக்கர் சுவாமி அப்படின்றது. அப்பதான் நான் என்ன பண்ணுவோம்னா அவர் அடுத்த நாள் வரும்போது, சுவாமிகளே என்ன மன்னிச்சு விடுங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை நீங்க யாரு என்னன்னு தெரியாம நான் இப்படி பேசிட்டேன், ஒரு நிமிஷம் உட்காருங்க ஐயா, உங்களுக்கு பிடிச்ச மெதுவடையும் பாயாசத்தையும் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு நான் உள்ள ஓடி அவருக்கு அந்த பாயாசமும் மெதுவடையும் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். அந்த கேரக்டரும் அந்த டைலாகும் ரொம்ப நல்லா நல்லா லாங்கா போகும் மேம், ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச டைலாக் மேம். கொஞ்சம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த பேசுறது நல்லா ரொம்ப நக்கலா பேசுறோம் இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மறக்க முடியாத டைலாக் மேம். என்ஜாய் பண்ணி பண்ண நான் அது
1: சூப்பரா பண்ணீங்க. நானே அப்படியே மெய் மறந்து பாத்துட்டு இருந்தேன்.
0: நன்றி மேம்.
1: இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பொழுதுபோக்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் மேம்.
0: நன்றி மேம், நல்லதொரு வாய்ப்பை கொடுத்தீங்க. இதுக்குதான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க, இதை

0: நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கும் நன்றி.
1: நன்றி மேம்.
2: இன்னைக்கு நாடகத்துறையின் பயணங்கள் நிகழ்ச்சி திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவர்களுடைய கலை பயணத்தின் பல சுவாரஸ்யமான அனுபவங்களை கேட்டீங்க.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

நேரம் 2:16 5 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். மதிய உணவுக்கு பிறகு இனிமையான வேளையில் அமைதியாக உறங்க செல்லாம்ன்ற நேரத்தை உறக்கத்தை கலைக்க இனிமையான காலத்தை வென்ற கானங்களோடு நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ் காலத்தை வென்ற கானங்களில். எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் நம் நெஞ்சை விட்டு நீங்காத பழைய நினைவுகளை மீட்டு தரும் பசுமையான கிளாசிக் பாடல்களை தான் இன்று நாம் கேட்க போகிறோம். இந்த மாலை பொழுதை மேலும் இனிமையாக்க இதோ நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேரம் 2:20:25. மதிய வேளையில் அமைதியில் அமர்ந்து கொண்டு இந்த இசையை நாம் மனதிற்கு தரும் நிம்மதியே தனி. அன்றாட அவசர ஓட்டத்திற்கு நடுவே ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு இந்த அழகான ராகத்தில் நம் மனதை நனைய விடுவோம். FM ரெயின்போ புது 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள்.

நேயர்களுக்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம்

0: 12:06 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். சில பாடல்கள் வெறும் இசையல்ல, அவை நம் கடந்து வந்த பொன்னான காலத்தின் அடையாளங்கள். கேட்ட கணமே நம்மை ஏதோ ஒரு பழைய நினைவுக்கு அழைத்துச் செல்லும் அப்படிப்பட்ட ஒரு அழகிய பாடல் இதோ.
1: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: வார்த்தைகளால் சொல்ல முடியாத அன்பை இசையால் மட்டுமே அழகாக உணர்த்த முடியும். நெஞ்சை மெல்ல மெல்ல வருடும் இந்த ராகம் உங்கள் இதயத்திற்கு நெருக்கமான உறவர் ஒருவரை நினைவூட்டும். காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் ஓ ரசிக்கும் சீமானே.

நேரம் 2:34, 10 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். இசைக்கு மொழியில் தேவையில்லை என்று அன்போடு சொல்பவன் நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். இசைக்கு மொழிகள் தேவையில்லை, ஆனால் ஆழமான வரிகளோடு சேரும்போது அது காதுகளுக்கு அமிர்தமாக மாறுகிறது. ஒவ்வொரு வரியிலும் கவிதை சொட்டும் இந்த இனிமையான பாடலோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

கையில் ஒரு கோப்பை சூடான தேநீர், காதில் தேன் போன்ற கானங்கள். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். இந்த மதிய பொழுதை எவ்வளவு அமைதியாக அழகாக மாற்றுது அல்லவா நம்மளோட காலத்தை வென்ற கானங்கள். தொடர்ந்து ரசியுங்கள் எஃப்எம் ரெயின்போ புது 102.8 இல் காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே.

நேரம் 2:45, 10 நொடிகள். எத்தனை புதிய பாடல்கள் வந்தாலும் இந்த பழைய பாடல்கள் தரும் சுகமே தானிதான். இந்த காலம் கடந்தாலும் நம் மனதை தாளாட்டும் அற்புதமான இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் படைத்த அந்த பாடல்களே ஒரு தனிமையான இன்பம்தான், இனிமையான தனிமைதான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் இன்பம் பொங்கும் வெனிலா.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

நேரம் 2:50 35 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். கேட்டுக்கொண்டே இருக்கலாம்ப்பா, அப்படிதான் எப்பவுமே நம்மளோட மனதை மயக்கின பாடல்கள் இருக்கும். நாள் முழுவதற்கும் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி கொடுப்பதே பாடல்கள் தான். அதிலும் காலத்தை வென்ற கானங்கள் ஒரு தனியான ஒன்று தான். இப்போ வர மெலடி அதை தூண்டும் விதத்தில் இருக்கும். கேளுங்கள், அலிபாபாவும் 40 திருடர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

நேரம் 2:54 36 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது காலத்தை வென்ற கானங்கள். ஆமாங்க, இதுவரை கேட்டதுன்னு சொன்னதுனாலேயே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்னதான் புது பாடல்கள் வந்தாலுமே பழைய பாடல்கள் கேட்கிறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷன் தான். அந்த மாதிரி இன்னைய நிகழ்ச்சியில நிறைய காலத்தை வென்ற கானங்களை கேட்டிருப்பீங்க. வரும் பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொரு இதை பத்தி நம்மளோட எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நேர்களுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு எந்த டாக்டர் வராங்க, என்ன பேச போறாங்க அப்படின்றத விளம்பரத்தை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை.

0: ரத்தத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக உங்க அனைவரையும் வரவேற்பது நான் உங்கள் RJ மேக்ஸ். ஆமாங்க, இன்னைக்கு HPV தடுப்பூசி அதோட முக்கியத்துவத்தை பத்தி தான் நிறைய விஷயங்களை நாம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எந்த டாக்டர் நம்ம கூட இணைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம கூட இணையிற டாக்டர் செல்வி அவர்கள், சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மைய பொறுப்பாளர், அரசு சுகாதாரத்துறை அதிகாரி, கொசப்பாளையம், புதுச்சேரி. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கீங்களா? ஓகே டாக்டர். HPV தடுப்பூசி அப்படின்னா என்ன டாக்டர்?
2: HPV தடுப்பூசி அப்படின்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனு. அந்த வைரஸ் வந்துட்டு உள்ள போறதுனால இந்த இன்ஃபெக்ஷன் வருது.
1: ஓகே டாக்டர். இப்போ HPV தடுப்பூசியினோட முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம ஏன் மக்களுக்கு HPV தடுப்பூசியை பத்தி எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும்?
2: ஏன் இந்த HPV வேக்சினை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸுங்கிறத நம்ம மனிதருக்குள்ளே போகுது. எப்படி போகுதுன்னா, த்ரூ செக்ஷுவல் கான்டாக்ட், ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டு, ஏனல் கான்டாக்டு, ரெக்டல் கான்டாக்டு. இந்த கான்டாக்ட்னால ஒரு மனுஷனுக்குள்ளே இந்த கிருமி உள்ளே போகுது. ஸோ த்ரூ மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஃபெக்ஷன் கோஸ் ஒன்லி த்ரூ செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன். அப்போ இந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊசியை போட்டு ஒரு மனிதனுக்குள்ள நோய், அந்த கிருமி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணணும் அந்த உடலுக்குள்ள. அதுக்காக தான் இந்த ஊசியை வந்துட்டு நம்ம செலுத்துறோம், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்ல செலுத்துறோம்.
1: ஓகே டாக்டர். இந்த குறிப்பிட்ட ஏஜ் குரூப் நம்ம சேர்த்துல, இது உடலோட எந்த அங்கத்தை பாதிக்குது?
2: இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ங்கிறது யூஸ்வலா கர்ப்பப்பை வாய் புத்துநோயை உண்டு பண்ணுது. இது வந்துட்டு கர்ப்பப்பை வாய் புத்துநோயை உண்டு பண்றதுனால, இதனால வருஷத்துல வந்துட்டு 2022 வந்துட்டு 1,00,000 வந்துட்டு 11.6% ஆஃப் பீப்புள் வந்துட்டு இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல இறந்தவங்க எண்ணிக்கை மாத்திரம் பாத்தீங்கன்னா 5.1%, 1,00,000. நியூ கேசஸ் வந்திருக்கிறது 79,103. இந்த நோயினால செத்துருக்கிறவங்க எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 34,805 பேர் இந்தியாவில் மாத்திரம். இது 2022 சென்சஸ். அதுக்காக தான் இப்போ இந்த மார்ட்டாலிட்டியை குறைச்சு நோய் மற்றவங்களை வந்துட்டு பொதுமக்களை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த வேக்சின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க இந்த தடுப்பூசி வந்து எவ்வளோ பெரிய கேம் சேஞ்சராக பிளே பண்ணுது?
2: அதாவது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பத்தி நான் சொல்லிட்டேன். இது வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்ல தான் போடுறோம். ஏன் வந்துட்டு, இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்துட்டு செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷனாலதான் இந்த கிருமியே உள்ள போகுது. ஒரு பெண்ணுக்கு அந்த கிருமி உள்ள போற டைம் வந்துட்டு செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் தான். அப்ப யூஸ்வலா வந்துட்டு நம்ம பொண்ணுங்களுக்கு வந்துட்டு எந்த வயசுல கல்யாணம் பண்றோம், கவர்மெண்டோடைய இதுபடி பெண்கள் வந்துட்டு 18 வயசுக்கு மேல, ஆண்கள் வந்து 22 வயசுக்கு மேல, 21 வயசுக்கு மேல கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்க ஏஜ் லிமிட். அப்போ இந்த லிமிட்டுக்குள்ள அவங்க அந்த செக்ஷுவல் லைஃபுக்குள்ள போறதுனால அதுக்கு முன்னாடியே இந்த தடுப்பூசியை போடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இஸ் எய்மிங்.
1: ஓகே டாக்டர். இது வந்து தடுப்பூசி வந்து பெண்களுக்கான தடுப்பூசி இல்லையா?
2: இல்ல, இது வந்துட்டு ஆண்களுக்கும் போடலாம். இந்த கிருமிங்கிறது பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பெண்களை தான் வந்துட்டு இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்துட்டு பாதிப்பு உண்டாக்குது. அதனால வந்துட்டு நம்மளுடைய எய்ம் என்னன்னா, பெண்களை நம்ம முக்காவாசி இம்யூனைஸ் பண்ணிட்டோம்னா ஜென்ஸுங்க வந்து இந்த 1/3 தான் வருவாங்க. அப்ப வரக்குள்ள திஸ் இஸ் கால்ட் ஹர்ட்ஸ் இம்யூனிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப 70% ஆஃப் த பாப்புலேஷன் வந்துட்டு நம்ம இம்யூனைஸ் பண்ணிடுவோம். அப்ப இந்த மிச்சம் அந்த 70%, அந்த மிச்சம் 30% தான் பாக்கி இருக்கு. இந்த 30% ஆஃப் த பாப்புலேஷன் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த கிருமினால நிறைய பாதிப்பு சமூகத்துல இருக்காது.
1: ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இப்போ இந்த தடுப்பூசி வந்து வெறும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை மட்டும் தடுக்குமா, இல்ல இந்த தடுப்பூசி எடுத்துக்கிறதால வேற என்னென்ன பிரச்சனைகள் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும்?
2: இது முக்கியமா வந்துட்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான். ஆக்சுவலா வந்துட்டு இதுல 4 ஸ்ட்ரெயின் இருக்குது. நம்பர் 16, 11 and 18, 4 ஸ்ட்ரெயின், 6, 16, 11, 18. இதுல வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெயின் இருக்குது இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ல பாத்தீங்கன்னா. ஆனா இப்போ நம்ம தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த 4 ஸ்ட்ரெயின் எதிர்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா இந்த

0: இந்த நாலு செயின் தான் முக்கியமா கர்ப்பப்பை வாய் புத்துநோயை உண்டு பண்ணுது. அதனால இந்த இதுக்கு மாத்திரம் எதிர்ப்பு சக்தி உருவாகி அதுக்கு வந்துட்டு அந்த புத்துநோய் வராம இருக்கிறதுக்காக தான் தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஹெச்பிவி தடுப்பூசி வந்து எந்த வயசுல போடணும், இந்த வயசுல தான் போடணுமா இல்ல இந்த வயசுக்கு மேல போடக்கூடாது, இந்த மாதிரியான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன, எப்போ அதை எடுத்துக்கணும் எப்போ அதை எடுத்துக்க கூடாது?
0: அதுதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அதாவது செக்ஷுவல் லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. எப்போ செக்ஷுவல் லைஃப் ஆரம்பிப்பாங்க, 18 வயசுக்கெல்லாம் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுவாங்க, ஆம்பளைங்களுக்கு 21 இயர்ஸ். சோ இதுக்கு முன்னாடி அந்த 18 வயசுக்கு முன்னாடி போடணும். சோ தி ஐடியல் ஏஜ் டெக்ஸ்ட் புக் சொல்றது வந்து 9 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள 15 வயசுக்குள்ள போடலான்னு புத்தகங்கள் சொல்லுது. இப்ப நம்மளும் அதே ஏஜ் குரூப் தான் போக்கஸ் பண்ணி போடுறோம். ஆனா இதுல வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் மற்ற காரணங்கள் காரணிகள் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்பை மாத்திரம் செலக்ட் பண்ணி கொடுக்கறாங்க இங்க புதுவையில.
1: ஓகே, இப்ப 13 வயதுக்கு முன்னாடி, அதாவது டீன் ஏஜ் வரதுக்கு 9 to 14 வயசுக்கு முன்னாடியே இந்த தடுப்பூசியை போடணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, அந்த வயசுல 9 to 14 வயசுக்குள்ளே போடணும்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, ஒருவேளை நான் 14 வயசை கிராஸ் பண்ணிட்டேன், இல்ல நான் அந்த வயசுக்கு முன்னாடியே 9 வயசுக்கு முன்னாடியே நான் இருக்கேன் அப்படின்னா, நான் இதை ஏன் எடுத்துக்கணும், ஏன் இதை எடுத்துக்க கூடாது? இப்ப நீங்க சொல்றது ஆல்ரெடி கரெக்டா தான் இருக்கு, 9 to 14 வயசுக்குள்ள நம்மள செக்ரிகேட் பண்ணிருக்காங்கன்ட்டு, நான் 14 வயசை தாண்டிட்டேன், அப்ப நான் இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது?
0: அது ப்ரிவென்ஷன் வந்துட்டு நீங்க ஒண்ணும் பண்ண, வேக்சின் தான் எடுக்கணும். அதுக்காக தானே இந்த வேக்சினை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அந்த
1: வேக்சின் தாண்டிட்டவங்க போட முடியாதவங்க,
0: வேக்சின் தாண்டிட்டவங்கன்னு கிடையாது, எல்லாம் அந்த ஏஜ் குரூப்பை கொடுத்துட்டோம் இல்லையா. சோ இந்த 9 to 14 வயசு பாத்தீங்கன்னா எல்லாம் அடாலசென்ட் ஏஜ் குரூப்ல தான் இருப்பாங்க பிள்ளைங்க. அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். ஆக்சுவலா இதை வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்கு பண்ணிருக்கணும்னா, இந்த ஏஜ் குரூப்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டோம்னா பசங்க வந்துட்டு பின்னாடி வந்து என்டர் இன்டு த செக்ஷுவல் லைஃப், அவங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ப்ரொடெக்ஷன்ல இருக்கும். அதனாலதான் இந்த ஏஜ் குரூப்பை நம்ம
1: தடுப்பூசி
0: வந்து அன்னைக்கே வந்து 3 தடுப்பூசி குழந்தைங்களுக்கு போட்டு அனுப்புறோம். ஹாஸ்பிட்டல்ல பிறந்த 24 hoursக்குள்ள 3 ஊசி போட்டாங்க. ஏன் போடுறோம்? அந்த 24 hoursக்குள்ள அந்த கிருமி அந்த குழந்தைக்கு உள்ள போகக்கூடாது, அதுக்காக தான் இந்த ஊசியை போடுறோம். அதே தடுப்பு முறை தான் இதுக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த தடுப்பூசியை எத்தனை டோஸ் போட்டுக்கணும், 2 doseகளுக்கு இடையே எவ்வளவு கேப் விடணும்?
0: ஆக்சுவலா இங்க வந்துட்டு இதுல 98% எஃபிகசி இருக்கு சிங்கிள் டோஸ்லயே. அதனால கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா சிங்கிள் டோஸ் வந்துட்டு இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப புதுவையில வந்துட்டு நம்ம சிங்கிள் டோஸ் தான் கொடுக்கறோம். அதே தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து 2 dose கொடுக்கறாங்க. ஆக்சுவலா 1 dose இட் செல்ஃப் இஸ் சஃபிஷியன்ட். இந்த 1 dose வந்துட்டு ஒரு 1 month கேப்ல அப்படி
1: கொடுத்துருக்கோம். ஒருவேளை யாராவது 1 dose போட்டுட்டு 2nd dose மறந்து எடுத்துக்காம விட்டுட்டாங்கனாக்கா எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல அது எடுத்துதான் ஆகணும்.
0: இல்ல இப்ப நம்ம முக்கியமா நான் புதுவையில தான் போக்கஸ் பண்றேன். ஏன்னா நான் இருக்க வேலை செய்யறதே வந்துட்டு புதுவை சுகாதாரத்துறையில தான் வேலை செய்யறேன். இப்ப நான் ஐ வில் கோ பை பாண்டிச்சேரி நார்ம்ஸ். பாண்டிச்சேரியில வந்துட்டு சிங்கிள் டோஸ் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு சஃபிஷியன்ட்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சிங்கிள் டோஸை போட்டாலே போதும், இதுவே வந்துட்டு 98% நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிடும். இப்போ தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் அ செகண்ட் டோஸ்.
1: ஓகே டாக்டர்,
0: அதனால சிங்கிள் டோஸே போதும். இப்ப கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி சிங்கிள் டோஸ் தான் போடுறாங்க.
1: ஓகே ஓகே ஓகே டாக்டர். நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி டாக்டர் கிட்ட ஹெச்பிவி தடுப்பூசியை பத்தி சந்தேகங்கள் இருக்குன்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. விளம்பரத்தை தொடர்ந்து மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு, தொடர்ந்து பேசலாம்.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: வருஷம்னா 10 வருஷம் ஆகும். ஸோ 10 வருஷம்னா தெர் வில் பி சீரியஸ் ட்ரையல்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் இன் எனி வேக்சின். அதை படிச்சு படிச்சு படிச்சு இந்த வேக்சின்ல இதனால என்ன பக்க விளைவுது, இந்த ஸ்ட்ரெயின் போட்டால் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் படிச்சு, இது 10 வருஷம் ஒரு வேக்சின் வர்றதுக்கு ஸ்டடி இருக்கும். அதை பத்தி மேக்ஸிமம் 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஆகும். அப்போ இதெல்லாம் இந்த 8 இயர்ஸும் இதனுடைய ஸ்டடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் ஒரு வேக்சினை கொண்டு வருவாங்க. இதை வந்துட்டு கரோனாவுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது, ஏன்னா 1 வருஷத்துல வந்த வேக்சின் அது. குறுகிய காலகட்டத்தில் 10 வருஷம் இங்க இருக்கு, 1 வருஷம் இங்க இருக்கு. ஸோ குறுகிய காலத்துல வந்த ஒரு தடுப்பூசிங்கிறதுனால நிறைய பேருக்கு அதுல பயம் இருக்குது. நமக்கு வந்துட்டு இந்த ஊசி போட்டா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்ற பயம் இருக்கு. ஆனா இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் HPV வேக்சின்ங்கிறது 2009ல இருந்து குளோபலா இருந்துட்டு இருக்கு. இந்த கர்ப்பப்பை வாய் புத்துநோய் வந்துட்டு நிறைய மார்டாலிட்டி, அதாவது டெத் ரேட்டை நிறைய உண்டு பண்ணுச்சு. அப்போ குளோபலாக என்ன பண்ணாங்க, 2009லயே வந்துட்டு இந்த வேக்சின், அதுக்கு முன்னாடியே இந்த வேக்சினை பற்றி ஸ்டடி பண்ணி 2009ல நிறைய கண்ட்ரீஸில் இதை கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 145 கண்ட்ரியில இந்த வேக்சின் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்போலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னா 2009வது வருஷத்துலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோ வருஷம் பின்னாடி வந்திருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. 16-17 வருஷம் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். ஸோ 17 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச வேக்சினை தனியார்லலாம் 145 கண்ட்ரியில் இதை ரோல் அவுட் கொண்டு வந்துட்டாங்க, ரோல் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஏன் இன்ட்ரடியூஸ் இவ்வளோ லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னா 16 வருஷம் கழிச்சு ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னா, ஒன்று த காஸ்ட் ஆஃப் த வேக்சின். ஒரு ஊசியினுடைய விலை வந்துட்டு 4000 ரூபாய், இது கவர்மெண்ட் ரேட்டு 4000 ரூபாய். இது தனியாரில் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும், ஒரு 1000-2000 கூட இருக்கலாம். அப்போ வந்துட்டு ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு இதை நான் சொன்னேன், 9-14 இயர்ஸ் வரைக்கும் இது ஏஜ் குரூப்னு சொல்லி சொல்லிட்டேன். கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி இஸ் அகெயின் கிவிங் ஒன் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா இந்த விலை நிறைய இருக்கிறதுனால ஏஜ் குரூப்பை வந்து 14+, அதாவது 14வது பிறந்த நாள் கொண்டாடின அன்னையிலிருந்து 15வது பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு முன்னாடி தேதி வரைக்கும் இந்த வேக்சினை போடுறோம். இதை இனிஷியலாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள வி டிட் இட் அஸ் எ கேம்பெயின் மோட். கேம்பெயின் மோட்ல 1 வருஷம் டைம் கொடுத்து, அதுக்கு கூட 3 மாசம் நாங்கள் கிரேஸ் டைம் கொடுத்தோம். நிறைய பேர் அப்பெல்லாம் வரல, நிறைய மக்கள் வரல. இப்போ வந்து கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. அந்த 3 மாசம் கிரேஸ் டைமை இப்போ கட் பண்ணிட்டாங்க. அப்போ 1 வருஷம் மாத்திரம் நாங்கள் ஆக்கிக்கிட்டோம். இப்போ வந்து மக்கள் கேட்குறாங்க.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு காலர் ஒருத்தங்க இணையறாங்க. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர் சார் டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்கலாம்.
2: கண்டிப்பா, இந்த HPV வேக்சினேஷன் பத்தி சொன்னீங்க மேம். சோ இது பெண்கள், ஐ மீன் அந்த ஒரு HPV வேக்சினேஷன் போட்டுக்கும் பொழுது உடல்ல அந்த வந்து ஃபீவர் அது மாதிரி சிம்டம்ஸ் வந்ததுன்னா அதை பத்தி பயங்கரமா ஒரி பண்ணிக்க வேண்டாமா, அது ஒரு கேள்வியும். ரெண்டாவது வந்து இந்த HPV வேக்சினேஷன் அப்படிங்கறது பொதுவாக அந்த டோஸ் அப்படிங்கறது எந்த அளவுக்கு கொடுப்பாங்க, அது ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல போடுற மாதிரி இருக்குமா அல்லது ஒரு முறை போடுற மாதிரி இருக்குமா, அதனுடைய அந்த டோஸ் அப்படிங்கறது எதை பொறுத்து அமைவது, எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? நான் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
0: அம்மா யூஸ்வலாக வந்துட்டு நம்ம எண்ணி தடுப்பூசி போட்டாலும் குழந்தைங்களுக்கு நீங்கள் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு எல்லா தடுப்பூசியும் நம்ம போடுறோம். போட்ட உடனே குழந்தை அன்னைக்கு ஃபுல்லாக இரிட்டபிளாக இருக்கும். ஏன் இரிட்டபிளாக இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு எனி வைரஸ் வந்துட்டு நம்ம வெளியிலேருந்து உள்ளே செலுத்துகிறோம். அப்போ செலுத்தக்குள்ளே உங்கள் உடம்பனோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதுக்கு ஃபைட் பண்ணும், அந்த கிருமிக்கு எதிர்த்து ஃபைட் பண்ணும். அப்போ நேச்சுரலாக இந்த ஃபீவருங்கிறது ஒரு பாடியினுடைய அலர்ட் இது மாதிரி, அப்போ அந்த ஃபீவர் வரும். அப்போ குழந்தைங்க அதனால தான் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதே தான் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி வேக்சின். இப்போ நீங்கள் இந்த HPV கொடுத்தீங்கனாலும் இதே மாதிரி கொஞ்சம் இரிட்டபிலிட்டி இருக்க மாதிரி இருக்கும். சிலருக்கு உடம்பு வலி இருக்கும், சிலருக்கு ஃபீவர் இருக்கும். சி ஜஸ்ட் பாராசிட்டமால் டேப்லெட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட், அதையவே போதும். அடுத்தது வந்துட்டு இது வந்துட்டு சிங்கிள் டோஸ் டேப்லெட். டோஸ் வந்துட்டு இது சிங்கிள் டோஸ் தாமா. இப்போ நாங்கள் சிங்கிள் டோஸே வந்துட்டு இப்போ 98% எஃபிகசி இருக்கு. அதனால ஒரு சிங்கிள் டோஸ் போட்டீங்கனாலே இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகேவா? அப்புறம் இந்த டோஸ் பத்தி கேட்டீங்க. இந்த டோஸ் வந்துட்டு 0.5 ml இன்ட்ரா மஸ்குலர் ரூட்டா கொடுப்போம், அப்பர் ஆர்ம்ல கொடுப்போம், லெஃப்ட் அப்பர் ஆர்ம்ல கொடுப்போம். இது ஒரு ஒரு வேக்சினேஷனுக்கும் ஒரு ஒரு சைட் வச்சுருப்போம். ஸோ இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்துட்டு நாம லெஃப்ட் அப்பர் ஆர்ம்ல கொடுக்கறோம், 0.5 ml இன்ட்ரா
2: மஸ்குலர். நாள் கூட போடணும்னு ஏதாவது இது இருக்கா?
0: அதுதான் நீங்க வந்துட்டு இந்த செக்ஷுவல் லைஃப்குள்ள என்டர் பண்றதுக்கு முன்னாடி போடணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார்டிங் ப்ரோக்ராமோட ஸ்டார்ட்ல சொல்லிட்டேன், 9-15 இயர்ஸ். பட் இந்த செக்ஷுவல் லைஃப்ங்கிற நம்ம அதனால ஆக்டிவ் ஏஜ் குரூப் என்ன நம்ம கன்ஃபைன் பண்ணிட்டு இப்போ கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்.

0: நேரம் 3:15 30 நொடிகள். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் செல்வி, சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மைய பொறுப்பாளர், அரசு மருத்துவ அதிகாரி, கொசப்பாளையம் புதுச்சேரியிலிருந்து வந்து ஹெச்பிவி தடுப்பூசியை பத்தி ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. மேடம், இப்ப எனக்கு சொல்லுங்க, பல பெற்றோர்களுக்கு வந்து புதுசா ஒரு தடுப்பூசி வருதுனாலே அதனால என்ன பக்க விளைவுகள் வருமோ, அதனால என்ன நடக்குமோன்ற ஒரு பெரிய பயம் இருக்கு. சோ இந்த தடுப்பூசி பாதுகாப்பானதா? பெற்றோர்களுக்கு நம்ம எந்த விதமான அவேர்னஸ் கொடுக்கணும்?
1: இது நல்ல கேள்வி. இதை வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த பயம், அந்த தடுப்பூசினால ஏன் பயம் வருதுன்னா, நம்ம கொரோனா இன்ஜெக்ஷன் ஃபர்ஸ்ட்டு கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டோம். அப்போது அது வந்துட்டு கோவிட் வந்துட்டு 2019 ஆரம்பித்தது. 23 தான் அந்த டெத் டோல் வாஸ் வெரி ஹை, நிறைய பேர் உயிர் இழந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டோம். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஒரு வருஷத்துக்குள்ள இந்த வேக்சினை கண்டுபிடிச்சி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு வேக்சின் மார்க்கெட்டுக்கு வர்றது

0: ஓகே, சோ அதற்கு முன்பு போடுறது அப்படிங்கறது ரொம்ப பெஸ்ட் இல்லையா?
1: ஆமா, அடாலசன்ட் ஏஜ் குரூப்பே 9 வயசுல இருந்து ஆரம்பிச்சது இல்லைங்களா? இட் சுட் பி டேக்கன் பேசிக்கலி இன் தி அடாலசன்ட் ஏஜ் குரூப் பிஃபோர் தே குட் என்டர் இன் டு செக்ஷுவல் லைஃப். தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தேர்.
0: பாயிண்ட், ஓகே, தேங்க்ஸ் அ லாட் டாக்டர். நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு வரீங்க. இட் வாஸ் நைஸ் அண்ட் பிளஷர் டாக்கிங் டு யூ அஸ் வெல். தேங்க் யூ டாக்டர்.
1: வெல்கம்
2: டாக்டர். இப்போ இந்த நேயர் கேட்ட மாதிரி தடுப்பூசி போட்ட பிறகு கையில் அல்லது லேசான காய்ச்சல் வருது, அது வந்து இயற்கையானதா அப்படின்றத பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் விளம்பரமா சொல்லுங்க. இன்னொன்னு, இதை தாண்டி வேற எதுவும் பக்க விளைவுகள் அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
1: பக்க விளைவுகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு அதான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, அவங்களுக்கு அவங்களுக்கே இதை கிளியர் பண்ண. எனி வைரஸை நீங்கள் உள்ள செலுத்துனீங்கன்னா சம் டிஃபென்ஸ் பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல் ஆல்வேஸ் ஃபைட். அதனால தான் இந்த ஃபீவரே வருது. இந்த ஜஸ்ட் ஒரு பாராஸ்டமால் டேப்லெட் கொடுத்தீங்கன்னா அதிலே செட்டில் ஆகிடும். இதை தவிர வேற எதுவும் காம்ப்ளிகேஷன் வரதில்ல. அனஃபிளாக்சிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அனஃபிளாக்சிஸ் வந்துட்டு சில மருந்துக்கு சிலருக்கு அனஃபிளாக்சிஸ் வரும். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு 1 in 1 lakh அந்த மாதிரி வரும். அந்த 1 in 1 lakh யாரும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இன்ஜெக்ஷன் போட்டால் தான் நமக்கு தெரியும். சோ அந்த மாதிரி ஆயிடுச்சுனாலும் அதற்கு மருத்துவர்கள் இருக்கிறாங்க, நாங்க பாத்துப்போம்.
2: ஓகே ஓகே டாக்டர். நேர்களே, இந்த மாதிரி நீங்களும் உங்களோட சந்தேகத்தை கேட்டு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படிங்கற நம்பருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து மேலும் டாக்டர் கிட்ட நிறைய டீடைலை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: டாக்டர், இப்போ இந்த தடுப்பூசி போட்டதை பத்தி நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த தடுப்பூசி வந்து கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் அல்லது பாலூட்டும் தாய்மார்கள் இந்த HPV தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாமா? அப்படி போட்டால் என்ன செய்வது?
1: பிரெக்னன்சில இந்த இன்ஜெக்ஷன் இஸ் கான்ட்ரா இண்டிகேட்டட். அதாவது கான்ட்ரா இண்டிகேட்டட்னா கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. ரெண்டு கண்டிஷன்ல கொடுக்க மாட்டோம். ஒன்னு வந்துட்டு பிரெக்னன்சில கொடுக்க மாட்டோம். இன்னொன்று வந்துட்டு எனி அலர்ஜிக் ரியாக்ஷன் டு எனி வேக்சின்ஸ் அட் ஆல்ரெடி ரிசீவ்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு பிறந்த உடனே தடுப்பூசி போடுறோம். ரொம்ப பிறந்ததுலேருந்து 5 வயசு வரைக்கும் போடுறோம். அதுக்கு பிறகு 10 வயசுல போடுறோம். அதுக்கு பிறகு 16 வயசுல போடுறோம். இத்தனை காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறோம். அப்போ இந்த தடுப்பூசி போடக்குள்ள ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் இருந்ததுனால் இந்த தடுப்பூசி போட மாட்டோம். இந்த ரெண்டு கான்ட்ரா இண்டிகேஷன் தான் இருக்கு. மத்தபடி இதை யார் வேணாலும் எடுத்துக்கலாம்.
2: ஓகே ஓகே டாக்டர். இப்போ நீங்க முன்னாடி சொல்லிருந்தீங்க 14 வயது பிறந்தநாள் முடிந்த பிறகும் 15 வயது பிறந்தநாள் தொடுவதற்கு முன்னாடியுமே நம்ம இந்த தடுப்பூசி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி நடைமுறைப்படுத்துறதுக்கு பாண்டிச்சேரியில இருந்து நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் என்ன அளவுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க? ஏன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு?
1: இப்ப இது வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி வந்து என்ன பண்ணிருக்கு, இப்ப ஹெல்த் வந்துட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூட கிளப் ஆயிடுச்சு.
2: சூப்பர்,
1: ஓகேங்களா? சோ இந்த ஏஜ் குரூப் பசங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஸ்கூல்ஸ்ல தான் இருப்பாங்க, படிக்கிற பிள்ளைங்க தான் இருப்பாங்க. அப்போ நாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூட அவங்களுக்கு மீட்டிங், நிறைய லெவல் மீட்டிங்ஸ் வச்சு பிரின்சிபல்ஸ், ஹெட்மிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் மீட்டிங் வச்சு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி தே வில் கிவ் அஸ் த டேட்டா. இந்த 14 வயசு பிறந்தநாள் ஆரம்பிச்சவங்க 15 வயசுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அந்த டேட்டாவை ஸ்கூல்ல இருந்து கலெக்ட் பண்ணிடுவோம். அந்த டேட்டாவை ஸ்கூல் வைஸ் கலெக்ட் பண்ணி அதுல யார் யார் வில்லிங் இருக்கிறாங்க, யார் யார் வில்லிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சன்ட் ஃபார்மா அவங்க கிட்ட வாங்குறோம். இப்போ உனே தடுப்பூசி என்ன நான் கண்டுபிடிச்சேன்னா நானே உடனே போய் போட்டுற முடியாது. அன்லஸ் அந்த நபர் வந்து வில்லிங்னஸ் கொடுத்தாதான். சோ அந்த வில்லிங்னஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம். வாங்கிட்டு இந்த பேரண்ட்ஸ் ஆர் வில்லிங் தென் போடுறோம். ஆனா இதுல நிறைய பேர் தேர் அன்அவேர் ஏன் இந்த ஊசியை போடுறோம்னு சொல்லிட்டு, இது ஒரு முக்கியமான தடுப்பூசி சொல்லிட்டேன். இதுல நிறைய தடுப்பூசி இருக்குது, 4-5 வெரைட்டி இருக்கு. அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒன்று கார்டாசீல் நமக்கு கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது இல்லாம சர்விவேக்ஸ் இருக்குது. இன்னும் 3 வகையான தடுப்பூசிகள் இருக்குது. அந்த தடுப்பூசி எல்லாம் பாத்தீங்கன்னா 2 டோஸ்க்கு போவாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் எங்களுக்கு என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியாது. இதே பாண்டிச்சேரியில தனியார் டாக்டருங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு எங்களுக்கு
2: தெரியாது.
1: சிங்கிள் டோஸ் போடுறாங்களா, டபுள் டோஸ் போடுறாங்களான்னு தெரியுது. ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி நார்ம்ஸ் நாங்க சிங்கிள் டோஸ் தான் போடுறோம்.
2: ஓகே டாக்டர். இப்போ புதுச்சேரியோட அரசு மருத்துவமனைகள்ல இந்த தடுப்பூசி பொதுமக்களுக்கு எவ்வளவு ஈஸியா கிடைக்குது, அதோட நடைமுறைகள் என்ன?
1: இந்த ஊசி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்ல போனீங்கன்னா இதனுடைய காஸ்ட் தாங்க. இது ஒரு ஊசி வந்துட்டு 4000 ரூபாய். இப்ப நீங்க கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் சப்சிடிக்கு 4000 ரூபாய்க்கு கவர்மெண்ட் வாங்கி போடுது. இதை நீங்க தனியார்ல போய் வாங்கி தனியார்ல போட்டீங்கன்னா இன்னும் இதோட நிறைய தான் ஆகும். அப்போ கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 4000 ரூபாயே ஒரு நோயாளிக்கு கொடுக்கறாங்க. ரெண்டாவது வந்துட்டு இதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு எவ்வளவு பேர் கேன்சர் சர்விக்ஸ்ல சாகுறாங்கன்ற பொதுமக்கள் தெரிஞ்சு இந்த தடுப்பூசி போடுறதுக்கு அவங்களே முன்

0: வரணும்.
1: ஓகே,
0: ஆனா அது பாண்டிச்சேரியில இல்ல.
1: ஓகே ஓகே டாக்டர். அப்போ பாண்டிச்சேரியில இன்னும் கூட அவேர்னஸ் நிறைய தேவைப்படுது.
0: கண்டிப்பா.
1: ஓகே டாக்டர், இப்போ எனக்கு சொல்லுங்க, ஏற்கனவே ஹெச்பிவி தொற்று ஏற்பட்ட ஒருவருக்கு இந்த தடுப்பூசி போடலாமா, போட்டா குணமாகுமா, இல்ல போடாம இருக்கிறது சரியா?
0: ஏற்கனவே நீங்க இந்த தடுப்பூசி நோய் தொற்று ஏற்கனவே இருந்ததுன்னா, அதாவது தட் இஸ் செக்ஷுவல் கான்டாக்ட் பிஃபோர் மேரேஜ்.
1: ஓகே
0: ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு வருமுன் காப்போம் தான். நீங்க வர்றதுக்கு முன்னாடி போட்டுட்டீங்கன்னா இது வந்துட்டு ஃபுல் 90% 98% ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் சொல்லிட்டேன். அதனாலதான் வந்துட்டு உங்களுக்கு செக்ஷுவல் லைஃப் முன்னாடி போடுங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போடுங்கன்னு சொல்றதே பாயிண்டே அதுதான். அதைதான் நாங்க திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு
1: இருக்கோம். அப்ப ஒருவேளை வந்துட்டாக்கா ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் தான்
0: இல்ல? ஆமா, ஒன் ஆஃப்டர் நீங்க சப்போஸ் இஃப் தே ஹவ் ஆல்ரெடி ஹேட் அ செக்ஷுவல் கான்டாக்ட், அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஊசி வந்துட்டு எந்த அளவுக்கு பயன் அளிக்கும் சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரெயின் ஏற்கனவே உள்ள போயிட்டு இருந்தா இந்த நோயினுடைய வீரியம் வந்துட்டு அவங்க அந்த விண்டோ பீரியட்லாம் சொல்லுவாங்க, அந்த பீரியட்ல இருந்தாங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நோய்க்கு உண்டான அறிகுறி வந்துச்சுன்னா அப்பதான் நம்ம போட முடியும்.
1: ஓகே ஓகே டாக்டர். இப்போ ஒரு நோய் தொற்று ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா டாக்டர்? இப்போ இந்த நோய் தொற்று ஏற்படுது அப்படின்னும் போது எந்த விதமான சிம்டம்ஸ் எல்லாம் இது கொடுக்கும்?
0: இப்போ வந்துட்டு இப்போ சப்போஸ் இந்த நோய் வந்துட்டு கேன்சர் சர்விக்ஸ் வந்துருச்சு.
1: ஓகே,
0: இப்போ இந்த ஊசி ஒரு நோயாளி எடுக்கல, ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு பெண் எடுக்கல. இப்போ இந்த கிருமி வந்துட்டு அவங்களுக்கு உள்ள போயிடுச்சு, கர்ப்பப்பை வாய் புத்துநோயை உண்டு பண்ணுது. இது என்ன மாதிரி அறிகுறி இருக்கும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வெள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கும்.
1: ஓகே,
0: யூஸ்வலா வந்துட்டு எல்லா கல்யாணம் ஆனவங்களுக்கும் லேசான வெள்ளப்படுறது இருக்கும். ஆனா இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு லேசா வெள்ளப்பட்டுக்கிட்டே வெள்ள வந்துட்டு அதிகமாவே படும்.
1: ரெண்டாவது,
0: ஆமா, கண்டினியூஸா பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தது இடுப்பு வலி வரும்.
1: ஓகே,
0: அடுத்தது போஸ்ட் குவாய்டல் ப்ளீடிங் சொல்லி சொல்லுவோம். அதாவது வீட்டுக்காரோட உடலுறவு வச்சுக்கிட்ட உடனே 1 or 2 drops ஆஃப் பிளட் வந்துட்டு ஆஃப்டர் குவாய்டஸ் வரும். உடலுறவு வச்சுக்கிட்ட உடனே வந்துட்டு ப்ளீடிங் வரும், ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்பாட்டிங் உள்ளவங்க, அல்லது வாட வரும். இந்த வெள்ளை வந்துட்டு வெள்ளப்படுறதுன்னு சொல்றதே வந்துட்டு ஒரு மாதிரி வாட, ஃபவுல் ஸ்மெல்லிங் சொல்லி சொல்லுவோம், அந்த மாதிரி வாட வரும். இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோட அறிகுறிகள். அதனால இந்த மாதிரி அறிகுறிகள் யாருக்கு இருக்குதோ அவங்க உடனே மருத்துவரை அணுகி இந்த புற்றுநோய் வந்துட்டு மேற்கொண்டு பரவாம, இது இந்த அறிகுறி இருந்தாலே புற்றுநோய் அறிகுறின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன், இது எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர்கிட்ட வந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு பேஸ்மியர்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நிறைய ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்துச்சு. இப்போ ஜெனரல் பாப்புலேஷன் நாங்க பண்றது வேற டெஸ்ட் பண்றோம். இன்னொன்னு வந்துட்டு பேப்ஸ்மியர் பண்றோம். அதுக்கு வேற லிக்விட் பேஸ் சைட்டாலஜி வந்துச்சு, ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டே இருக்குது. அந்த லிக்விட் பேஸ் சைட்டாலஜியால நீங்க போனீங்கன்னா ஒரு டெஸ்ட் 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய். சோ இதெல்லாம் செலவு பண்ணி அந்த புத்துநோய் எந்த அளவுக்கு இருக்கு, பஞ்ச் பயோப்சி எடுப்போம். பயோப்சி எடுத்து கர்ப்பப்பை வாயில விஷுவலைஸ் பண்ணி அதை பயோப்சி எடுத்து அதுல கேன்சர் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அது பரவி இருக்குன்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் வந்துட்டு மாறும்.
1: இப்ப இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கிறது கண்டிப்பா அவங்க வந்து இப்ப இருக்குமான்னு பயந்துட்டு இருக்கிறத விட நேரடியா ஒரு டாக்டர் கன்சிடர் பண்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
0: ஆமா கண்டிப்பா, ஏன்னா இப்ப இந்த அறிகுறிகள் கர்ப்பப்பை வாய் புத்துநோய் வந்துச்சுன்னா இப்ப இவ்வளவு அறிகுறிகள் இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டேன். இந்த மாதிரி அறிகுறிகள் உள்ளவங்க யார் இருக்கிறாங்களோ, ஏன்னா இப்போ நம்ம இந்தியால இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றோம், இது வந்துட்டு ஏற்கனவே இந்த மாதிரி அறிகுறிகள் யாருக்கு இருக்கோ அவங்க மருத்துவரை அணுகி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனையை அணுகுனாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை, சப்போஸ் ஆரம்ப கால கட்டத்திலேயே அவங்க இருந்தாங்கன்னா அப் டு ஸ்டேஜ் 2A, ஸ்டேஜ் 2B வரைக்கும் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். இது 4 stages இருக்கு. இந்த ஸ்டேஜ் 2B மேல போயிடுச்சுன்னா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம்.
1: நீங்களும் இந்த மாதிரி டாக்டர் கிட்ட ஹெச்பிவி தடுப்பூசியை பத்தி அதனோட முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது கேளுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் கிட்ட நிறைய தெரிஞ்சுக்க போறோம், இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு வாங்க போறோம். இணைந்திருங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நேரம் 3:35:54. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. டாக்டர் செல்வி அவங்க ரொம்ப சூப்பரா ஹெச்பிவி வைரஸ் ஹெச்பிவி தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை பத்தி ரொம்ப சூப்பரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர், ஒரு காலர் வந்து நம்ம கிட்ட இணைஞ்சிருக்காங்க, என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வணக்கம், சொல்லுங்க.
1: ஜெயபிரகாஷ் பேசுறேன், பாண்டிச்சேரியில இருந்து.
0: சொல்லுங்க சார்.
1: எனக்கு ஒரு டவுட் மேடம். இப்போ எங்க என் பொண்ணு வந்து 16 இயர்ஸ் ஆகுது, ஆனா இன்னும் அவங்க வந்து பருவத்துக்கே வரல. ஆனா எங்க தம்பி பொண்ணு வந்து

0: லெவன் இயர்ஸ்லயே பருவத்துக்கு வந்துட்டாங்க. சோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே போடலாமா இல்ல பருவம் வந்த பிறகுதான் போடணுமா? ஏன் நீங்க வந்து 14 இயர்ஸ் அப்படின்னு ஒரு கட் ஆஃப் வச்சிருக்கீங்க, அது கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம்.
1: இல்லங்க, பூ பெய்தறது வந்துட்டு வயசுக்கு ஒருத்தவங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல். ஓகே, இண்டிவிஜுவல்னா அவங்கவுங்க பாடி ஸ்டேட்டஸ் பொறுத்து. சோ சில பிள்ளைங்க வந்து 17 வயசுல வயசுக்கு வந்துருவாங்க, சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 9 வயசுல வயசுக்கு வந்துருவாங்க, சில பிள்ளைங்க 14 வயசுல வருவாங்க. சோ இந்த ஏஜ் குரூப்ல எப்ப வேணாலும் வயசுக்கு வரலாம். சோ இந்த 17 இயர்ஸ் தாண்டி அவங்க பூ பெய்தலன்னா அப்ப நீங்க எதனால காரணிகளால அவங்க பூ பெய்தலன்னு சொல்லிட்டு மருத்துவர் அணுகி நீங்க வந்துட்டு யூ ஷுட் கெட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, சோ இது வரைக்கும் யூ கேன் வெயிட். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு ஏன் நாங்க 14 வயசை வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி வச்சிருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் யூசேஜ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஏன்னா இது ஒரு ஊசி வந்துட்டு 4,000 ரூபாய், அது கவர்மெண்ட் சப்சிடிக்கே. அப்போ நீங்க தனியார்ல போட்டீங்கன்னா ஒரு ஊசி வந்துட்டு இதுக்கு மேல போகலாம், 6,000 ரூபாய் இருக்கலாம், 5,000 ரூபாய் இருக்கலாம், 7,000 ரூபாய் இருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது.
2: அந்த நிறுவனத்தை பொறுத்து மாறும்.
1: ஆமா, அந்தந்த கம்பெனியை பொறுத்து மாறும். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி வந்துட்டு காடாசீல் என்ற ஒரே ஊசியை தான், தடுப்பூசியை தான் போடுறாங்க. ஆனா மார்க்கெட்ல இருக்கிறது 4 விதமான ஊசி தடுப்பூசி இருக்கு. அப்போ இதனுடைய ஒரு ஒரு ஊசியினோட விலையும் மாறும், தனியார் கூட வைக்கிற இதுவும் இருக்கும். ஸோ அதனால மாறும். அப்போ இந்த இவ்வளோ காஸ்ட்லிங்கிறதுனால வி ஹவ் ரெஸ்ட்ரிக்டட் த வேக்சின் டு திஸ் ஏஜ் குரூப். 14 பிறந்த நாள் கொண்டாடினவங்களும் 15வது பிறந்த நாள் முன்னாடி நாள் வரைக்குமே நாங்கள் ஸ்கூல்லேருந்து லிஸ்ட் எடுத்து அந்த ஸ்கூல் லிஸ்டில் இருக்கிற எலிஜிபிள் பசங்கள்கிட்ட அப்பா அம்மா கிட்ட கன்சென்ட் வாங்கி அதுக்கு பிறகு இந்த வேக்சினேஷனை போடுறோம்.
2: தடுப்பூசி இப்ப நம்ம எடுத்துக்கிறோம் உணவு முறைகள் எப்படி இருக்கு? இந்த தடுப்பூசி எடுத்துக்கும் போது இந்த உணவு முறையை நான் ஃபாலோ பண்ணணும், இல்ல தடுப்பூசி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணணும், ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா?
1: உணவு முறைக்கும் தடுப்பூசிக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம்.
2: அப்போ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நம்ம உடம்புக்கு என்ன நல்ல உணவு இருக்கோ அந்த உணவு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ பல பேருக்கு இந்த தடுப்பூசி விலை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தயக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாம வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா டாக்டர். மக்கள் எந்த அளவுக்கு இதுல விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க?
1: சார், இது விழிப்புணர்வோட மக்கள் கண்டிப்பா இருக்கணும். இப்ப கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியில நீங்க பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இப்போ என்னுடைய பிஹெச்சியில எனக்கு வந்துட்டு 55,000 பாப்புலேஷன் இருக்கிறாங்க. இதுல இந்த 14-15 ஏஜ் குரூப் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 1% தான் எங்க டார்கெட். இந்த 1%க்கே மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. ஏன் வரமாட்டேங்கிறாங்க தெரியல. நாங்க இவ்வளவு அவேர்னஸ் கொடுக்கறோம், ரேடியோல கொடுக்கறோம், டிவியில கொடுக்கறோம். நீங்க ரேடியோல வந்துட்டு டெய்லி டெய்லி சொல்லிட்டே இருக்கீங்க இந்த HPV அவேர்னஸ். ஒரு புத்துநோய் வரும், அந்த புத்துநோய் எதிர்த்து நம்ம ஒரு இவ்வளவு சீப்பா நமக்கு ஒரு கவர்மெண்டே வந்து டோர் ஸ்டெப்ல குடுக்கறாங்க, இந்த வேக்சினை நம்ம ஏன் போட்டுக்க கூடாதுன்ற அவேர்னஸ் ஏன் வரல, ஏன் மக்கள் தயங்குறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. யார் கேட்டாலும் ஸ்கூல்லே வந்துட்டு நாட் வில்லிங் இந்த மாதிரி நாட் வில்லிங் தான் வந்து நிறைய வருது. இதை மக்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இதை முன் வரணும் போட்டுக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது ஃப்ரீயா கிடைக்குது, ஒரு 4,000 ரூபாய் உங்களுக்கு ஃப்ரீயா கவர்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறாக்கல ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு ஒரு புத்துநோயில இருந்து, புத்துநோய்ங்கிறது உயிர்கொல்லி நோய், அந்த உயிர்கொல்லி நோயில நீங்க ஏன் போய் உங்க பிள்ளைங்களை வந்துட்டு சாக விடுறீங்க? வராம இருக்கிறதுக்காக தானே நம்ம இவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறோம், ஏன் அந்த மக்கள் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல.
2: அப்போ இதோட முக்கியத்துவம் வந்து நம்ம என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களா நம்மளை நோக்கி வரும்போதுதான் அதோட அவங்களுக்கு கிடைக்கிற சாத்தியக்கூறுகள் இன்னும் அதிகப்படுத்த முடியும்.
1: கண்டிப்பா.
2: ஓகே டாக்டர், இப்ப எனக்கு சொல்லுங்க, ஒரு முறை HPV தடுப்பூசி முழுமையா போட்டுக்கிட்டவங்க இனிமேல் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருக்கலாமா?
1: இது ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலா வந்துட்டு இந்த இது வந்துட்டு வேக்சின் வந்துட்டு 4 ஸ்ட்ரெயின், முக்கியமா வந்துட்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் உண்டு பண்ற 4 ஸ்ட்ரெயின் சொன்னேன், 6, 16, 11, 18. ஆக்சுவலா இதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 24 ஸ்ட்ரெயின் இருக்கு. இந்த 24 ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ்ல வந்து நம்ம இந்த 4 தான் ஸ்பெசிபிக்கா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் உண்டு பண்றது. அப்போ இந்த ஸ்பெசிபிக்கா நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிச்சா அதுக்கு உண்டான தடுப்பூசியை நம்ம கொடுக்கறோம். மிச்சம்லாம் ரேர் வெரைட்டி. இந்த ரேர்ல வந்து ஏதாவது ஒரு கிருமி இருந்தால் அது கண்டிப்பா அவங்களுக்கு வேக்சின் போட்டாங்க.

0: வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப மீகரா தான் இருக்கும், அதிகமா இருக்காது.
1: ரொம்ப
0: குறைவான அளவு தான். அது என்ன, ஒரு 1 in 1000, 1 in 1 lakh அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்னு. ரெண்டாவது வந்துட்டு இந்த வேக்சின் நீங்க போட்டீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் இட் வில் கிவ் இம்யூனிட்டி. ஸோ இந்த 10 இயர்ஸ்க்குள்ள இந்த கிருமி வந்துட்டு மேக்சிமம் போறதை நம்ம தடுத்துடலாம், என்ன இந்த வேக்சின் போடுறதுனால.
1: ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த பயம் கண்டிப்பா இருக்கும், இப்ப எப்படி இந்த தடுப்பூசி போட்டாக்கா அப்ப வராதா, இது ஒரு சாதாரண பேச்சு வழக்கில் கேக்குறது தானே.
0: அதான் நான் இப்ப 22-23 வகையான ஸ்ட்ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல முக்கியமான ஸ்ட்ரெயின் 4. இந்த 4 ஸ்ட்ரெயின் தான் முக்கியமா கர்ப்பப்ப வாய் புத்துநோயை உண்டு பண்ற ஸ்ட்ரெயின். 98% இது, 97% to 98% இந்த 4 ஸ்ட்ரெயின் தான் உண்டு பண்ணும். அப்ப அந்த 4 ஸ்ட்ரெயினுக்கும் எதிர்த்து நம்ம ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சிட்டோம். இது இல்லாம அந்த 2%, அந்த 2% ரொம்ப ரேரா வரும். அந்த ரேர்ல நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வர்றதுக்கு வாய்.
1: ஓகே ஓகே டாக்டர். நேர்கள் நீங்களும் இந்த மாதிரி டாக்டர் கிட்ட இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் டாக்டர் கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 kW சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: டாக்டர், எனக்கு சொல்லுங்க, இந்த நோயை பத்தி, இந்த தடுப்பூசியை பத்தி பெண்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா, இல்ல வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு, குறிப்பா பெண் பிள்ளைங்களை பெற்று வைத்திருக்கிற பெற்றோராகிய ஆணுக்கு இந்த தடுப்பூசியை பற்றிய அவேர்னஸ் எவ்வளவு அதிகமா இருக்கணும், அவங்க எவ்வளவு இதுல அவேரா இருக்கணும்? ஏன்னா நார்மலா பேசும்போதே பெண்களை பத்தி பேசுறோம் அப்படின்றதுனால, ஒரு குடும்ப தலைவனா இருக்கிற ஆண், ஒரு பெண் பிள்ளையை பெற்ற ஆண், இதோட எவ்வளவு, இதோட முக்கியத்துவத்தை எவ்வளவு அதிகமா தெரிஞ்சுக்கணும்?
1: எங்க எல்லாரும், எல்லா ஆண்களுமே தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லைன்னா டாக்டர்ஸ் போறோம். இப்ப எனக்கு 55,000 பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன், எனக்கிட்ட 19-20 ஸ்கூல் இருக்கு. இந்த 20 ஸ்கூல்ல இந்த அடாலசன்ட் ஏஜ் குரூப் உள்ள ஸ்கூலை கண்டுபிடிக்கிறோம், ஐடென்டிஃபை பண்றோம். அந்த ஸ்கூல்ல போய் மீட்டிங் வச்சு ஏற்கனவே எல்லாரையும் சென்சிடைஸ் பண்ணிட்டோம். ஸ்கூல் டீச்சர்ஸை சென்சிடைஸ் பண்ணோம், அந்த ஸ்கூல் பிரின்சிபலை சென்சிடைஸ் பண்ணோம். சென்சிடைஸ் பண்ணி அசம்பிளியில இதனுடைய அவேர்னஸ் கொடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தட் இஸ் ஓவர். ரெண்டாவது ஸ்டேஜ் அவங்க வேக்சினுக்கு நாங்கள் கூப்பிடுறோம், வரல. அப்போ நாங்கள் என்ன பண்றோம், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நீங்க கண்டக்ட் பண்ணக்குள்ள எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மருத்துவ அதிகாரி நான் போய் ஒரு ஒரு ஸ்கூலா பேசுறேன், இந்த வேக்சினோட இம்பார்ட்டன்ஸை பத்தி பேசுறேன். இவ்வளோ பேசியும் இன்னுமே ஹெஸ்டன்சி இருக்கு, நிறைய பேர் நாட் வில்லிங் கொடுக்குறாங்க. அது இன்னுமே ஏன் மக்கள் விழிப்புணர்வு வரலன்னு சொல்லி எனக்கு தெரியல.
0: ஓகே ஓகே, ஏன்னா இந்த கேள்வி நீங்க இந்த ஆன்சர் நீங்க சொன்னதுனாலதான் அதுல இருந்து நான் கேள்வி எடுத்தேன். குடும்ப தலைவர் ஒரு ஆணாகி அவர் எடுக்கிற முடிவுக்கு ரொம்ப அதிகமான வேல்யூபிள் இருக்கும். அப்போ அவர் அதிகமா அவேர் ஆயிட்டாருன்னா இந்த பேரண்ட்ஸ் அந்த விழிப்புணர்வு கொண்டு போறது இன்னும் ஈஸியா இருக்கும்.
1: இல்லங்க, ஆக்சுவலா வந்துட்டு இதுக்கு அம்மாங்க தான், அம்மாங்க தான் 90% ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்ட் ஆன் த அம்மாங்க. அப்பாங்க வந்துட்டு பிளே பாசிவ் ரோல், ஆக்டிவ் ரோல் வந்துட்டு அப்பாங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வீடை வந்துட்டு நிர்வகிக்கிறது, ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அம்மாங்க தான் குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க. தட் இஸ் சேம் ஃபார் திஸ் HPV வேக்சினேஷன் ஆல்சோ. ஏன்னா ஒரு வயதுக்கு வந்து பூ பெய்த பொண்ணை வந்துட்டு ஒரு அம்மா கூட்டிட்டு வராங்க, ஒரு அடாலசன் பொண்ணை வந்துட்டு யார் கூட்டிட்டு வருவாங்க, அப்பா வேலைக்கு போயிட்டு வர, அம்மா தான் கூட்டிட்டு வராங்க. அப்ப அம்மாவுக்கு அவேர்னஸ் இருக்கணும். அம்மாவுக்கு இவ்வளவு அவேர்னஸ் நாங்க கொடுக்கறோம், எல்லா மீடியாஸ்லயும் கொடுக்கறோம். ஆணுமே ஆனாலுமே இன்னும் பெண்கள் ஏன் முன் வரவில்லை, இந்த கேள்வியை நான் அவங்களுக்கே வைக்கிறேன்.
0: டாக்டர் கேக்குற கேள்வி உங்களுக்கே முன் வைக்கிறாங்க. அப்போ நம்ம எதுக்காக என்ன பண்ணோம், HPV தடுப்பூசியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு 14 வயதுக்கு முடிச்சவங்க, 15 வயசு தொடர்றதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, முன்னாடி நாள் வரைக்கும் இருக்கிறவங்க முன்னாடி கண்டிப்பா வந்து தடுப்பூசி எடுத்துக்கணும். ஏன்னா இதோட விளைவுகள் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணி ஆகணும். டாக்டர், எனக்கு இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவான கேள்வியா நான் கேக்குறேன். என்ன கேள்வினா, இப்ப இன்னைக்கு ஃபர்டிலிட்டியில ஏகப்பட்ட நியூஸஸ் வந்து ஃபேக்கா பரவிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தடுப்பூசி நினைச்சு ஃபர்டிலிட்டியை பத்தி பயப்படுறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா?
1: ஒண்ணுமே கிடையாது. ஃபர்டிலிட்டிக்கும் இந்த இன்ஜெக்ஷனுக்கும் ஒண்ணுமே சம்பந்தமே கிடையாது. இந்த ஊசி போடுறதுனால நம்ம பெண்ணுக்கு வந்துட்டு ஃபர்டிலிட்டி ரேட் குறைஞ்சிருமோ, அதாவது அது கருத்தரிக்கிற பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு யாருமே பயப்படவே வேண்டாம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது.
0: ஓகே,
1: இன்னைய
0: காலகட்டத்தில் இந்த ஃபர்டிலிட்டின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு, அதை நோக்கியும் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுவுமே இந்த கர்ப்பப்பை அப்படின்ற ஒரு விஷயத்தை சுத்தி இருக்கிறதுனால இதை பத்தி யோசிக்க

0: வாய்ப்புகள் இருக்கு.
1: இந்த நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டேன். ரெண்டாவது காரணத்துக்கு வரேன். ஏன் இன்ஃபர்டிலிட்டி நிறைய இருக்கு? இன்ஃபர்டிலிட்டி ஏன் நிறைய இருக்கு? மக்களே தான் அதுக்கு காரணம். இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்துச்சு, எத்தனை பேர் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க, எத்தனை பேர் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. ஒரு பிள்ளைய போயிட்டு, நீங்கள் ஒரு பெண் பிள்ளைய போயிட்டு ஒரு 9 வயசுல ஸ்கூலுக்கு போய் வெயிட் பண்ணி வெயிட்டை போட்டு பாருங்க. இட் இஸ் மோர் தென் த ஆவரேஜ். அது வயசுக்கு ஹைட் வெயிட்டுக்கு உண்டான வெயிட் அது கிடையாது. அது ஹைட்டுக்கு உண்டான வெயிட் கிடையாது, அது ஏஜுக்கு உண்டான வெயிட் அது கிடையாது. ஏன் கிடையாது? யோ த சைல்டு இஸ் டேக்கிங் ஜங்க் ஃபுட்ஸ். கடைக்கு போங்க, ஐஸ்கிரீம்ஸ் கடைக்கு போங்க, இந்த வாட் இஸ் தட், இந்த சமோசா, போண்டா, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், தென் வாட் இஸ் இட், ரவுண்ட் ரவுண்டா இருக்கு, பிஸ்தா, பிஸ்தாவா, வாட் இஸ் இட்,
0: இல்ல பேக்கரி ஐட்டம்ஸ்,
1: இல்ல இல்ல அந்த அந்த பேக்கரி பேக்கரி ஐட்டம்ஸ்,
0: கேக்,
1: இல்ல இல்ல, யூ ஹேவ் ஒன் பிளேட் லைக் அண்ட் யூ புட் ஆல் தி வெஜிடபிள் இன்சைட், வாட் இஸ்
0: பீசா,
1: பீசா, யா. சோ இந்த பீசா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தி சில்ட்ரன்ஸ் ஆர் brought up in such a way. இதெல்லாம் தான் அந்த பிள்ளைங்க ஆர்டர் பண்றாங்க. நீங்க ஒரு குழந்தைங்க ஆர்டர் பண்ணது என்ன பாருங்க, நீங்க ஸ்விக்கியில வந்துட்டு பீஸா தான் நிறைய வரும், நிறைய இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் தான் நிறைய வருது. இந்த சாப்பிட்டாலே நேச்சுரலா பிள்ளைங்க பிசி ஓடிக்கு போயிடுறாங்க. அப்புறம் எங்க இருந்து பிள்ளைங்க கருத்தரிக்கிறது? அப்ப இந்த ஊசினால குழந்தை கருத்தரிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறது, இட் இஸ் டோட்டல் இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 100% ராங். தட் கான்செப்ட் இட் செல்ஃப் இஸ் ராங். அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடறத பிள்ளைங்களை அங்கே கட் பண்ணுங்க.
0: ஓகே ஓகே ஓகே டாக்டர். ஏன்னா
1: ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கு முக்கிய காரணமே அதான்.
0: ஓகே மேடம், ரொம்ப கோபமாவே ஆயிட்டாங்க என்ன இதை பத்தி கேட்கும் போது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க என்னன்னா, HPV தடுப்பூசிக்கும் இன்ஃபர்டிலிட்டி அந்த ஃபர்டிலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. நேர்களை நீங்களும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் டாக்டர் கிட்ட கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து டாக்டர் கிட்ட இன்னும் நிறைய விஷயத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேரம் 3:53, 10 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புது 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் டாக்டர் செல்வி, அரசு மருத்துவ அதிகாரி, சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மைய பொறுப்பாளர், கொசப்பாளையம் புதுச்சேரியிலிருந்து வந்து HPV தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் எனக்கு சொல்லுங்க, தடுப்பூசி நம்ம பாண்டிச்சேரியில் போடுறாங்க இல்லையா, அது வந்து இந்த டைம்ல தான்ப்பா கிடைக்கும், இல்ல இந்த டேஸ்ல தான்ப்பா கிடைக்கும், இந்த நாள் இந்த நேரத்துல தான் கிடைக்கும், ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா?
1: அப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுப்பா. எல்லா மக்களும் வந்து போட்டுட்டு ஒரு புத்துநோய் இல்லாத ஒரு வாழ்வு வந்துட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி எய்ம் பண்ணுது. அதனால இதுக்கு நாங்க நாள்லாம் ரெஸ்ட்ரிக் பண்ணவே இல்லை. எந்த நாள் வந்தாலும் நாங்க போட்டு விடுவோம், எல்லா நாளும் நாங்க போடுறோம். ஆனா நோயாளி வரணும், நாங்க 8-2 ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். இந்த வேக்சினேஷன் டைம் 8-12 வரைக்கும் அவங்க எப்போ வேணாலும் என்ன நாள் வேணாலும் வந்து போட்டுக்கலாம். சோ இது இருக்கிறோம். இப்ப இதை நாங்க பிளான் பண்ணிருக்கிறோம். அடுத்த மூவ் வந்துட்டு நாங்க ஸ்கூல்ல நோக்கி போறோம். அதாவது ஸ்கூல்ல வந்துட்டு எனக்கு ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டு எல்லா குழந்தைங்களும் அன்னைக்கு ரெடியா இருந்தாங்கன்னா அன்னைக்கும் போய் போடுறோம். சோ இது எங்க வேணாலும் போட்டுக்கலாம், அங்கேயும் போட்டுக்கலாம், சென்டர்லயும் போட்டுக்கலாம். ஆரம்ப அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயும் இந்த வேக்சின் போடுறோம்.
0: ஏற்கனவே துரித உணவுகளை பத்தி ரொம்ப கோபமா பேசியிருந்தீங்க, இப்ப எனக்கு மறுபடியும் சொல்லுங்க. துரித உணவுகள் அதாவது ஜங்க் ஃபுட்ஸ், பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒரு விஷயம் இருக்குல்ல டாக்டர், அது எந்த அளவுக்கு HPV இந்த விஷயத்துல எல்லாம் இம்பாக்ட் ஆகுது?
1: பர்சனல் ஹைஜீன் பிளேஸ் எ ரோல் இன் திஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ பர்சனல் ஹைஜீனை வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு நாங்கள் ஸ்கூல்ஸுக்கு போகிறோம். ஒரு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்தோம் ஸ்கூலுக்கு அவங்க லிமிட்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் எடுத்துட்டு அந்த ஸ்கூல்ல போய் ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கறோம். அவங்க எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பேட்ஸ் மாத்தணும், ஒரு மாதவிடாய காலத்துல 4 இருக்குதா 5 இருக்குதா, எவ்வளவு நாளைக்கு அவங்களுக்கு நார்மலா இருக்கலாம், யூஸ்வலா வந்துட்டு 7 வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேல இட் இஸ் நாட் அட்மிசபிள், அதுக்கு மேல இருந்தா உடனே மருத்துவர் அந்த அதுக்கு அணுகுங்க. இந்த பேடை வந்துட்டு நீங்க எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணும், ஒரு நாளைக்கு 6 தடவை ஒரு பேட் சேஞ்ச் பண்ணலாம். 6 ஒரு நாளைக்கு வந்துட்டு 4 6 வரைக்கும் அவங்க ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணலாம். 2 குளிக்கணும். இதெல்லாம் வந்துட்டு அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல வந்து தே காட் எ வெண்டர் மெஷின், அவங்க வந்துட்டு ஒரு செட் யூனிஃபார்மை வந்துட்டு ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ணிடணும். அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்துல மாதவிடாய் காலகட்டத்தில் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஸ்டெயின் ஆயிடும், சில பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க பேட் இல்லாமல் போயிடுறாங்க, அவங்களுக்கு எப்போ பீரியட்ஸ் வரும்னே தெரியாது. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி வந்துட்டு அதுக்கும் அவங்களுக்கு மிஷின் வச்சுக்கிறாங்க, வெண்டார் மிஷின் சொல்லி சொல்லுவாங்க. அந்த வெண்டார் மிஷின் வந்துட்டு பேடை கொடுக்கும், இன்சினரேட்டர் வந்துச்சு, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் இன்சினரேட்டர் இருக்குது. பேடெல்லாம் போட்ட உடனே அந்த பேடெல்லாம் எடுத்து போட்டு எரிக்கணும், அதுதான் இன்சினரேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தனி மெஷின் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பின்பற்றாங்க. எனக்கு தனியார் ஸ்கூல் பத்தி தெரியாது, பிகாஸ் ஐ கான்சென்ட்ரேட் மோஸ்ட்லி ஆன் கவர்மெண்ட் ஸ்கூல்.

0: ஓகே ஓகே.
1: ஸோ இவ்வளோ தூரம் உங்களுக்கு பர்சனல் ஹைஜீன் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி சொல்கிறோம். தென் கம்மிங் டு ஜங்க் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் பிள்ளைங்களை வந்துட்டு, எனி ஷாப்புக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பில் பே பண்ணுற கவுண்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட்ஸாக வச்சுருப்பாங்க. விதவிதமான சாக்லேட்ஸ் இருக்கும், விதவிதமான பிஸ்கட்ஸ் இருக்கும்,
0: கலர் கலரான சாக்லேட்ஸ்
1: கலர் இல்லை இல்லை அந்த பேக்கெட்டு இட் வில் பி சோ இன்வைட்டிங், வரி வரியாக அழகாக போட்டு வச்சுருப்பாங்க. நானே போனேன்னா இந்த வயசுக்கு அங்கே என்ன அங்கே கலர் கலராக என்னவோ தொங்க விட்டுருக்காங்களே, நானே வென் ஐ சி சின்ன பிள்ளைங்க அதுங்களுக்கு பார்த்தாலே நேச்சுரலி தேல் பி டெம்டட். இது வந்துட்டு பிஸ்னஸ் மேனோட யுத்தி, நம்ம என்ன பண்ணணும் அதான் அல்லந்து ஆராய்ச்சி பண்ணி இதை நமக்கு தேவையா தேவைக்கூடாதா, இதை வாங்கணுமா வாங்கக்கூடாதா. இதை நான் நிறைய இதில் பார்க்குறேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் போனேன்னா நிறைய பார்க்குறேன், அம்மாங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய ட்ராலி எடுத்துட்டு வராங்க. அந்த ட்ராலியில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பிஸ்கட்ஸ் இருக்குது.
0: பிஸ்கட்ஸ்
1: பிஸ்கட்ஸில் என்ன இருக்குது? நத்திங், இட் இஸ் ஒன்லி மேட் அவுட் ஆஃப் மைதா, மைதா அண்ட் சுகர். அதுதான் இந்த பிசிஓடி, இந்த ஒபிசிட்டி, குண்டு பருமன், உடல் பருமனை உண்டு பண்றது, இந்த உடல் பருமனால வர பக்க விளைவுகள், உடல் பருமனால தீட்டு வராத தள்ளி போறது, உடல் பருமனால பூ பெய்தறது, உடல் பருமனால நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வர்றது. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா அந்த சக்கர வியாதி, ரத்த கொதிப்பு, தைராய்டு, ஹைப்போ தைராய்டிசம், இதெல்லாம் இவ்வளவு வியாதிகள் இருக்குது. இவ்வளவு வியாதியை அவங்க வாங்கி பையில போட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. என் கண்ணு எதிர்க்கே நான் பார்ப்பேன். நான் போய் சொன்னேன்னா இது அவங்களுக்கு நான் டாக்டர்னு தெரிய போறதில்லை, நான் போய் சொன்னேன்னா யாரோ ஒரு முட்டால் வந்து நம்மளை கேள்வி கேட்டு போறாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ இது மக்களுக்கு இது விழிப்புணர்வு வரணும். அதனால நான் ஒரு ஒரு மீட்டிங்லையும் கடைசியாக நான் இந்த ரேடியோ ப்ரோக்ராம் கொடுக்கக்குள்ள கூட மை லாஸ்ட் டாபிக் வில் பி இன்வேரியபிளி ஜங்க் ஃபுட்ஸ் தான்.
0: ஓகே,
1: ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பக்க விளைவுகள் இருக்கு, தயவு செஞ்சு மக்கள் வந்துட்டு அவேர்னஸ் வரணும்.
0: ஓகே ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ எனக்கு இறுதியாக சொல்லணும்னா ஹெச்பிவி தடுப்பூசியை பத்தி டாக்டர் செல்வி வந்து மக்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க?
1: இந்த தடுப்பூசியை வந்துட்டு பயம் இல்லாம போட்டுக்கோங்க. இது 2009 இருந்து மார்க்கெட்ல இருக்குது. நிறைய ஸ்டடி 145 கண்ட்ரி இந்த வேக்சினை வந்துட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மாத்திரம் காஸ்ட் வைஸ்னால இப்ப அது கூட யூடி யூனியன் டெரிட்டரி ஆஃப் இதுல மாத்திரம் தான், யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியால மாத்திரம் தான் ஃபர்ஸ்ட் இதை ரோல் அவுட் கொண்டு வந்திருக்கணும் இந்த வேக்சினை. அதனால வந்துட்டு பாண்டிச்சேரி மக்கள் வந்துட்டு இங்க 13 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 13 லட்சம் பேர்ல வந்துட்டு 1% ஆஃப் த பாப்புலேஷன் அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறாங்க. இந்த 1% ஆஃப் த பாப்புலேஷன் கவர்மெண்ட் இலவசமா கொடுக்கற ஒரு தடுப்பூசி எடுத்து தம் பிள்ளைங்களுக்கு புற்றுநோயிலிருந்து பாதிப்பு வராம காப்பாத்திக்கணுங்கிறது என்னுடைய அறிவுரையா முன்வைக்கிறேன்.
0: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில வந்து ரொம்ப சூப்பரா ஹெச்பிவி தடுப்பூசியின் முக்கியத்துவம் என்ன, அது ஏன் எடுத்துக்கணும், மக்களுக்கு எவ்வளோ அது பத்தின அவேர்னஸ் வரணும், அது எந்த ஏஜ் குரூப்புக்கு அது கரெக்டா போடுறாங்க, நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அதுக்கு என்ன விதமான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்றத பத்தி ரொம்ப கிளியரா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க டாக்டர். இதன் மூலயமா நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க, வந்து தடுப்பூசி போட்டுக்குவாங்கன்னு சொல்லி நம்புறோம். நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி டாக்டர்.
1: நன்றி.
0: நேர்களே, டாக்டர் பேசுறது மட்டும் இல்லை, டாக்டர் பேசுறதுக்கான முக்கிய ரீசன் நம்மளோட புதுச்சேரியில் எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவமனைகள் எல்லாத்துலேயுமே ஹெச்பிவி வைரஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்லேயும் ஒரு பெண் பிள்ளை இருந்தாக்கா கண்டிப்பாக அவங்களை கூட்டு போய் தடுப்பூசி போட சொல்லுங்க. வேறொரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பாய் பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
2: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
1: சூப்பர்ப்பா, பயங்கரமா நடிக்கறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி in Tamil becomes வாய்புரி in English and வேல்புரி.

0: என்ன சொல்ற
1: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
2: நேரம் 4:02. எல்லாருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே சாண்டி. நீங்க கேட்டு இருக்கிறது FM ரெயின்போ 102.8 கட் கேமரா ரோலிங். எக்ஸைட்டிங்கான கட்சோட நான் இங்க ரெடி. கேமரா இல்லாம ரோல் பண்ண நீங்க ரெடினா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770. சோ இன்னைக்கு நம்ம கூட யாரு வைப் பண்ண போறாங்க அப்படின்னா,
3: ஐயா வணக்கங்க, என் பேரு ஆர்ஜே மேக்ஸுங்க.
2: ஆஹா, கட்டில்லாமே இப்ப ஒருத்த ரோல் பண்ண ஆரம்பிச்சாரு.
3: ஆமாங்க, இது உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
2: ரோலிங்.
3: எங்க கூட நேர்ந்து சேர்ந்து உங்க நீங்க உங்களோட நடிப்பு திறமையை காட்டுனா தயக்கமே இல்லாம மொபைல் போன் எடுங்க. 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. கட்ஸ் எல்லாம் சூப்பரா வந்துகிட்டே இருக்கு. பர்ஃபார்ம் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
2: ஓகே மேக்ஸ், உங்களுக்கான கட் என்ன கட் அப்படின்னு பாத்துக்கலாமா?
4: பாக்கடா, ரொம்ப தயாரா இருக்க மேடம்.
2: ஆஹா,
5: நீ அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.
2: கட் எப்படி இருந்துச்சு? சோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். சோ அலைஞ்சு தெரிஞ்சு ஓடி ஆடி எதுக்கு? இந்த வீக்கெண்டுக்காக தான். சோ சாட்டர்டே ஸ்டார்ட் ஆக போகுது, ஃப்ரைடே கிட்டத்தட்ட எண்ட் ஆக போகுது. உங்களோட வீக்கெண்ட் வைபை ஸ்டார்ட் பண்ண சாண்டியும் ரெடி, மேக்ஸும் ரெடி. கால் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுவோம். ஃபன் ஃபுல்லான ஃப்ரைடேவா ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பரான சாங் வருது, நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கட் கேமரா ரோலிங்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நீ அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.
4: நேரம் 4:09 கட் கேமரா ரோலிங் கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8ல. ஃபர்ஸ்ட் நான் தான் வருவேன் அப்படின்னு ஒரு காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம் சார். யாரு, எங்க இருந்து?
5: ஐயப்பன்
4: சார், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கும் சார்.
6: நாங்க நல்லா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நல்லா இருக்கிறோம்.
6: பேசிக்கோட்டை இருப்பது ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய நான் தான்.
4: சம்பாதிக்கிறது
3: எதுக்கு? இதுக்கு தானே இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.
4: எங்க அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்க பாப்போம்.
5: இப்படி அலைஞ்சி திரிஞ்சி உழைச்சி சம்பாரிச்சது எதுக்கு? இதுக்கு தானே.
3: எதுக்குப்பா?
5: இன்ஃபர்மேஷன்.
3: இன்ஃபர்மேஷன்
5: இஸ் வெல்.
6: அப்பா
4: சூப்பர். எங்க அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடுங்க பாப்போம்.
3: செந்தில் சார் வந்து சொல்லுவாருன்னு பாத்தேன், கடைசியில ஐயப்பன் சார் வாய்ஸ்ல வடிவேல் சார் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு.
5: அதுல என்ன வந்துச்சு? அவர்
3: என்னன்னு
6: சொல்லுவீங்க?

0: உப்பு போடலசார்.
1: ஆக மொத்த சரக்காயில உப்பு இல்லாதானே.
2: ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்
0: வரட்டோ அப்படின்னு சார் இன்ஃபர்மேஷனு.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ஸ்போர்ட்டிவா எடுத்து எங்களுக்கு கால் பண்ணது, நன்றி சார்,
2: நன்றி.
0: இந்த மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணும் அப்படின்னா ஆர்ஜே சாண்டிக்கு கால் பண்ணுங்க 2271760 மற்றும்
1: 2271770. அடுத்த காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, யாரு எங்கிருந்து அப்படின்னு கேட்டலாம், யாரு எங்கிருந்து?
3: வணக்கம், இருவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுற, நல்லமா இருக்கிறீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கேன் மாலை பொழுது எல்லாம், உங்களுக்கு சிறப்பா போயிட்டு இருக்கா?
1: மிக சிறப்பு.
0: மாலை பொழுதுல வணக்கம் சொல்றது, நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். மாலை வணக்கம் சந்திரசேகர் சார், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி.
1: அது ஆக்சுவலி இன்னைக்கு கட்டு இல்ல மேக்ஸ்,
2: இல்ல நானு பாக்குறேன் மேக்ஸ் என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்காரு, என்ன காரணம்
0: இது?

0: உங்கள் ஆர்ஜே மேக்ஸ் மாலை வணக்கம் சந்திரசேகர் சார். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி.
1: அது ஆக்சுவலி இன்னைக்கு கட் இல்ல மேக்ஸ்.
2: இல்ல நானு பாக்குறேன் மேக்ஸ் என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கற என்ன காரணம்?
0: தாரக மந்திரமே
1: இது ரொம்ப மேக்ஸிமமா இருக்கே.
0: ஓகே புகழ்ந்ததெல்லாம் போதும், என்ன புகழ்ந்ததோட பழிக்காதீங்க, கட்ட போடுங்க
1: சார். ஓகே சார் கட் கேட்டீங்களா?
2: இல்ல மேம் நான் கேட்கவே இல்ல. இன்னொரு
1: இந்த வருது பாருங்க,
3: அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்
1: சார். கேட்டீங்களா?
4: சொல்லுங்க
1: பாப்போம்.
2: டே பாருடா பாரு, காலையில 6 மணிக்கு ஓட ஓட்டம், இன்னும் சாயங்காலம் 6 மணி ஆயும், இந்த ஓட்டம் முடியவே இல்ல. டேய் தவுடா தவு, எங்கடா தவறுது?
0: நானே தவிக்கிட்டு கிடந்தா. சந்திரசேகர் சார் காட்பாடில இருந்து தாவிட்டாரு போல, இங்க வந்துருவாரு நம்ம எஃப்எம் ஸ்டேஷனுக்கு.
2: என்ன பண்ணுறது, நமக்கு தெரிஞ்சதை நமக்கு கேட்டது அதை வச்சுதானே பேச முடியும்.
0: அப்படியே அடுக்கு மொழியில வசனத்தை அடுக்கிக்கிட்டே இருக்காரு சந்திரசேகர் சார். நீங்க ஒரு 5 டைமென்ஷன் ட்ரை பண்ணுவீங்களா? இதுல ஏதாவது ஒரு ஆங்கர் டைமென்ஷன் ட்ரை பண்ணுங்க.
2: ஆளைய
0: பாக்க முடியல, எப்படி இருக்கு?
2: அடுத்து காலையில 6 மணிக்கு ஓடின ஓட்டம் இன்னும் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஓட்டம் முடியவே இல்ல.
0: கோபால் கோபால் என்ன மன்னிச்சிடுங்க கோபால்.
2: அடுத்து காலையில 6 மணிக்கு ஓடுற ஓட்டம் சாயங்காலம் 6 மணி ஆகியும் இன்னும் முடியவே இல்ல. தவறா தவறு, எங்க தவறா தவறு?
0: பொங்க பண்ணி நடு ரோட்ல வச்சா நாய் நக்கத்தட்டா செய்யும். இது நாய் தப்புலடா, நாட்டாம தப்புடா. எப்படி?
2: சரி எனக்கு தெரிஞ்ச வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல பேசிட்டேன். ஓகேவா?
0: சூப்பர் சூப்பர் சார். சந்திரசேகர் சார் வந்தாலே ஒரு சரியான ஸ்போர்ட்டிவ் தான். ஏன்னா எல்லா டயலாகும் நல்ல, இத்தனை டைமென்ஷன்ல ட்ரை பண்ண முடியுமான ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க அது எல்லா டயலாகும் ட்ரை பண்றீங்க.
2: இல்ல மேக்ஸ் அளவுக்கு இல்ல அப்படினாலும் ஓரளவுக்கு ஒரு 50% மேக்ஸ்ல வச்சாவே போதும்.
0: இந்த வஞ்ச புகை சனியை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுங்க, நல்லா இருக்கும்.
2: இல்ல இல்ல உண்மையானதான் சொல்றேன் மேக்ஸ். உங்க புகழ் உங்களோட பெருமை உங்களுக்கே தெரியல.
1: அடுதடுதா இங்க வேற ஐஸா கொட்டுதே.
0: என்ன யாராவது
1: எனக்கு காய்ச்சல் வந்துடும் போல இருக்கு சார், கொஞ்சம் பாத்து கவனிச்சுக்கங்க.
0: கால் பண்ண மிக்க மிக்க நன்றி சார்.
2: என்னைக்கும் கூட சொல்ல மாட்டேன், இன்னைக்கு மேக்ஸ் ஓவர் சந்தோஷமா இருக்காருப்பா. கண்ணுப்பட போகுதையா,
0: கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டர் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு முடிச்சிருவோம் சார். நன்றி வணக்கம்.
2: தேங்க்யூ இருவருக்கும் நன்றி. பை.
1: நன்றி நன்றி சார்.
0: நேர்களே நீங்களும் இந்த மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணும் அப்படின்னு கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு. சாண்டி
1: அந்த தாவு தாவு ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம்.
0: இந்த மாதிரி நம்மள கோத்து விடுறதெல்லாம் இங்க நடக்காது, ஏன்னா காலர்ஸ் தான் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. நாம காலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதை கேட்டு சந்தோஷப்பட போறோம். இப்போ உங்களுக்கான சூப்பரான பாட்டு ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு சாண்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கட்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பர் எடுத்து வச்சுக்கிறதுல அடுத்த கட்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி கட் போட போறீங்களா, பாட்டு போட போறீங்களா?
1: விளம்பரத்தோட சேர்ந்து பாட்டோட தொடர்ந்து கட் வந்துகிட்டே இருக்கு.
0: கவிதையாவே சொல்லிட்டாங்கப்பா.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 கட் கேமரா ரோலிங்.
5: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
6: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
5: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகியும் ஓட்ட நிக்கலையே. டேய் செவலே,
7: தாவுடா தாவே.

0: நேரம் 4:23 எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க கட் கேமரா ரோலிங் ஆர்ஜே சாண்டி அண்ட் மேக்ஸ் கூட. சோ ஃப்ரைடேவை ஃபன் ஃபுல்லாக்க நாங்க ரெடி. எங்க கூட ஜாயின் பண்றாங்க யாரு எங்க இருந்து?
1: வணக்கம்
0: வணக்கம். யாரு எங்க இருந்து?
1: வணக்கம் மேம், ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து.
0: ஹேமலதா மேம் எப்படி இருக்கீங்க?
1: வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்கேங்க மேம். சம் மாதிரியே
2: எனக்கும் தெரியாது
0: கேட்டா
2: பாருங்களேன்.
1: காலையில 6 மணிக்கு புடிச்ச ஓட்டம் எஃப்எம் கூடவே பின்னாடியே புடிச்சு புடிச்சு பாண்டிச்சேரி வரைக்கும் மெட்ராஸ் வரைக்கும் போய் இன்னும் 6 மணி, நைட் 6 மணி ஆக போகுது, இன்னும் ஓயல. கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் டே தவல தாவடா தாவ, சீக்கிரம் போலாம், ஊர் போய் சேரலாம்.
2: வணக்கம்
1: மக்களே, ஆரம்பிச்சு ஒரு குயிஸ் வந்து, அதுக்கப்புறம் ஹெட்செட் வந்து, அதுக்கப்புறம் 1 மணிக்கு வந்து, அப்புறம் 2 மணிக்கு
0: வரலாறு
1: அதெல்லாம் வந்து, அதுக்கப்புறம் டாக்டர் ஷோ வந்து, அப்புறம் இப்போ கட் கேமரா ரோலிங் வந்து, அப்புறம்
0: அலையோடு
1: மனசு மயங்கும் வந்து,
2: அதுக்கப்புறம்
1: மனம் விரும்புது, அதுக்கப்புறம் தேன் சிந்து தேவானம் வந்து,
0: போதும் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு.
2: அதாவது அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, பிரபல திரைப்பட இயக்குநர்களே கவனித்துக் கொள்ளுங்கள், கள்ளக்குறிச்சியில இருந்து ஹேமலதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, திரைக்கதை எழுதுறாங்க, வேணும்னா எடுத்துக்கோங்கப்பா. எங்க நிகழ்ச்சி வயலாம் நாங்க சொல்றோம்ப்பா. என்ன சாண்டி,
1: 108.8
2: அது செம ஹிட் ஆகுதோ இல்லையோ, நீங்க எங்களை புட்டு புட்டு வச்சிருக்கீங்க போல.
1: அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கோம்ல உங்கள, உங்க பின்னாடியே நாங்களும்.
0: மேம் எனக்குன்னா ஒரு நாளைக்கு கண்ணாடி முன்னாடி நின்னு இந்த டைலாக் சொல்லி பாத்துக்கீங்களா?
1: அது தீபாவளி பொங்கல் எல்லாம் வந்ததுன்னா, பொங்கல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அந்த பின்னாடி. எப்பதான் இந்த பொங்கல் ஓடுமோ?
0: நான் 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்ச ஓட்டம் சாயந்தரம் 6 மணி ஆகி முடியல.
2: பொங்கல் சமைக்கிறது உங்க வேலை, சாப்பிடுறது எங்க வேலை, எவ்வளவு இனிமையான வேலை.
1: அது சக்கர பொங்கல்னா சூப்பரா இருக்கும்.
2: இது அடுத்த கட்டம் மேடம், இது குக்கரி ஷோ இல்ல கட் கேமரா.
1: நன்றிங்க.
2: நன்றி நன்றி நன்றி. நேர்களே, ஹேமலதா மேடம் மாதிரி நீங்களும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு டைலாக் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நினைச்சா சாண்டி, கடைசியில பாருங்க 2 டைலாகு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்?
0: கால் பண்ணுங்க 2275760, 2275760. சோ அடுத்ததா ஒரு காலர் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு, யாரு எங்க இருந்து பேசலாம்? வணக்கம், யாரு எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: மேடம் வணக்கம் சார், சாண்டி மேடத்துக்கும் மேக்ஸ் சாருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
2: எனக்கு தெரிஞ்சு கோல்டுன்னு நினைக்கிறேன்.
3: கம் டு தி பாயிண்ட்.
2: ஆஹா மிஸ்டர் கோல்டு, லேட்டா வந்துட்டீங்களே.
3: எடுக்கீங்களா?
2: ஆர்ஜே சாண்டி, அவர் கோல்டு நாம சொல்ற, அவர் யாருன்னு அவரை சொல்ல வைங்க. சார் உங்க பேர்
3: முதலாளிப்பேட்டையில இருந்து தங்கபாண்டி
0: பேசுறேன்.
3: எப்படி வேணா வச்சுக்கலாம் மேடம், நான் சுத்தமான 24 கேரட்
2: எடுத்து புட்டா புட்டுக்கு வர டம்மாள்னு.
3: சார் அதுக்கே செம்பு கலந்தா சார் தங்கம்.
0: இப்படி
3: அலைஞ்சி ஒளிஞ்சி அலைஞ்சி திரிஞ்சி வேலை செய்யறதெல்லாம் எதுக்காக?
0: எதுக்காக
3: சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்காக?
0: எதுக்காக சாப்பிடறதுக்காகவா?
3: ஆமா,
2: செம்பு கலக்கிறது, கோல்டுல செம்பு கலக்கிறதுக்காக.
3: காலையில இருந்து சாயந்திரம் 6 மணி வரையும் ஓடிட்டே இருக்கேனே, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? செவ்வாழா தாவுடா, செவ்வாழா தாவுவே, எங்க தாவுறது? நானே தவந்துனுக்குறேன்டா.
2: நடுவுல பருத்தி வீரன், பருத்தி இல்லாத வீரன், உருத்தி வீரன், உருத்தி இல்லாத வீரன், கருத்தி வீரன், கருத்தி இல்லாத வீரன் வந்து
3: போயிட்டாரு. எங்களால முடியாது சார், எங்களால முடியும். நீங்க பேசும்போது அன்னியன் ரெமோ
2: வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சாண்டி அக்கா எழுதுனதுடா.
0: இதுல என்ன சாண்டி
3: பேசுறீங்களா சார்?
2: தங்கபாண்டி சார்
3: சொல்லுங்களா,
2: சொல்லுங்க.
3: கொஞ்சம் லென்தா இருக்கும், நிப்பாட்டிட மாட்டீங்களா?
0: என்ன டைலாக்?
2: கயிறு போட்டு நான் கட்டிக்கிறேன். சொல்லுங்க சார்.
3: நேத்தம் சொன்னாங்க.
2: ஓகே, ரெடி கட் கேமரா
0: ரோலிங்.
3: இனிமே ஒரு அடி வீந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவான். யாரா அந்த சேகர்? வேற யாரு? நான் தான். என்னடா முகத்தையும் உடம்பையும் வெறப்பா வச்சுக்கிற, கால் ரெண்டு டான்ஸ் ஆடுது, பில்டிங் ஸ்டாங்கு, பேஸ் மட்டம் வீக்கு.
0: இவனை
3: புடிச்சு உள்ள போடியா? எது வீக்கு எது ஸ்டாங்குன்னு
0: தெரிஞ்சிடும்.
3: சார் தென்னங்கண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சா அது செல்லையோ சதைச்சதோ பரவாயில்லையா?
0: இதே மாதிரி நீங்க சொல்லிட்டே போனீங்கன்னா எங்க பாடி தாங்காது. பரவாயில்லையா?
3: முடிய போகுது மேடம். நானே வாண்டடா ஜீப்ல ஏறி வர, நீ என்ன உள்ள புடிச்சு போட்டு போயிடுவாங்களான்னு பாக்கறியா? யார் இவன் ஷேவிங் பண்ண குரங்காட்டம் உட்காந்துக்கிறான்? யோ ஏன் இப்ப சட்டை கேட்டுற? யோ ஏன் பேண்ட் கேட்டுறேன்? சரஸுக்கு ராராவா? யோ ஏட்டா யாரு என்ன பார்த்து எல்லாத்தையும் அமைத்து போட்டு அம்மா நினைக்கிறேன். அதுதான் என் கொரிலா செல்லு, கொரிலா செல்லா.
0: போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இன்னும் எவ்வளவு நேரம் உங்களுக்கு தேவைப்படுது?
2: எனக்கு தெரிஞ்சு முன்னாடி நாளே பார்த்து
3: இப்படிதான். ஆனந்த் சார், ஆனந்த் சார், மேக்ஸ் சார், ஜார்ஜ் சார் எல்லாம் இவ்வளவுதான் பெரிய பெரிய லிங்க் இதா கொடுப்பாங்க.
0: அப்ப உங்களுக்கு பெருசா வேணுங்கறீங்க அப்படிதானே?
3: ஆமா மேடம்.
0: அடுத்து இப்ப சூப்பரான ஒரு பெரிய லிங்கா குடுக்கறேன். இப்ப அந்த லிங்க பேசுங்க பாப்பா, உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷா சுட சுட வந்துகிட்டு இருக்கு.
4: குழம்பு வைக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் குழம்பி இருக்கிறேன், அதை கொஞ்சம் கிளியர் பண்ணு. சாம்பார் தானே? எல்லா பருப்பையும் எடுத்து போட்டு நல்லா வேக வச்சு ஒரு கிண்டு கிண்டி விடு. வித்தியாசமா இருக்கும்ல? அருமையான ஐடியாடா. இது தவிர பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி எல்லாம்
0: போடுங்க. எங்க சூடாக வந்து கேட்டீங்களா? கட் கேட்டீங்களா?
2: இல்ல எனக்கு புரியல, எங்கயோ செவனு போன என்ன புடிச்சு டங்கு டங்கு குத்தி ஓரல பட்டிடுச்சு நவீன மிஷின் மாதிரி குத்திக்கிட்டு
3: இல்ல சார். நீங்க ஒரே மிமிக்ரி மட்டும் பண்ணிக்கிறேன்.

0: அது இல்லாம நீங்க அது சொன்ன டயலாக் மட்டும் சொல்லி காமிங்க, நான் அப்படியே உங்க பின்னாடி டிராவல் பண்ணிடுறேன்.
1: சரி எஸ் ரெடி. இப்ப மேக்ஸ் சார்க்கு நான் தான் கட் கேமரா ரோலிங் சொல்வேன். கட் கேமரா ரோலிங்.
2: சரி இந்த சாம்பார் வைக்கிறது மட்டும் எப்படி? சாம்பார் வைக்கிறதுனா எல்லா பருப்பிலையும் இம்முடி கட்டி கிளவர வர வர எடுத்து போட்டு கிண்டி விட்டு கிளறு. அப்ப இந்த பாதாம் பிஸ்தாலாம் அள்ளி போடுன்றேன்.
1: ஐயோ அது உங்க ஸ்டைல மாத்திட்டீங்க மேக்ஸ்.
2: ஆமா டக்குன்னு ஒரு கட்டை போட்டு பேசுறான்னா.
1: சரி உங்களுக்காக
0: இப்படிதான் சார், நீங்க சொல்றதை வச்சுதான் நாங்க பின்னாடி வர முடியும். மாப்பிள்ள தொம்பு கொடுத்தா தான் கல்யாணமே பண்ண வேண்டிய மாதிரி.
2: நீங்க நல்லா கலை கலை கலைன்னு சிரிக்கிறீங்க சார். என்ன விட்டுடுங்க நான் ஓடி போய்.
0: சாம்பார் வைக்கிறது எப்படி? சாம்பார் வைக்கிறது எப்படி? எல்லாத்துலயும் போட்டு கிண்ட வேண்டியதானே. அப்புறம் பாதம் பருப்பு பிஸ்தாலாம் அதையும் அள்ளி கொட்டு
1: போடுங்க, அள்ளி போடுங்க,
0: அள்ளி போடுங்க.
2: எல்லாம் கிளியரா இருக்குது. இந்த சாம்பார் வைக்கிறது அப்படின்னு மட்டும் குழப்பமா இருக்கு. அது ஒண்ணு எல்லா பொருட்களையும் இம்முக்காண்டு எடுத்து போட்டு கிண்டு கிண்டா சாம்பார்
1: வித்தியாசமா இருக்கும்ல,
2: வித்தியாசமா இருக்கும். இந்த பாதாம் பிஸ்தாலாம் அள்ளி போடுன்ற யாரு கேக்குறா? தங்கப்பாண்டி சார் அடிச்சுக்கவே முடியாது. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி மேடம், வாய்ப்பு கொடுத்தது. நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி. நேர்ல இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி உங்களோட ஃப்ரைடேவை ஃபன் ஃபுல்லான ஃப்ரைடேவை மாத்த கால் பண்ணுங்க. 2271770
2: வெளியூர் நேர்ல இருந்தீங்கன்னா 0413 அது ஒண்ணு இல்ல 0413 தான் சேர்த்து போட்டுருங்க.
1: ஓகே அடுத்ததா இன்னொரு காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. யாரு இங்க இருந்து இணைஞ்சு பேசுறாங்க அப்படின்றத கேட்டலாம். யாரு?
3: அன்பு தோழர் மேக்ஸ் சாருக்கு, அன்பு தோழி சாண்டி மேடத்துக்கு மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து எல்லாம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும்.
2: கடலூர்ல இருந்து
3: மேக்ஸ் சார் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்க, தாங்க முடியல, கால் தரையில இருக்கு.
1: என்ன அவர் கூட இருக்குது சாண்டில?
2: இல்ல அவங்க அப்படி பதிவு பண்ணிக்கிறாங்க.
1: இருந்தாலும் கொஞ்சோண்டு
3: சூப்பரா பண்றாரு சார். அந்த இதுல வரும்ல, இந்த குழந்தைங்களுக்காக சாதம் வரும்ல, கதையில ஒரு வரும்ல, அந்த
1: கார்ட்டூன் ஷோ ஆகி விட்டாங்கப்பா.
2: அதான் அந்த கார்ட்டூன் ஷோ நம்ம சொல்ல மாட்டான். அந்த வாய்ஸ் எடுப்போம்.
1: பேசுங்க பாப்போம். ரொம்ப டயர்டாயி நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்களையே நீங்க பாத்துக்கிற மாதிரி பேசணும். அலைஞ்சி திரிஞ்சி ஓடி உழைச்சி எதுக்கு அப்படி அப்படி?
3: சொல்லுங்க
1: பாப்போம்.
2: இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது உங்க வாழ்க்கையில. அப்படி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லணும்.
3: அப்படி சொல்றீங்களா? எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் சார்? இப்ப டக்கு ஞாபகத்துக்கு வரல. இப்ப உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே ஒரு எங்களுக்கு இதுதானே.
2: அதெல்லாமே இன்ஃபர்மேஷன்
3: ஆகிட்டீங்களா? ஆமா அதெல்லாம் இப்போ இப்ப மேக்ஸ் சார் மேல நாங்க ஆகணும் கொஞ்சம் நினைக்கிறோம் பாப்போம்.
2: அம்மா கரகாட்டக்காரன் கனகா மாதிரியே நடிக்காதீங்க மேடம். பாவமா நாடு.
3: சூப்பர் சூப்பர். சரி அடுத்த டைலாக் போயிடுவோம்.
1: வாங்க நீங்களே வந்து.
3: காலையில பிடிச்ச ஓட்ட சாயந்தரம் 6 மணி ஆயும் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன்.
1: நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ஒரு கண்ணாடி முன்னாடி நீங்க நிக்கிறீங்க. காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்ச ஓட்டம் சாயந்தரம் 6 மணி ஆயும் முடியலையே, அப்படி வரணும். வாங்க பாப்போம். வாங்க வாங்க வாங்க. ஃப்ரெண்ட்ல வாங்கஜி.
3: காலையில 6 மணிக்கு பிடிச்ச ஓட்டம், சாயந்தரம் 6 மணி ஆகி இன்னும் முடியலையே.

0: எப்படி இந்த பித்த நிறையா எத்தனை நிறைய இருக்கு சொல்லுங்க பாப்போம். அந்த வெள்ளி கம்பியை என்ன மட்டும் சொல்லுங்க. தெரியுது தெரியுது மேம், தெரியுது.
1: நேர்களே, நீங்களும் சூப்பரா இந்த மாதிரி உங்களோட நடிப்பு திறமை வெளிப்படுத்தணும், வானொலி மூலமா வெளிப்படுத்தணும்னா என்ன பண்ணும்? 102.8 அப்படின்னு நம்மளோட புதுச்சேரி வானொலி எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 மற்றும்
0: 2271770. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கேமரா ரோலிங் எஃப்எம் ரெயின்போ 102.8.
1: நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி
0: அண்ட் ஆர்ஜே மேக்ஸ்.
1: சூப்பரான பாடல் வருதே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போ புது 102.8.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகியும் ஓட்ட நிக்கலையே.
3: டேய் செவல, தாவுடா தாவு.
2: எங்க தாவுறது? நானே தவந்து.
4: நேரம் 4:44 நிமிடம். கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8 ல. ஆர்ஜி சாண்டி அண்ட் மேக்ஸ் எங்க கூட ஒரு காலர் இணைகிறாரு. யாரு, எங்க இருந்து அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: யாரு, எங்க இருந்து?
5: தண்டபாணி.
4: தண்டபாணி சார், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன் மேடம்.
4: சூப்பரா இருக்கீங்களா?
5: ஆமா.
4: கட் கேட்டீங்களா?
6: என்ன
4: கட் பேச
5: போறீங்க?
6: இருக்கணும். ஆனா வடிவேல் சார் டைலாக் தான் நீங்க கேட்டீங்க. நாங்க விவேக் சார் மாதிரியே பேசணும் ஒரு பேசி கட்டாரு.
4: வேற லெவல், வேற லெவல் சார். சார் அடுத்த டைலாக்
5: கேட்டீங்க. டிஃபன் சாப்பிட்டீங்களா சார்?
4: டிஃபன் சாப்பிட்டீங்களா?
5: டிஃபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? காபி சாப்பிட்டீங்களா அண்ணா?
4: ஓ, இவர் வேற டைலாக் போயிட்டாப்லையா? தெரியலப்பா.
6: கன்னியூ பண்ணுங்க.
4: ஓ, இது நான் சாப்பிட்டேன்னு சொல்லுமா?
5: டிஃபன் சாப்பிட்டீங்களா அண்ணா?
6: நீங்களும் இந்த மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய வெளிப்படுத்தணும் சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்? எல்லா வட்டியும் சொல்லவே மாட்டேன். சொல்லு, சொல்றங்க, கோச்சிக்காதீங்க.
4: சொல்லு. கால் பண்ணுங்க 2271760 2271770. வெளியூர் நேயர் 0413 சேர்த்து டயல் பண்ணுங்க. சொல்றதுக்குள்ள ஒரு காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. யாரு, எங்க இருந்து கால் பண்ணிருக்காங்க?
6: வணக்கம்.
7: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
6: செஞ்சி கலைவாணி மேடமா? மேம் வந்து நல்லா இருக்காங்க மேடம். நான் கொஞ்சம் கருப்பா கம்முன்னு
4: கேட்டீங்களா
6: மேடம்?
4: என்ன கட் பேச போறீங்க சொல்லுங்க பாப்போம்.
7: சார், இப்படி அலைஞ்சு திரிஞ்சு லைன புடிச்சு டயலாக் பேசுறது

0: சூப்பர்.
1: அடுத்து அடுத்து அடுத்து வாங்க வாங்க அந்த ஃபார்முக்கே வாங்கஜி வாங்கஜி அடுத்த கட்டுக்கு வாங்கஜி.
0: காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி ஆகியும் ஓட
1: நிக்கலையாடா. காலையில இருந்து இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
0: இல்லைங்க மேம், இந்த டைலாக் இப்பதான் போட்டிருக்கீங்க, இனிமேல் தான் மேம் அந்த மாதிரி பண்ணணும்.
1: This is amazing, amazing.
2: Super, super, madam. Call பண்ணி வேற லெவல்ல நடி உங்களை நடிப்பு திறமை வெளிப்படுத்தினீங்க. அது இல்லாம ஸ்பான்டனியஸா பதிலும் கொடுத்தீங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி மேடம்.
1: சோ மேக்ஸ் அவர்களே, அடுத்த காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. யாரு, எங்கிருந்து?
2: வணக்கம். நல்லா பாளையம், நானே சொல்லிடுறேன்.
1: கலையரசு சார், எப்படி இருக்கீங்க?
2: தொழில்நுட்ப உதவியாளர்கள்.
1: ஓஹோ, மிக மிக மிக நலம், மிக நலம்.
2: அந்த மாதிரி வராரு.
1: ஓகே சார், கட் கேட்டிங்களா?
3: பாரவர் சவுண்ட் இன்ஜினியர்.
2: ஐயா, நாங்கள் போட்ட நகைச்சுவை இதை கட்டை கேட்டீர்களா? வானொலி மூலமாக வைகை புயல தொட்டு மதுரை வரைக்கும் போறீங்களா? சரி, ஓகே. உங்களுக்காக கட் கேமரா ரோலிங் சொல்றாங்க நம்ம ஆர்ஜே சாண்டி.
1: கட் கேமரா ரோலிங்.
3: ஒரே ஒரு முறை மறுபடியும்
1: போடுங்க.
2: இது அதுல வச்ச பெரிய ட்விஸ்ட்.
4: பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்து.
1: சார் கேட்டீங்களா? எங்க பேசிட்டு பாப்போம்.
3: பாவிகளா, காலையில 6 மணில இருந்து சாதிர 6 மணி வந்து ஓடுற ஓடுற ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என் ஓட்ட நிக்கவே இல்ல. இது எங்கடா போய் முடியறது?
1: செவல தாவுடா தாவு.
3: ஏ செவல தாவுடா தாவு. நான் எங்க தாவுறது? இன்னமதான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன்.
2: நானே தவழ்ந்துதான். நல்லா பாளையத்துல. சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். கலையரசு சார் வேற லெவல் பண்ணிட்டீங்க. வைகை புயலே தாண்டி போயிட்டீங்க.
3: அப்புறம் இன்னொரு சொல்லி முடிச்சுறேன்.
2: சொல்லுங்க.
3: இந்த நகைச்சுவையில வைகை புயலும் விவேக்கும் ரொம்ப அற்புதமா பண்ணுவாங்க.
1: சாம்பார் காமெடி.
2: ஓ ஓகே,
3: நன்றி
1: நன்றி நன்றி சார், நன்றி நன்றி.
2: சாம்பார் காமெடின்னு சொன்னீங்க, சாம்பார் போடவே இல்ல. இவர் வேற காமெடியை பேசி சாம்பார் சொல்லிட்டு போயிட்டாரு. நேர்களே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க சாம்பார் காமெடின்னு சொல்லிட்டு நீங்க வைகை புயல் காமெடியா பண்ணலாம், ஒன்னும் தப்பு இல்ல. கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770.
1: இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம கூட ஒருத்தர் நேரில் இணைஞ்சிருக்காங்க. யாரு, எங்கிருந்து?
5: ஹலோ, வணக்கம். நான் ஜான்சி ராணி, கெனடி நகர்ல இருந்து பேசுறேன்.
1: ஜான்சி மேம், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும்.
2: இல்ல, ஏதோ கொஞ்சம்னு சொல்ல வந்தீங்க.
5: கொஞ்சம் டைமிங் மிஸ் பண்ணிட்டேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது.
1: அப்படியா?
2: ஆர்ஜே சாண்டி ஆங்கரிங் பண்ண உட்காந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தவிர்க்கவே முடியாது மேடம்.
1: சார் குளிருது சார், கொஞ்சம் கம்முன்னு இருங்க சார். நீங்க வேற ஜரங்கரம் வந்துட போது.
2: கட் கேட்டீங்களா மேடம்?
4: சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்து.
6: குழம்பு வைக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் குழம்பி இருக்கிறேன், அதை கொஞ்சம் கிளியர் பண்ணு. சாம்பார் தானே? எல்லா பருப்பும் இவ்வளவு எடுத்து போட்டு நல்லா வேக வச்சு ஒரு கிண்டு கிண்டி விடு, வித்தியாசமா இருக்கும்ல. அருமையான ஐடியாடா. இதை தவிர பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி எல்லாம்
4: போடுங்க.
1: எங்க இப்ப நீங்க கட்ட எங்களுக்காக பேச போறீங்க? பேசுங்க. ரெடி, கட் கேமரா ரோலிங்.

0: உழைச்சி தெரிஞ்சு நாளெல்லாம் அலைஞ்சி தெரிஞ்சு உழைச்சி ஓடுறது எதுக்கு? இதுக்கு தானே.
1: எதுக்கு மேடம்?
0: இன்ஃபர்மேஷன், சாப்பாடு, வயிறு, வயிறுக்கு தான்.
1: இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அதை விட்டீங்க பாருங்க.
0: அதான் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.
1: சூப்பர்.
2: வாங்க தாவுங்க தாவுங்க.
0: ஆ சரி, அடுத்து டைலாக். காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு, எங்க முடியாது. நான் பாட்டு ஓடிட்டே இருக்கிறேன், இதுக்கு ஒரு எண்டே கிடையாத. எங்க தவறு? நானே தவழ்ந்துட்டு கிடக்குறேன்.
2: உங்க கட்டுல என்னையும் சேர்த்துக்கிட்டீங்க பாத்தீங்களா?
1: அதுதான் அவங்க.
2: அடுத்து அடுத்து சாம்பார் சாம்பார். வெள்ளிக்கிழமை ஆச்சே, சாம்பாருக்கு வாங்க.
0: சாம்பார் வைக்கலான்னு இது தவிர முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் இருக்கு, அதையும்
2: போடு.
0: அருமையா இருக்கும்ல?
2: சூப்பர் மேம். இதே மாதிரி நீங்க சாம்பார் வச்சிருக்கீங்களா?
0: சாம்பார் பானை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு வச்சிருந்தேன்.
1: இதுக்கு அப்புறம் தாள், இதுக்கு அப்புறம் நீங்க கடுகு தாளிச்சு ஊத்த கூடாது. சாம்பார் வச்சிட்டு இதுக்கு அப்புறம் முந்திரி பயிரும் பிஸ்தா பயிரும் தாளிச்சு அதுல ஊத்தணும், சரியா?
0: எதுக்கு?
1: வடிவேலே சொல்லிட்டாரு, ஊத்துங்க மேடம்.
0: அதெல்லாம் வேண்டாம், அதை அந்த செய்முறையோட வைப்போம். நாமளே ஒரு குழம்பு ரெசிபி, அதுக்கு பேரை வச்சிட்டு இருக்கோம். நீங்க வந்து என்ன வேற இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க?
1: வேற மாதிரி
2: அவங்க சாம்பார் வச்சுன்னு
1: சொல்ல,
2: அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் மேம். அது மாதிரி நீங்க வித்தியாசமா வச்ச பேர் என்ன சொல்லுங்க பாப்போம்.
0: அதான் சாம்பார் வச்சிருவேன். மேலாப்புல எடுத்தா அது ரசம், அடியில கலரி விட்டு எடுத்தா அது சாம்பார்.
1: அவங்க கொஞ்சம் கீழே போனாக்கா அது குருமா.
2: நீங்களும்
1: இந்த மாதிரி ஊடால யாரோ உட்காந்துட்டு வரவங்க எல்லாரையும் தடுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரம் கரெக்டா 4:55, 19 ஆகிக்கிட்டு இருக்கு. நேர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இன்னும் 5 நிமிடங்கள்ல நம்மளோட கட் கேமரா ஷோ ரோலிங் ஷோ நிறைவு பெற போகுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆர்ஜே சாண்டி அவர்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்களோட க்ளோசிங் செரமனியை கொடுக்கறதுக்காக. என்ன சாண்டி,
2: என்ன தப்புன்னு இப்படி சொல்லிவிட்டியா?
1: நீங்க நினைச்சாலும் 5 மணிக்கு மேல உங்களால கட் கேமரா ரோலிங் பண்ண முடியாது இல்ல?
2: கரெக்ட் தான். சோ கிட்டத்தட்ட நம்ம வந்து கட் கேமரா ரோலிங்கோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ இவ்வளவு நேரம் எப்படி டக்குன்னு போச்சு அப்படின்னு என்னாலையும் யோசிக்க முடியல.
1: இப்பதான் கயிறு கட்டி தான் அனுப்பணும்.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:50 நொடிகளாயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாட்டு. தினம் தினம் ஒரு ஆர்ஜே ஒரு பீச்ல போயிட்டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருந்து நமக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கொண்டு போக போறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஆர்ஜே.
2: சேலம். இப்போ நீங்க அங்க செட்டில் ஆனது சேலமா இல்ல உங்க நேட்டிவே சேலமா? எங்க பாண்டிச்சேரிக்கு எத்தனை தடவை வரீங்க?
3: செகண்ட் டைம் வரேன்.
2: நீங்க செகண்ட் பாண்டிச்சேரி?
3: சூப்பரா இருக்கா. இந்த பீச்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தா என்ன சொல்வீங்க?
2: ஈஸியா இருக்கு. ஓகே ஓகே. இப்ப வந்து எவ்வளவு பிளேஸ் இருக்கும்போது பாண்டிச்சேரி எதுக்கு மேம் சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க ட்ரிப்புக்கு?
3: ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்குலாம்.
2: குழந்தைங்களோட சைஸா பாண்டிச்சேரி?
3: உங்க பேர் என்ன?
2: எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
2: செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே. உங்களுக்கு மம்மி டாடி ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்குமா?
3: பாட்டியை பிடிக்குமா?
2: பாட்டி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பாட்டி கிட்ட எனக்கு இந்த விஷயம் எல்லாம் பிடிக்கும்னா எந்த விஷயம் பிடிக்கும் உங்களுக்கு?
3: பாட்டி தருவாங்க.
2: பாட்டி தருவாங்க.

0: வாங்கலாம், என்னென்ன வாங்கி தருவாங்க? எது கேட்டாலுமே வாங்கி கொடுத்துருவாங்களா? எனக்கு வாங்கி தருவாங்களா பாட்டி கிட்ட கேட்டா? சரி, வாங்கி தருவீங்களா பாட்டி கிட்ட? குட் பாய். உங்க பேர் ரொம்ப நேரம் குடியும் சொல்லுங்களுக்கு எவ்வளவு அழகா குட்டி பிள்ளை வந்து குடியும் சொல்லுது பாருங்க. உங்க பேர் என்னப்பா?
1: கோயிலுக்கு போகணும், கொஞ்சம் வேலையா இருக்கு, ஆனால் நாளைக்கு
0: விளையாடுவீங்களா? என்னெல்லாம் பாண்டிச்சேரிக்கு வந்து பாக்கணும் அப்படின்னு
1: சொல்லிட்டு கோயில் கொஞ்சம் வெளில போற இடம்
0: என்னவா இருக்கு? உங்க பேர் சொல்லுங்க.
2: என்ன போட்டு நம்ம நல்ல டேஸ்ட்டுக்காக குடிப்போம்? உப்பு.

0: சூப்பர், நீங்க வின் பண்ணிட்டீங்க. மம்மி கிட்ட போலாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்க மம்மியை முடிச்சுட்டு உங்ககிட்ட மேம். இல்ல இல்ல, நீங்க தான் முக்கியமான பெரியவங்க. உங்களுக்கும் அதே 10 கோடி கிடைக்குது லாட்டரியில. ஏதோ லாட்டரி வாங்குறீங்க, 10 கோடி கிடைச்சிருச்சு. அதை வச்சு என்ன பண்ணுவீங்க?
1: குழந்தைங்களுக்கு என்னவோ கொடுத்துட்டு என்ன சேர்ந்தவங்க, எத்தனை பேர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கஷ்டப்படுறவங்க யாருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருவோம்.
0: உங்க வீட்லயே அதிகமா செல்ஃபி எடுக்கிறவங்க யாரு? உங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறது
1: எனக்கு.
0: ஆனா யார் உங்க வீட்டுல அதிகமா
1: எடுப்பாங்க? கஷ்டத்துல எடுக்கிறது இல்ல,
0: ஒரு முக்கியமான க்வெஸ்சன். அதான் உங்க குழந்தைங்க எத்தனை பேர்? ரெண்டு பேருக்கும் நீங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன? உடனே அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா? 20
2: சுப்பிரமணியனேவா பச்சை மயில்.

கொச்சை மொழியானும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன். கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி

0: தாய் உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம். நீ அலையாய் மனம் தந்தாய் உனக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம்.
1: ரொம்ப மெய் சிலுக்கு போயிடுச்சு. செம்ம அழகா பாடிருந்தீங்க. ஒரு சைட் பாத்தீங்கன்னா சினிமா சாங் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பாடினாங்க, ஒரு பக்கம் அலைக்கடலுக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்மீக பாடல். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபேமிலி கூட, எனக்கு ஃபன் பண்ணுது. சோ நேர் தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோட விளையாடும்.
2: நேர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது. பாடலை தொடர்ந்து அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி. மறுபடியும் நம்ம ஆர்ஜே சோனியாவை பீச்ல போய் மீட் பண்ணுவோம்.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: நேரம் 5:20 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க நிலையத்தில இருந்து ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய நான் உங்களுக்கு நிறைய ஆபரேஷன்ஸ் எல்லாம் இங்கிருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா பீச்ல இருந்து உங்களுக்காக ரொம்ப சூப்பர் சூப்பரான விஷயத்தெல்லாம் ஆர்ஜே சோனியா அவர்கள் ரொம்ப சூப்பரா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆர்ஜே சோனியா கிட்ட போகலாம். யாரு யாரு கூட நம்ம கிட்ட பேச போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம்.
1: அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஃபன் பண்ணி ஒரு ஃபேமிலி கிட்ட பேசிட்டு இருந்தோம். இப்ப எனக்கு வந்து 40 வயசு ஆகுதுங்க. ஆனா இப்ப நான் ஒரு கேங் கூட பேச போறேன். என்னோட வயசு அப்படியே 16 மாறப்போகுது. அந்த அளவுக்கு ஒரு யங்ஸ்டர் கேங் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நம்ம பேச. ஹாய், உங்க பேருமா?
2: பிரியதர்ஷி.
1: பிரியதர்ஷி என்ன படிக்கிறீங்க?
2: பிஎஸ்சி ஜுவாலஜி.
1: பிஎஸ்சி ஜுவாலஜி எந்த இயர்?
2: இயர்.
1: ஓகே இயர். உங்க பேரு?
2: சீலா.
1: சீலா நீங்க?
2: அதேதான், பிஎஸ்சி ஜுவாலஜி செகண்ட் இயர்.
1: அக்ஷயா, பிஎஸ்சி ஜுவாலஜி செகண்ட் இயர். உங்க பேரு?
2: ரம்யா.
1: அமைதியான பொண்ணு அவங்க கேங் பேர் ரம்யா.
2: அதுதான்
1: பாண்டிச்சேரி கூட பக்கம். நானு
2: விராமட்டினம்.
1: ஆனா கொஞ்சம் ஃபார் தான் இல்ல எல்லாரும் பாண்டிச்சேரியோட. எத்தனை வருஷமா இங்க இந்த பாண்டிச்சேரி கூட உங்களுக்கு கையா
2: இருக்கு?
1: இங்கதான் இருக்கீங்க. நீங்க பீச்சுக்கு வந்திருக்கீங்க? பேரண்ட்ஸ் கூட எல்லாம்
2: வருவோம்.
1: உங்க 4 க்ளோஸ் ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இருந்தே இல்ல இப்பதானா? காலேஜ் தான். உங்களுக்கு ஸ்கூல் லைஃபும் இதுவும் எப்படி இருக்கு? காலேஜ் லைஃபும்
2: ஜாலியா இருக்கு, ஸ்கூல் லைஃபும் மிஸ் பண்றோம்.
1: மிஸ் பண்றீங்க.

0: அப்ப அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. அதேதான்
1: என்ன பண்ணணும்னு இருக்கீங்க காலேஜ் முடிச்சுட்டு?
2: ஐடியாவே இல்ல,
1: ஐடியாவே இல்ல.
2: டிகிரி வாங்கிட்டுதான் நெக்ஸ்ட்.
1: நீங்க
0: அதேதான்
1: எந்த ஐடியாவும் இல்ல படிக்கிறீங்க, டிகிரி வாங்கிட்டு தான். நீங்கடா என்ன
0: தெரியல போல. ஏன்னா
1: ஒரு காமெடி

0: ஓகே, ஒரு சின்ன தடங்கள் ஆயிடுச்சு இங்க, சோ திரும்ப திரும்ப தொடர்ந்து நம்ம பேசலாம். உங்களுக்கு ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் கே போலாம். இவங்க தான் போல்டு லேடி. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகேவா, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்?
1: ஹீரோயின் வந்து சமந்தா.
0: சமந்தா
1: விஜய்.
0: காமெடி நடிகர் வடிவேல். ஒரே ஒரு படம் மட்டும் பாக்கணும், என்ன படம் பாக்குங்க? எந்த நேரமும்
1: குஷி.
0: ரொம்ப குடிச்ச ஒரு லவ் ஃபிலிம்?
1: கீதா கோவிந்தன்.
0: கீதா கோவிந்தன் சூப்பர். அது தெலுங்கு படமா? ஆக்ஷன் படம் இது உங்களுக்கு ரொம்ப
1: புரியாது?
0: புரியாது. ஆக்ஷன் தியேட்டர்ல படம் பார்க்க பிடிக்குமா இல்ல
1: வீட்டுல?
0: படம் போயிருக்கீங்களா?
1: பார்த்துல போகணும்னு
0: ஆசை. பட்சம் படம் பார்க்க ஒரு நடிகரை நேர்ல சந்திக்க வாய்ப்பு கிடைக்குது. வேற டைலாக்கே இல்ல. உங்களோட ஒரு செரியில இருந்து ஒரு ரிங்டோனா ஒரு படத்தோட பாடல் வைக்கலாம். என்ன பாட்டு வைக்கீங்க?
1: லவ் சாங் தான் வைப்பேன்.
0: என்ன பாடல் பர்டிகுலரா பாட்டு?
1: என்தாரா.
0: என்தாரா நீங்க மீண்டும் மீண்டும் பாட்டு அழுத ஒரு படம். ஒரு லவ் ஃபிலிம் படம்
1: சீதாராமம்.
0: சீதாராம் நீங்களா சொன்னீங்க? போயிட்டு கோவிந்தம் சம்திங் சொன்னீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு பிஜிஎம் பிடிச்ச பிஜிஎம் ஓகே. உங்களுக்கு மிகவும் பிடிச்ச திரைப்பட வசனம்? அடிக்கடி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன்
1: அந்த இடம் இந்த இடம் ஆள் ஏரியாலையோ ஐயா கிள்ளிதான்.
0: அதே கொஞ்சம் எங்க நேர்வுக்காக அதே மாதிரியே பேசி காட்டுங்க. அந்த ஏரியா
1: இந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆள் ஏரியாலையும் ஐயா கிள்ளிடா.
0: காஃபியா டீயா? இருக்கு. பிடிக்குமா பிடிக்குமா?
1: ஈவினிங் தான்.
0: மார்னிங் பாத்திருக்கீங்களா யாராவது இந்த பிரம்மன் நிகழ்த்தம்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல? பிரியாணியா தயிர் சாதம்?
1: பிரியாணி.
0: அப்பா மழையா வெயிலா?
1: மழை.
0: ஓகே, இப்ப இவங்க கிட்ட வரலாம். உங்களுக்கு எல்லாமே இமேஜினேஷன் க்வெஸ்சன் தான். இப்ப உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அந்த மேஜிக் ஸ்டிக்க வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க?
1: எல்லாத்தையும் ஸ்டாச்சுவா மாட்டோம்.
0: என்ன பண்ணுவீங்க மோஸ்ட்லி?
1: சும்மாவே இருப்பேன். எதுவுமே யோசிக்காம அமைதியா சும்மாவே இருக்கு.
0: சும்மாவே
1: அதிக பெருசா இருப்பேன்.
0: ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அப்புறம் உங்ககிட்ட அடுத்த கொஸ்டின். இப்ப உங்களுக்கு ஒன் க்ரோர் கிடைக்குது. அந்த ஒன் க்ரோரை வச்சு என்ன பண்ணுவீங்க?
1: ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுப்பேன்.
0: அது இது

0: நிறைய இருந்தது கொடுத்துட்டு என்ன ஒரு கோடிங்க 100 லட்சம் அதை வச்சு என்ன பண்ணுவீங்க?
1: சரியா போவனாலும்
0: சரியாவா
1: சரியா போவா ஏழை மக்கள் பண்ண ஏழை மக்களுக்கு பண்ண போறீங்களா?
0: ஓகே, உங்க மம்மி உங்களை பத்தி அடிக்கடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் போறது இல்ல வீட்டுக்கு போவீங்களா?
1: அப்புறம்
2: அவங்களுக்கு
3: வந்து எப்படின்னா எங்க வீட்டுல வண்டி ஓட்டுறாள் மட்டும்தானா, அதனால அவங்களுக்கு ஆம்பளை பையன் அப்படின்வாங்க.
0: வண்டி ஓட்ட தெரியாதா?
2: தெரியும்.
0: ஒரு பையன் மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
2: பிரியதர்ஷி.
0: ஓகே பிரியதர்ஷி, இப்ப உங்க எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன். இப்ப 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா? இதுல யார் அதிகமா போய் சொல்லுவான்? ரெண்டு பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த ஃப்ரெண்ட் கேங்ல போய் சொல்ற அதிகபட்சம் போய்
2: சொல்றீங்க?
0: ஒரு ரெப் இருப்பாங்க, ஒரு லீடர் இருப்பாங்க.
2: சரி,
0: இந்த மாதிரி ஒரு மோகினின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பேச வேணா, அவங்கள விட்டுலாம். நீங்க உங்க கிளாஸ்ல கடந்து வந்திருப்பீங்களா? இத்தனை வருஷம் பள்ளி படிப்புல ஒரு நல்ல லீடர் இருந்திருப்பாங்க, ஒரு டீச்சர் மாதிரியே உங்களை வந்து கைட் பண்ணி உங்க மேல அன்பா இருந்திருப்பாங்க. அது யாரு?
2: மோனிஷா.
0: மறக்க முடியல. அப்ப மோனிஷாவ உங்களால. ஓகே, இப்ப இவங்களுக்கு என்ன க்வெஸ்சன் கேட்க போறேன்னா, ஏன் கைப்படுறீங்க? வெளியில வாங்க, பயப்பட கூடாது. ஒரு ஆர்ஜே சோனியா வச்சிருக்கீங்க பைக்கில்லாமா? அதை பேசலாங்க பாருங்க உங்க ஃப்ரெண்டு. ஆனா பாருங்க, ஜூ முடிக்கும் போது நீங்க தான் டாப்பரா இருக்க போறீங்க. உங்ககிட்ட கேட்க போற க்வெஸ்சன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா ஆன்சர் பண்ண கூடாது. என்னப்பா உண்மையுமே தெரியலையா? அட பாவமே, இந்தியாவே தலைநகரம். சூரியன் எந்த பக்கம் உதிக்கும்?
2: மேற்கு.
0: கடல்ல என்னெல்லாம் இருக்கும்? நாய் இருக்கும். சூப்பர், ரம்யா தான். ரம்யாவா பேரு? இந்த
2: மாதிரி
0: என்ன எனக்கே உங்ககிட்ட என்ன சூசியன் கேட்கணும்னே தோணலையே. சரி, ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள்?
2: ஒன்பது.
0: என்ன போட்டு குடிப்பீங்க?
2: பயங்கர யாரு

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.

0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
1: நேரம் 5:38. நான்கு நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 அலையோடு விளையாடு கேட்டுட்டு இருக்கீங்க. நிலையத்திலிருந்து ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய நானும் பீச்ல இருந்து ஆர்ஜே சோனியா அவர்களும் ரொம்ப சூப்பரா நிகழ்ச்சி களை கட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய கேம்ஸ் கூட பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்ஜே சோனியா யாருகிட்ட பேச போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: காதல் வந்தும் சொல்லாமல்
3: நிலா நிலாவில் ரெண்டு பாட்டு
2: பாத்தீங்க,
3: வாய்ப்பு நிலா என்ன அதே பாட்டே பாடு, என்ன ஏமாற்றுங்க, ஒண்ணுதான் பாண்டி
2: இன்னொன்னு
3: ஆசை
2: உங்களுக்கான
3: ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த கடல் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு ஞாபகம் என்ன பாட்டு ஞாபகம் இப்ப இருக்க இந்த பீச் சிச்சுவேஷனுக்கு பக்கத்துல இருந்து ஒரு பாட்டு? இல்ல இல்ல, நீங்க என்ன சேர்ந்து ஒரு ஜாலியா வைப் பண்ற மாதிரி ஒரு பீச்ல இறங்கி ஆட விடுறாங்கன்னா இந்த பாட்டு பாடுவானா? இந்த பாட்டு
2: பாட்டு போடலாம் ஆடுவோம்.
3: ஆடுவீங்க? வெரி தான், வெரி குட் சாங். குத்து சாங். ஓகே ஓகே ஓகே. நேர்களே, சூப்பரா அந்த கேர்ள்ஸ் வந்து கலக்குனாங்க. ஒருத்தவங்க ரொம்ப இன்ஸ்பயர்டா, நம்ம பேரு என்னமா, ரம்யா, அவங்களே நம்ம வந்து வெளியில பேச வச்சுட்டோம். சோ தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: FM 90.2 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க.

0: நிகழ்ச்சியில் ஆர்ஜே சோனியா பீச்ல இருந்து வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓவர் டு ஆர்ஜே சோனியா.
1: Yes, welcome back to the show. அலையோடு விளையாடு from Rainbow Sarbana Vaiga Beach. சூப்பரான ஃபன் கேம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பேச போறது வெளியூர்ல, அதுவும் திருவண்ணாமலையில இருந்து நம்ம பாண்டிச்சேரியோட அழக ரசிக்கிறதுக்காக வந்திருக்க ஒரு ஃபேமிலி கூட தான் பேச போறேன். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம். மணிகண்டன் மேடம்.
1: மணிகண்டன் சார், ஆஃப்லைன்லயே சூப்பரா பேசுனீங்க, இப்ப ஆன்லைன்லயே நல்லா பேசி கலக்க போறீங்க. என்ன பண்றீங்க?
2: நான் இப்போ ஒர்க் பண்றதுங்களா மேடம்? விவசாயம் பாத்துட்டு இருக்கேன் மேடம்.
1: விவசாயம் சூப்பர் சார். அதுல என்னெல்லாம் பண்றீங்க சார் விவசாயம்?
2: விவசாயத்தை மல்லி செடி, இந்த மாதிரி மிளகாய் செடி, அப்புறம் கனகாம்பரம், இந்த மாதிரி பூச்செடிகள், அப்புறம் காய்கறிகள், இந்த மாதிரி விவசாயம் பாத்துட்டு இருக்கேன் மேடம்.
1: நினைக்கிறேன்.
2: எங்க ஊர் பேசல சிவன் சிவபெருமான் கோயில், அண்ணாமலையாறு, தீப தீப பெருநா தீப திருநாளு, வேற என்ன ஸ்பெஷல் சொல்றதுன்னு?
1: எங்க பாண்டிச்சேரி வச்சு சொல்லுங்க, எதுக்காக எங்க பாண்டிச்சேரி சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க? அதே என்னதான்
2: வரீங்க? ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் வரும், அதுக்கு மாதிரி சிங்கிளா வருவேன் நானு. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பீச்சை பார்க்கணும், நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை.
1: சிங்கிளாக வந்தது பிடிச்சதா? உங்க இந்த மாதிரி ஃபேமிலி கூட வந்துருக்குது பிடிக்கும்?
2: ஃபேமிலியோட வரும்போது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சிங்கிளாக வந்தால் நமக்கு பீச் பார்க்க வரணும்னு ஆசை இருக்காது. தனிப்பட்ட என்ஜாய்மெண்ட்
1: வந்துருக்கீங்க நம்ம பாண்டிச்சேரி?
2: பாண்டிச்சேரி ஒரு 4 times 5 times கணக்கு இல்லைங்க மேடம்.
1: லாட்டா சுற்றி பார்த்தீங்களா சார் எங்கள் பாண்டிச்சேரியில்?
2: பாண்டிச்சேரி எதுவும் போல மேடம், இனி வரைக்கும் எதுவும் போல.
1: கோவில் இருக்கு, அதெல்லாம் சுத்தி
2: பாருங்க. சரிங்க மேடம்.
1: இப்போ உங்களுக்கு எல்லாமே அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். உங்க பேரு? அம்மா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வில்லேஜ் பீப்புள், ரொம்ப இன்னசென்டா இருக்காங்க. அவங்க கிட்டதான் பேச போறோம். உங்க பேருமா? நான் விசாலம். விசாலம் பேர் நல்லா இருக்கு. விசாலம் அந்த பேருக்கான அர்த்தம் தெரியுமா என்னன்னு
2: சொல்லுங்க.
1: என்ன உங்களுக்கு கேக்குறேன், விசாலமான மனதுடையவர்கள், எல்லாருக்குமே எல்லாமே குடுக்கறது அந்த மாதிரி வந்து வந்திருக்கீங்க. இந்த மாதிரி எஃப்எம் ல பேசிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பேசவே இல்லைதான், ஃபர்ஸ்ட் டைம். அதனால கொஞ்சம் பயமா இருக்கா? சினிமா எல்லாம் பாத்தது உண்டா? தியேட்டருக்குலாம்
3: பேசுறீங்க? ரொம்ப படம் பிடிச்சோம் எனக்கு.
1: பிரசாந்த் படம் எல்லாம் பிடிக்கும். சூப்பர் சூப்பர். அம்மா வந்து நேர்ல நான் பாக்குறதுல எனக்கு ரொம்ப இன்னசென்டா உங்களோட ஸ்மைல், அவங்க பயப்படுறது, இருந்தாலும் ரொம்ப போல்டா நம்ம எஃப்எம் நேர்களுக்காக பேசிட்டு இருக்காங்க. பிரசாந்த் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? தியேட்டர்ல எல்லாம் போய் படம் எல்லாம் பாத்துருக்கீங்க? சரி, உங்ககிட்ட வரலாம், சார் கிட்ட கேட்கலாம். இப்ப உங்களுக்கு எல்லாமே வந்து கற்பனிக் கொஸ்டின் தான், கற்பனையா கேட்க போறேன். அதுக்கு நீங்க சொன்னாவே பதில் சொல்லலாம், ரொம்ப உண்மையா சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்ப இந்த பீச்சுக்கு வரீங்க, உங்க பேக்ல யாரோ ஒரு 1 crore rupees கொண்டு வந்து வச்சிடுறாங்க, அதை வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க?
2: என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கை கொஞ்சம் ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு ஆசைப்படுவேன். பிசினஸ் பண்ணலாம் ஆசைப்படுவேன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் வேணா தர முடியுமா? நம்ம ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது நம்ம இந்த இருக்கிற பணத்தை வச்சு என்ன செய்ய முதல்ல செய்ய முடியுமா? அவங்களே செஞ்சு செஞ்சு இருக்கிற பணத்தை வச்சு கவர்மெண்ட் ஒப்படைக்கத்தான் முதல்ல
1: பார்ப்பேன். நம்ம பண்ணுதான், கவர்மெண்ட்டுக்கு தான் ஒப்படைக்கணும். நம்ம வந்து இதை நம்ம பர்சனல் யூஸ்க்காக ஒரு இமேஜினேஷன் தான் கேட்கிறோம். உங்க கையில ஒரு மேஜிக் ஸ்டிக் கிடைக்குது. இந்த மேஜிக் ஸ்டிக்க வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த மந்திர கோலை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம்னா என்ன
2: பண்ணுவீங்க?
1: போய் மேஜிக் ஸ்டிக் இத சொல்லி சுத்தி பாப்பீங்க. ஓகே, ஒரு மிஷின் கிடைக்குது, அந்த மிஷின்ல ஏறி உட்காந்தா நீங்க உங்களோட கடந்த கால வாழ்க்கைக்கு போலாம். அப்படின்னா எந்த கடந்த கால வாழ்க்கைக்கான
2: குழந்தை
1: நினைவுகள்லாம்
2: என்னெல்லாம் இருக்கு? ஒரு விளையாட்டு பிரகாரமான ஒரு வாழ்க்கை மட்டும் எந்த ஒரு சந்தோஷம் எதிர்பார்க்கணும், விளையாட்டு மட்டுமே எதிர்பார்க்கற அந்த வாழ்க்கையை பண்ணணும்.
1: நம்ம அப்பா அம்மா வந்து நம்மள கேர் பண்ணிப்பாங்க. இப்ப நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை கேர் பண்ண வேண்டியதா இருக்கு. சூப்பரா சொல்லுங்க சார். இப்ப உங்களுக்கான ஒரு டக்குன்னு கேக்குற கொஸ்டின் மாத்தி மாத்தி பதில் சொல்லுவாங்க இங்க.
2: புதுச்சேரி.
1: எந்த திசையில் உதிக்கும்?

0: என்ன இருக்கும்
1: பீச்ல?
0: சரி, ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள்?
1: 5 நாட்கள்.
0: சூப்பர். காலையில எழுந்ததும் செய்யக்கூடிய முதல் வேலை? சாப்பிடுறப்போ அது கூட சேர்த்து தாகம் எடுத்தா என்ன பண்ணுவீங்க?
1: தாகம் எடுத்தா சாப்பிடுவேன் மேடம்.
0: சாப்பிடுங்க சார். சூப்பரா சொன்னீங்க சார், ரொம்ப நல்லா பேசுனீங்க. திருவண்ணாமலையில இருந்து வந்து எங்க நேயர்களுக்காக ஏதாவது பாட்டு பாட முடியுமா? ஏதாவது சாங் பாடுறீங்களா எங்க நேயர்களுக்காக? மலர், மலர்ல ஒரு ரெண்டு பாடம் சொல்லுங்க எங்க நேயர்களுக்காக.
1: மலரி மாமா அவ்வளவு வைக்கா மேடம்.
0: சூப்பர், தேங்க்யூ, தேங்க் யூ சோ மச் சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மணிகண்டன் வந்து விவசாயம் சூப்பரா விளையாடுனாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப தயங்கினாங்க, அதுக்கப்புறம் நல்ல ஜோவி எல்லாம் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய நேர்கள் கூட சேர்ந்து நம்ம ஃபன் பண்ண போறோம். எஃப்எம் ரைம்பு புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடும்.

0: நேரம் 5:58, 38 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 அலையோட விளையாடு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே சோனியா பீச்ல இருந்து வேற மாதிரி சர்வ வடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யாருக்கிட்ட என்ன பேச போறாங்கன்னு சோனியா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: பாண்டிச்சேரி பழசை விட இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கு.
2: உங்ககிட்ட பேசலாமா? உங்க பேரு
3: மேம்
2: பைக் சொல்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க? பாண்டிச்சேரி கடலூரும் பாண்டிச்சேரி கிட்ட கிட்டதா? இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரிக்கு சில்ட்ரன் சைல்ட்ஹுட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
1: இன்னைக்குதான்
2: பாண்டிச்சேரி பிடிச்சிருக்கா? இந்த விஷயம் இங்க பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பத்தம் ஊர்றேன்னு சொன்னாங்க, முடிஞ்சிருச்சு. அதனால உங்களுக்கு அப்படி தோணுது போல. உங்க பேருமா? நீங்க பாண்டிச்சேரி தானே?
4: பாண்டிச்சேரி இல்ல, கடலூர்.
2: உங்களுக்கு பாண்டிச்சேரி எந்த அளவுக்கு, பாண்டிச்சேரியில வேற எந்த இடம் தான் உங்களுக்கு பிடிக்கும்?
4: எனக்கு கொஞ்சம் பீச்சிங் எல்லாம் கொஞ்சம் பிடிக்கும்.
2: அதை தவிர்த்து
4: அடுத்த வேற எதுவும் கோட்டத்துல எங்க தங்கச்சி இருந்துச்சு,
2: அந்த வீடுதான் பிடிக்கும். அது
4: தமிழ்நாடு இல்ல.
2: உங்க பேரு சார்?
1: என் பேரு சார். என் பேரு.
2: நீங்க என்ன பண்றீங்க?
1: நான் ஹோட்டல் வச்சிருக்கேன்.
2: உங்க ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷலான ஃபுட்னா என்னன்னு சொல்லுவீங்க?
1: அங்க பிரியாணி, பிரியாணி செய்வோம். பிரியாணி ஸ்பெஷல், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்
2: நைட்ல.
1: ஆமா,
2: ஒரு
1: நெஞ்சில பேரு குத்தி வச்சுன்ற சாங். நாங்க ஸ்கூல் படிக்குள்ள அது ட்ரெண்டிங்ல இருக்கும். நாங்க
2: உங்களுக்கு எந்த மாதிரி சாங் ஏதாவது இருக்கா? உங்க ஹஸ்பண்ட் நினைச்ச உடனே தோன்ற சாங்
3: ஒரு
2: முறை திரண்டேன் அந்த சாங்கா?
3: அந்த சாங்.
2: சரி சார், வீட்டுல இப்ப ஹோட்டல்ல உங்க ஃபுட்டாதான் இருக்கும் இல்ல மாஸ்டர் வச்சிருப்பீங்க? வீட்டுல சமையல் எல்லாம் யாரு? உங்க வைஃபா இல்ல நீங்களா?
1: மாமியார்கிட்ட
2: உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இவங்க வந்து உங்களோட அண்ணன்,

0: கிட்ட பிடிச்ச விஷயம் தானே?
1: எங்க மாமியார்ட்ட பிடிச்ச விஷயம் நாங்க ரெண்டு சொல்லணும். உண்மைதான், என் நானும் என் ஹஸ்பண்டுக்கு அந்த போட்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்ச நேரம் பேசாம இருந்தாலும் ஏன் பேசாம இருக்கீங்க, எனக்கு நீங்க ரெண்டு சந்தோஷமா இருக்கதா ஆசை அப்படி சொல்லுவாங்க. அதுதான் அந்த விஷயம் எங்க மாமியார்ட்ட பிடிக்கும். நாங்க ஒரு நிமிஷம் பேசாம இருந்தா கூட அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க.
2: உங்க ரெண்டு பேரும் 10 இயர்ஸ் லவ்னு சொல்றீங்களே, உங்க லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை எல்லாம் பிறந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது கனவுகள் இருக்கா இதை நம்ம சாதிக்கணும் நம்ம லைஃப்ல? ரொம்ப வந்து நார்மலான விஷயமா சொன்னாலும் அது எவ்வளவு ஒரு உண்மையான விஷயம் இல்ல. ஹஸ்பண்ட் கூட சப்போர்ட்டா இருந்தாலே கண்டிப்பா வந்து அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். நேர்களே நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு போறப்போக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப உங்களுக்காக ஒரு ரேபிட் ஃபயர் கோச்சு டக்குன்னு ஆன்சர் பண்ண, என்ன ஒரு சாங் பாடணும், என்ன ஷோவும் முடிய போகுது. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ?
3: சூர்யா.
2: ஹீரோயின்?
3: ஜோதிகா.
2: காமெடி நடிகர்?
3: சந்தானம்.
2: ஒரே ஒரு படத்தை மட்டும் திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா என்ன படம்?
3: அயன் படம்.
2: அயன். ஒரு லவ் மூவி, உங்களுக்கு பிடிச்ச லவ் மூவி என்ன சார்? பத்து
3: இன்னொரு காதல்.
2: இன்னொரு
3: காதல்.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆக்ஷன் படம்?
3: சிங்கம்.
2: தியேட்டர்ல படம் பார்க்க பிடிக்குமா இல்ல டிவில?
3: தியேட்டர்ல வைஃப் கூட படம்
2: பாத்தீங்களா? சொல்லிருக்காங்க நம்ம நேர் கடலூர்ல இருந்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சார் எங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. இந்த லாஸ்ட் காலர் அப்படின்றதுனால நிறைய கேம் எல்லாம் விளையாட முடியலன்னு சொன்னா கூட ரொம்ப யங் கப்பலா இருந்தாலும் நிறைய வந்து ஒரு போற போக்குல தத்துவம் மாதிரி ரொம்ப லைஃப் லெசன் சூப்பரா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள். அண்ட் நேர்லயே இதோட அலையோட விளையாடு நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சோ.
4: ஆர்ஜே சோனியா பீச்ல இருந்து வேற லெவல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நிறைய ஃபன் ஃபில்டான கேம்ஸ் பிளஸ் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க ஃபேமிலிஸ் கூட சுட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மீண்டும் ஒரு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில ஆர்ஜே சோனியா வர மாதிரி நானும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய் ஃப்ரம் மை சைட் ஆர்ஜே மேக்ஸ்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. நேபாளம் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 538 உயர்ந்துள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என்று திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த 2 நாள் பயணத்தின் போது அவர் உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோவே சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்வது இது 4வது முறையாகும். அங்குள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச ஆய்வுகள் பள்ளியில் மத்திய ஆசிய ஆய்வுகள் துறையின் பேராசிரியரான திரு ராஜன் குமார் செய்தியாளரிடம் பேசுகையில், இந்த இரு தலைவர்களிடையே நிகழும் இந்த சந்திப்புகள் உஸ்பெகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள ஆழமான உறவுகளை எடுத்துக்காட்டுவதாக கூறினார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகாத்தும் வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி மற்றும் மக்கள் தொடர்பு துறைகளில் ஒத்துழைப்பை ஆய்வு செய்து எதிர்காலத்திற்கான செயல்திட்டங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். மேலும் விக்சித் பாரத் 2047 மற்றும் உஸ்பெகிஸ்தான் 2030 ஆகியவற்றின் பகிரப்பட்ட வளர்ச்சி தொலைநோக்கு பார்வைகளை முன்னெடுத்து செல்வது குறித்த கண்ணோட்டங்களையும் அவர்கள் கலந்து ஆலோசிக்க உள்ளனர். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் இணையற்ற தாக்கத்துடன் முன் எப்போதும் இல்லாத அளவிலான மாற்றத்தை இந்த ஜன்தன் யோஜனா திட்டம் வழங்கியுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: நாடு முழுவதும் நிதி மேலாண்மை மற்றும் மக்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றில் ஜன்தன் யோஜனா திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டத்தின் மூலம் அரசின் மானியங்கள், நலத்திட்ட உதவிகள் நேரடியாக மக்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றும், இதன் மூலம் மொத்த வைப்புத் தொகை 317,000 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2014 இதே நாளில் தொடங்கப்பட்டு உலகின் மிகப்பெரிய நிதி உள்ளடக்க முயற்சியாக அனைத்து இந்தியர்களுக்கும் வங்கி சேவைகளை எளிதாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் 78% கணக்குகள் கிராம

0: கிராமப்புறம் அல்லது பகுதி நகர்ப்புறங்களில் தொடங்கப்பட்டுள்ளன. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அடித்தளத்தை பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் உறுதி செய்துள்ளது என்றும், கோடிக்கணக்கான மக்களின் நிதி பாதுகாப்பை பிரதமரின் ஜன்தன் திட்டம் வகுத்து தந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
1: ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் இன்று புதுடெல்லியில் உள்ள பல்வேறு பள்ளிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மாணவர்களுடன் கொண்டாடினர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ரக்ஷாபந்தனின் முக்கியத்துவம் உடன்பிறப்புகளின் பந்தங்களை தாண்டிய பிணைப்பு என்றும், ரக்ஷாபந்தன் என்னும் புனித நூலை

0: வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அன்பு, நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் அழகான உறவை குறிப்பது ரக்ஷாபந்தன் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த பண்டிகை பாசம் மற்றும் நல்லிணக்க பிணைப்புகளை ஆழப்படுத்தி அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டுவர வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனிடையே பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ரக்ஷாபந்தனையொட்டி இன்று நடைபெற்ற விவசாயிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பங்கேற்றார். அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் நாட்டிற்காகவும் பஞ்சாப் மாநில வளர்ச்சிக்காகவும் நடைபெறும் சேவா பூஜைகளிலும் அவர் கலந்து கொண்டார். உலக சமஸ்கிருத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியாவின் அறிவாற்றலை கொண்டு செல்லும் பணியை சமஸ்கிருதம் காலம் கடந்து செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தத்துவம், நாகரிகம், கலாச்சார பாரம்பரிய அறிவாற்றல் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் சமஸ்கிருதம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள உலக சமஸ்கிருத தின வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் பாரம்பரிய சிந்தனையையும் ஆக்கத்திறனையும் அறிவாற்றலையும் சமஸ்கிருதம் மக்களுக்கு எடுத்துச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சமஸ்கிருத மொழியை அதிக அளவில் மக்கள் கற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 6 நாள் பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார். முன்னதாக டொரண்டோவில் கனடா நிதியமைச்சர் திரு பிரான்சுவா பிலிப்புடனான பேச்சுவார்த்தைக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நிதித்துறை சார்ந்த பிரச்சினைகளில் ஆழமான ஒத்துழைப்பு குறித்தும் இரு அமைச்சர்களும் விவாதித்தனர். இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க இந்தியா தயாராக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மேலும் 2030 ஆண்டிற்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 70 பில்லியன் கனடா டாலராக உயர்த்துவது என்றும் நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நேபாளம் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 538 உயர்ந்துள்ளது. எல்லையின் இருபுறமும் 1545 பேர் இன்னும் காணவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்புக் குழுக்கள் ஆற்றங்கரையிலும் தன்மைப்படுத்தப்பட்ட குடியிருப்புகளிலும் உயிர் பிழைத்தவர்களை தேடியும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட உடல்களை மீட்டு வருகின்றனர். இருப்பினும் போதே கோஷி நதி அமைப்பின் மூலத்திற்கு அருகில் புதிதாக உருவான தடுப்பு ஏரி குறித்தும் அதில் ஏற்படும் உடைப்பு மற்றொரு நீர்பெருக்கத்தை தூண்டி பேரழிவை மேலும் தீவிரமாக்கி மீட்புப் பணிகளுக்கு தடையாக அமையக்கூடும் என்றும் அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். நேபாள பாதுகாப்பு படையினர் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இருந்து 800க்கும் மேற்பட்டோரை வெளியேற்றியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இந்தியா மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் உள்ள 290 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர்களை கண்டறிந்து மீட்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை திரிசூலி 1 ஆற்று மின் திட்டத்தின் 63 தொழிலாளர்கள் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேர் உட்பட 84 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். நேபாள அரசின் பிற அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அமைச்சகம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். காத்மாண்டு மற்றும் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்கள் இந்தியர்களின் நிலை மற்றும் நல்வாழ்வு குறித்த புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை வழங்கியதாக திரு ஜெய்சங்கர் தமது ஊடகப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தேடுதல் மற்றும் வெளியேற்றும் முயற்சிகளுக்கு உதவுவதற்காக 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: பிரதமர் திரு நரேந்திரமோடி நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலவரம் குறித்து கேட்டறிந்து மனிதாபிமான உதவிகளை இந்தியா அளிக்கும் என்று உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத் தொடரில் இன்று புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என்று திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் பேசுகையில், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்றும் சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளதாகவும் கூறினார். முன்னதாக சமூக விரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்ட முன்வரைவை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தாக்கல் செய்ய முயன்றார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு வேலைவாய்ப்பில் மோசடி, மணல் திருட்டு, சீட்டு மோசடி ஆகியவற்றை இந்த சட்ட மசோதாவில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு குற்ற சம்பவங்களை சுட்டிக்காட்டினர். பின்னர் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் சட்டத்தின் மீது உறுப்பினர்கள் விவாதம் நடத்தி முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோரின் அனுமதியோடு முழு சட்டத்திருத்தம் பேரவையில் நிறைவேற்றப்படும் என்று

0: என்றும் அதுவரை இந்த சட்டத்திருத்தத்தை நிறுத்தி வைப்பதாகவும் அறிவித்தார்.
1: அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியின் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபாபினோ ஹரோனாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்ஞானந்திற்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினா கிராக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்பேயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் நிதின்குமார் சிங்கா மணிஷ் இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வீழ்த்தி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் இருபது கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடங்குகிறது. வரும் 13 வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உட்பட 8 பங்கேற்க உள்ளன. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் நாளை மறுநாள் தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 நிறைவு பெற்றுள்ளது. நேபாளம் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 538 உயர்ந்துள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என்று திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிட்டம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாவே ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு உங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாட்டு பாடவா?
2: வேணா வேணா.
1: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
1: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.
3: நேரம் 6:21 எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்கவிருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. உங்களுக்கு பிடிச்ச, உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அந்த வகையில ஒரு கால நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. யாரு, எங்கிருந்து?
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
4: பவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
3: நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா?
4: நலமா இருக்கோம் மேம்.
3: ஓகே சார், சொல்லுங்க, என்ன பாடல், என்ன படத்துல இருந்து வேணும்?
4: நேர்ல
3: அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான், கால் பண்ணுங்க 2271760 2271770. முதல் பாடல் வருது, அடுத்த பாடல் யாரோடது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பாக்கலாம். கால் பண்ணுங்க. I'm waiting.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:27. மனம் மருமதே நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. இப்போ யாரு அவருக்கு பிடிச்ச பாடலை கேட்குறாங்கன்னு கேட்டலாம். யாரு எங்கிருந்து?
1: வணக்கம், நான் வரையுள்ளது கங்காதரன் பேசுகிறேன்.
0: கங்காதரன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கு சார். ஓகே, உங்களுக்கு எந்த பாடல் வேணும், என்ன பாடல் வேணும்?
1: சங்கம் வந்து வரக நதிக்கரையோரம் போறீங்க.
0: ஆஹா, பாட்டாவே படிச்சிட்டீங்களா? வெளியூர் நேயர் 0413 மறந்துடாதீங்க.

0: இரட்டை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேரம் 6:34 FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே. இப்போ எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ மாலை, வணக்கம் மேடம்.
1: மாலை வணக்கம். யாரு, எங்கிருந்து?
2: காரைக்கால் இருந்து ராமலிங்கம் மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நான் மிக நலம். நீங்கள் நலமா?
2: நலமாக இல்லை மேடம்.
1: நலமாக இல்லையா?
2: இருக்கிறேன் மேடம்.
1: ஓகே, இருக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர் சார். என்ன பாடல், எந்த படத்துல இருந்து?
2: படம் பாலைவன சோலை மடம் படம். அது மலேசியாவின் சங்கர் கணேசன் இசையில ஆளான ஆளு அழுத்தமான ஆளு அந்த பாடல் போடுவாங்க.
1: அந்த பாடல் வேணும். எதனால அந்த பாடல் மிக பிடிக்கும் உங்களுக்கு?
2: அந்த மலேசியாவின் குரல் நல்லா இருக்கும், சங்க இசை நல்லா இருக்கும், ஸ்பீடா போகும் மேடம் அந்த பாட்டு.
1: ஓகே,
2: அதனால பிடிக்கும்.
1: அதனால அந்த பாடல் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஓகே சார், அந்த பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. நேர்ல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்கு கால் பண்ணுங்க. 2271760 2271770 வெளியூர் நேயர் 0413 தயவு செஞ்சு மறந்துடாதீங்க.

0: நேரம் 6:40 எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் பெறுவதே நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கிறதுக்காக நேயர் வந்திருக்காங்க. யாரு, எங்கிருந்து?
1: இனிய மாலை வணக்கம் மேடம்.
0: இனிய மாலை வணக்கம்
1: மேடம். திருப்பத்தூர் மாவட்டம் திமுக்கலம் சிவகுமார்.
0: சிவகுமார் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கு சார். என்ன பாடல் வேணும்
1: மேடம்? இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சூரிய வம்சம் படத்துல இருந்து ரோசா பூ, சின்ன ரோசா பூ, இந்த பாடல் வந்து எங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள் சிறப்பு பாடலா கேட்டு வரும்.
0: ஆஹா, அப்படியா? வாழ்த்துக்கள் சார்.
1: ஓகே ஓகே, நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேர்களை, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ணுங்க. 2271760, 2271770, 0413 வெளியூர் நேயர், மறக்காம சேர்த்து கால் பண்ணிடுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 6:46. நம்ம கடந்து போற ஒரு ஒரு நாளும் இன்னொருத்தவங்களுக்கு ஸ்பெஷலான டே தான். அந்த ஸ்பெஷலான டேல சரி, எனக்கு பிடிச்ச பாட்டை நான் கேட்கணும்னு லாஸ்ட் காலருக்கான பாட்டே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த காலர் யாரு, இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். எங்கிருந்து யாரு, உங்க பேரு சொல்லுங்க.
3: மணந்த வளர்ந்த புத்தகம் சிவஞானம் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேடம்?
2: நலம் சார். நீங்கள் நலமா?
3: நலமா இருக்கு மேடம்.
2: ஓகே சார், என்ன பாடல் வேணும் சார்?
3: முள்ளுமலரும்
2: அடுத்த சூப்பரான சாங் வருது, கேட்கலாம்.

0: நேயர்கள், சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:51. மனமருமத நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. இப்போ எனக்கு பிடிச்ச பாடல் வேணும் அப்படின்னு நேர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். பர்வீன் திருவண்ணாமலை.
0: சூப்பர் மேம். என்ன பாடல், என்ன படத்துல இருந்து வேணும்?
1: கிளிப்பச்சி கேக்கா படத்துல இருந்து சிவகாமி, எனக்கு அந்த பாட்டு சொல்லுங்களா. எல்லாரும் கேட்போம்.
0: ஓகே, அந்த பாடல் எதனால உங்களுக்கு பிடிக்கும்?
1: அது என்ன சொல்ல, பாட்டு வரிகள் அழகா இருக்கும், அதுக்காகவே அந்த பாடு கேட்கும் போது அந்த ஆக்டிங் தான் ஞாபகம் வரும் எனக்கு. அவங்க நடிச்ச நடிப்பு கண்ணில் நிற்கும், அதுக்காகவே அந்த பாட்டு.
0: அடே கண்ணிலே நிக்குதுப்பா அப்படிங்கிறீங்க.
1: ஆமாம்.
0: ஓகே மேம், உங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாமாங்க.
1: ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
0: நேர்கள், இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கால் பண்ணுறதுக்கு 2271760 2271770 வெளியூர் நேயர் 04 13 மறந்துடாதீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது FM ரெயின்போ 102.8.

0: வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: பாட்டு பாடவா?
3: வேணாம் வேணாம்.
2: பாட்டு கேட்கவா?
4: இது ஓகே. மனம் விரும்புதே.
2: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
3: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
4: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
3: மனம் விரும்புதே.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
4: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
3: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
3: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே. உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த 2 நாள் பயணத்தின் போது அவர் உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவ்காட் மிர்சியோவை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்வது இது 4வது முறையாகும். பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் இணையற்ற தாக்கத்துடன் முன் எப்போதும் இல்லாத அளவிலான மாற்றத்தை இந்த ஜன்தன் யோஜனா திட்டம் வழங்கியுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக சமஸ்கிருத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியாவின் அறிவாற்றலை கொண்டு செல்லும் பணியை சமஸ்கிருதம் காலம் கடந்து செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 6 நாள் பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார். முன்னதாக டொரண்டோவில் கனடா நிதியமைச்சர் திரு பிரான்சுவா பிலிப்புடனான பேச்சுவார்த்தைக்கு பின் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளம் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 538 உயர்ந்துள்ளது. எல்லையின் இருபுறமும் 1545 பேர் இன்னும் காணவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்புக் குழுக்கள் ஆற்றங்கரைகளிலும் தனிமைப்படுத்தப்பட்ட குடியிருப்புகளிலும் உயிர் பிழைத்தவர்களை தேடியும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட உடல்களை மீட்டும் வருகின்றனர். நேபாள பாதுகாப்பு படையினர் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களிலிருந்து 800க்கும் மேற்பட்டோரை வெளியேற்றியுள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்று புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என்று திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03. மனம் மருமதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இப்போ அடுத்ததா ஒரு பாடல் கேட்கலாம். நேயர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. யாரு, எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹாப்பி, ஜாலி, ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கேன் மேம்.
1: ஓகே சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: இன்னைக்கு வந்து என் பேரு மீன் குமாரி, அந்த சாங் கந்தசாமி படத்துல இருந்து. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
1: ஓகே, உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம் சார்.
2: தேங்க்யூ, நன்றி. பை பை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:07. மனம் மருமதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8. அடுத்ததான் எனக்கு பிடிச்ச பாடல், எனக்கு வேணும்.

0: அப்படின்னு ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம். சிம்மர் இன்போ கண்ணன் பேசுறேங்க.
0: ஓகே சார், என்ன படத்துலேருந்து என்ன பாடல் வேண்டும் சார்?
1: படம் வந்து பூக்களை பறிக்காதீர்கள்.
0: ஓகே.
1: பாடல் வந்து மாலையினை வாட்டது மன நாளை அதை தேடுதுங்க.
0: அதுல
1: ஒரு வரி வந்து பாத்தீங்கன்னா, இரு கரம் சேர்த்திடவா இல்ல இணையே ஏற்றிடுவான்னு ஒரு வரி வருங்க. ரொம்ப மனசுக்கு இதா இருக்குங்க.
0: ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடல் வந்துட்டே இருக்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார்.
1: எனக்கு மட்டும் பிடிச்ச பாட்டு இல்ல மேடம், எல்லோருக்கும் பிடிக்கும். நன்றி
0: நன்றி சார்.
1: நன்றி.
0: நேரில் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்கள் மனம் விரும்புகிற பாட்டு உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் கேட்டுக்க என்ஜாய் பண்ணுறதுக்கு கால் பண்ணுங்கள். 2271760 2271770 வெளியூர் நேய 0413 மறந்துடாதீங்க. ஸோ பாடல் வருது, கேட்கலாம்.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேயர்கள், இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சின்னஞ்சல்
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்த புள்ளி விவரங்களையும் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியும் 39,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு எளிதாக்கியுள்ளது. ஒருங்கிணைந்த சீர்திருத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை எளிதாக ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்தியாவில் நடத்தப்பட உள்ள சர்வதேச போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமை கோருவது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். தீவிரவாத செயல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென தேசிய புலனாய்வு முகமையின் 3 புதிய நீதிமன்றங்களை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா, ராஜஸ்தான் மற்றும் பீகார் மாநிலங்களில் இந்த நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களை கலந்து ஆலோசித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் மேலாண்மையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதென இந்தியாவும் அர்ஜென்டினாவும் முடிவு செய்துள்ளன. இந்தியாவிற்கான அர்ஜென்டினா தூதர் திரு மரியானோ அகஸ்டின் காசினோ தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக அலுவலர்களுக்கு பரஸ்பரம் பயிற்சி அளிப்பது என்றும் இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டது. கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முடிவு செய்துள்ளன. இது தொடர்பாக ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய தூதர் திரு நாகேஷ் சிங் கான்பராவில் அந்நாட்டு கடற்படை தலைமை தளபதி பால் பக்லியை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பு குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது. பொதுத் தேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலைக் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. திரு நந்தன் நிலேக்கனி தலைமையிலான இந்த குழு தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சி

நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உற்பத்தி துறை 7.3%, மின் மற்றும் எரிவாயு துறை 8.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 60 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அம்மாநில தலைமைச் செயலருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதுகுறித்த விரிவான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு அந்த நோட்டீஸில் அறிவுறுத்தியுள்ளது. மால்டா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இம்மாதம் 60 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கர்நாடகாவில் 72,000 அரசு காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஒய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கொள்கை அளவில் முதலமைச்சர் ஒப்புக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே அம்மாநில அமைச்சர் திரு நாகேந்திரா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் நலத்திட்டங்களுக்கான வாரிய முறைகேடுகளில் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் எதிர்க்கட்சிகள் தம்மீது தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதாகவும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் திரு நாகேந்திரா தெரிவித்தார். தொழில்துறை வளர்ச்சிக்காக மகாராஷ்டிரா அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாசிக்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாசிக் நகரின் தொழில் வளர்ச்சி இடையில் சற்று பின்தங்கியதாகவும் தற்போது அது சரி செய்யப்பட்டு வளர்ச்சி வேகம் கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். மகாராஷ்டிரா வளர்ச்சியில் நாசிக் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். கோவாவில் மதமாற்ற தடைச்சட்ட வரைவு மசோதா தொடர்பான விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவா சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதாவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்தார். இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பஞ்சாபில் போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கடத்தியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் வருடாந்திர அமர்நாத் யாத்திரை இன்று நிறைவடைந்தது. 57 நாட்கள் நடைபெற்ற இந்த யாத்திரை இன்று உரிய பூஜைகளுடன் நிறைவு பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா குவைத் இடையேயான பாதுகாப்பு குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பாதுகாப்புத்துறை இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத் தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. 1500க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சீனாவில் நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பகுதிகளிலிருந்து 800க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். மேலும் ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நார்வே மன்னர் 5ஆம் ஹரால்ட் இன்று காலமானார். அவருக்கு வயது 89. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 21-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பொன்பிச்சா சோய்கி வாங்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவுக்கு எதிரான முதலாவது ஜூனியர் பயிற்சி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கு தயார்படுத்தும் வகையில் இரு அணிகளும் 3 பயிற்சி போட்டிகளில் பங்கேற்கின்றன.
புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரிஷிகா நந்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.

மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொழில்துறை கடந்த மாதம் 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 அதிகரித்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: விளம்பரத்தை தொடர்ந்து மனம் நிரம்புத நிகழ்ச்சி தொடர்கிறது.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோனி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேரம் 7:26. எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் விரும்புத நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு பிடிச்ச பாட்டை நான் கேட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. யாரு இங்கிருந்து? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: பொன்னிரவு வணக்கம், எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: ஓகே சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும் சார்?
4: படம் ரயிலுக்கு நேரமாச்சு.
1: ஓகே,
4: பாடன போற வேலை பொண்ணு தாய், அந்த பாடல் வருகிறது மேடம்.
1: ஓகே சார், எதனால இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
4: இந்த பாடல் வந்து ரயில் பயணத்தின் போது அந்த இசையெல்லாம் நல்லா இருக்கு மேடம்,
1: கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
4: மிக்க நன்றி மேடம்.
1: நன்றி, நன்றி சார். நேர்லே உங்களுக்கு பிடிச்ச பாடலுக்கும் கால் பண்ணுங்க. 2271 76 0 2271 77 0. வெளியூர் நேயர் 0413 மறந்துடாதீங்க.

0: நேயர்களுக்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 7:32. மனம் பிறந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. எனக்கு பிடிச்ச பாட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நேரம் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யாரு எங்கிருந்து?
1: வணக்கம், சேகராப்பட்டிலிருந்து தமிழ்செல்வி பேசுறேன்.
0: தமிழ்செல்வி மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: சேரன் பாண்டியன் படத்துல இருந்து காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா. அதான் தமிழ்செல்வி.
0: என்ன ஒரு ரைமிங், என்ன ஒரு டைமிங்.
1: அதான் 102.8 ரைமோதான் இருக்கு.
0: ஓகே ஓகே மேம், அந்த பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி.
0: நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடலுக்கும் கால் பண்ணுங்க. 2271 7607 2271 7700. வெளியூர் நேயர் 0413 மறந்துடாதீங்க.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேரம் 7:38. மனம் வரும்பதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ணுங்க. 2271760, 2271770. வெளியூர் நேயர் 0413 மறந்துடாதீங்க.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 7:48. மனமர்மத நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்கு நேர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். யாரு, எங்கிருந்து?
1: நல்லா இருக்கீங்களா? நான் செந்தில் கணேஷ் ராஜா.
0: கணேஷ் ராஜா சார், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா
1: இருக்கேன். நல்லா இருக்குமா?
0: ஓகே சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: படம் வந்து வாழ்வே மாயம்.
0: ஓகே.
1: பாடல் வந்து தேவி, ஸ்ரீதேவி.
0: சூப்பர் சார். அந்த பாட்டு எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: பாடல் இசை நல்லா இருக்குங்க.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: நேர்களே, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்கு இன்னும் மனம் இருந்த நிகழ்ச்சி கொஞ்ச நேரம் தான் போகும். ஸோ உடனே கால் பண்ணுங்க. 2276 0 2 2 7 0 7 0 வெளியூர் நேயர் 0 4 1 3 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: நேரம் 7:53. மனம் பிறந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. அது எப்படி ப்ரோக்ராம் முடிகிறதுக்குள்ள நான் கேட்க மாட்டேனா என் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, பேசலாமல்லோ. வணக்கம்.
1: குட் ஈவினிங் மேம்.
0: குட் ஈவினிங் சார். யாரு, எங்க இருந்து கால் பண்றீங்க?
1: கல்லூரி ஜெயராஜ் சார்.
0: ஜெயராஜ் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு சார். என்ன பாடல், எந்த படத்துல இருந்து வேணும்?
1: காலமெல்லாம் காத்திருப்பேன் ஃபிலிம்ல இருந்து.
0: ஓகே.
1: நெல்லடி என்றது உள்மனது.
0: எப்படியோ காத்திருந்து பாட்டை கேட்டீங்க.
1: கண்டிப்பா.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. நன்றி சார்.
1: தேங்க்யூமா.
0: கிட்டத்தட்ட மக்களே, 7:54 ஆயிடுச்சு. ஸோ இந்த பாடோட மனம் இருந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாடல் கேட்காதவங்க வந்து கோவப்படவோ எதுவும் வேண்டாம், ஏன்னா உங்களுக்கான நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வர பாடலை பாட்டு கேட்க முடியாத எல்லாருக்காகவும் டெடிக்கேட்

0: நேர்களே, கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றும், இத்திட்டத்தின் கீழ் 76% கணக்குகள் கிராமப்புற அல்லது பகுதி நகர்ப்புறங்களில் தொடக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 56% கணக்குகள் மகளிருக்கானவை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 யாத்ரீகர்களை இன்று சந்தித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து நேற்று காத்மாண்டு வந்தடைந்த யாத்ரீகர்கள் இன்று பிற்பகல் புதுடெல்லி வந்தடைந்தனர். மீட்புப் பணிகளுக்காக அந்நாட்டு அரசுக்கும் நேபாள ராணுவத்திற்கும் மற்றும் இந்திய தூதரத்திற்கும் டாக்டர் ஜெய்சங்கர் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துக் கொண்டார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 320 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். மேலும் பிற குடியுரிமைகளை கொண்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுமார் 100 பேரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர் கூறினார். நாட்டில் சர்க்கரை பற்றாக்குறை இல்லை என்றும், நியாயமான விலையில் போதுமான அளவு சர்க்கரை கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அண்மையில் ஆலை சர்க்கரை விலை சுமார் 20% குறைந்துள்ளதாகவும், சில்லறை சர்க்கரை விலைகளும் குறைய தொடங்கியுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வாசிப்பு பழக்கத்தை மக்கள் இயக்கமாக விரிவுபடுத்தும் நோக்கில் புதுச்சேரி புத்தக மையம் மற்றும் பாரதி புத்தகாலயம் இணைந்து நடத்தும் புதுச்சேரி புத்தக திருவிழா 2026 லாஸ்பேட்டையில் நேற்று தொடங்கியது. துவக்க விழாவில் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று புத்தக திருவிழாவை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழா நடைபெறும் 12 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணிக்கு சிறப்பு சிந்தனை பட்டறைகள், நூல் அறிமுகங்கள், புதிய நூல் வெளியீடு மற்றும் கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02:56.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
0: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
4: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போ கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
3: என்ன சொல்ற நீ? தினமும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 முதல் 11 மணி வரை.

0: நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
1: தோ உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே. உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: நேர்களே, தொடர்வது மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

0: open tonight. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் 10 ஆண்டு கால சாதனைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 ஆம் பாகத்தை கேட்கலாம். யுபிஐ எந்த அளவுக்கு மக்களிடம் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம் மேம்.
4: யுபிஐ இருக்கிறதுனால அந்த ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்ப எளிதான ஒரு விஷயமா இருக்கு. சோ அந்த ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறதும் வந்து ஈஸியாயிருது, அந்த ஆன்லைன் வர்த்தகமும் அதிகமாயிருக்குன்னு சொல்லலாமா அந்த யுபிஐனால?
5: கண்டிப்பா அதிகமாயிருக்கு. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இ-காமர்ஸ் அப்படின்னு ஒன்று நான் மென்ஷன் பண்ணேன். நம்மளோட இ-காமர்ஸ் ஆக்டிவிட்டியையும் இந்த யுபிஐயும் சேர்ந்து தான் இன்னைக்கு ஒரு பெரிய அளவில்

0: பேச்சுடர் நிகழ்ச்சியில் யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் 10 ஆண்டு கால சாதனைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம். யுபிஐ எந்த அளவுக்கு மக்களிடம் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம் மேம்.
1: யுபிஐ இருக்கிறதுனால அந்த ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்ப எளிதான ஒரு விஷயமா இருக்கு. சோ அந்த ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறதும் வந்து ஈஸியாயிருது, அந்த ஆன்லைன் வர்த்தகமும் அதிகமாயிருக்குன்னு சொல்லலாம் அந்த யுபிஐனால.
2: கண்டிப்பா அதிகமாயிருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி இ காமர்ஸ் அப்படின்னு ஒன்னு நான் மென்ஷன் பண்ணேன், நம்மளோட இ காமர்ஸ் ஆக்டிவிட்டியும் இந்த யூபிஐயும் சேர்ந்துதான் இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இ காமர்ஸ் ஆப்ரேட் பண்றது மொத்தமாவே வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல தான். அப்ப பிளாட்ஃபார்மே டிஜிட்டலா நான் ஆப்ரேட் பண்ணும்போது என்னுடைய பேமெண்ட்டும் அதோட சேர்ந்து கார்லேட் பண்ணி நான் டிஜிட்டலா பண்ணும்போது தான் இன்னைக்கு இந்த வளர்ச்சி வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: இன்னொரு விஷயத்தையும் இதுல பாக்குறோம். இப்ப என்னன்னா கையில வந்து பணம் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம எண்ணி வைக்கணும், கரெக்டா பாதுகாப்பா வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அதெல்லாம் இல்ல, மொபைல பாதுகாப்பா வச்சுக்கிட்டா போதும், நம்ம வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியா பண்ணிக்கலாம், சேஃபா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இது மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிடிச்ச அம்சமா இருக்கு மேம்?
2: நீங்க சொன்ன மாதிரி ஒரு டைரி எடுத்து எழுதுற ஹேபிட் வந்து இன்னைக்கு யாருக்குமே கிடையாது.
1: அப்போ அந்த அளவுக்கு நேரமும் பொறுமையும் இல்லைன்னு கூட சொல்லலாம்.
2: ஆமா, நான் வந்து ஸ்பீடு அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்னு 2 வார்த்தை நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவு வேகமா நம்மளும் போயிட்டு இருக்கோம்,
1: நம்ம
2: பரபரப்பான வாழ்க்கையில முறையில நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற நமக்கு இந்த யூபிஐ அண்ட் டிஜிட்டல் அப்படிங்கறது வந்து ரொம்பவே வந்து உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளால அது வந்து ஈஸியா வந்து ரெக்கார்டும் பண்ண முடியும். போயிட்டு இருக்கும் போதே மொபைல்ல என்னால வந்து என்னோட டிரான்சாக்ஷன் என்ன பண்ணிருக்கேன், யாருக்கு கொடுத்தேன், 4 நாள் முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத என்னால ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கு.
1: அதே மாதிரி வந்து இப்போ பி நோட் யூஸ் பண்ணும்போதோ இல்ல காயின்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இருந்த அந்த மாதிரி விஷயங்கள் கூட இப்ப இல்லன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா ஒரு ரூபாய் நோட் அச்சடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல டிரான்சாக்ட் பண்றோம் அப்படின்ற போது இது யூபிஐ வந்து அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ரூபாய் நோட்டுகளையோ காயின்ஸையோ பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லலாமா?
2: கண்டிப்பா. ஏன்னா எனக்கே ஞாபகம் இருக்கு, என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சேஞ்ச் வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்கும். ஒரு 100 ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய் பொருள் வாங்கும் போது அந்த பேலன்ஸ் இருக்கிற 75 ரூபீஸ் சேஞ்சா வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்ச். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த யூபிஐ அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்.
1: இப்போ நம்ம வந்து இந்த பேமெண்ட் வந்து எவ்வளவு சிம்பிள் ஈஸி அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் மேம் இவ்வளவு நேரம். சிம்பிள் ஈஸி அப்படின்றது மட்டும் இல்ல, இது ரொம்ப செக்யூர்ட் பேமெண்ட் அப்படின்னும் சொல்லப்படும் போது அதனுடைய ரீச் அதனாலதான் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 10 இயர்ஸ் சக்சஸ் ஸ்டோரி வந்து வச்சிருக்கு அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு ஒரு செக்யூர்ட் ஒன்னா இருந்ததுனால மட்டும்தான் இது சாத்தியம் சொல்லலாமா மேம்?
2: கண்டிப்பா. இது வந்து மிக விரைவான ஒரு பேமெண்ட் அப்படிங்கறத விட இன்னொரு சைடு வந்து சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த ஒரு ரீசன் கூட இதனுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு காரணமா இருக்கு.
1: இப்போ டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை வந்து நம்ம வந்து பாத்துக்க முடியும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க, ரொம்ப ஈஸியா பாத்துக்க முடியும். இந்த யூபிஐக்கே ஒரு ஹிஸ்டரி இருக்கும்ல, அந்த ஹிஸ்டரியை சொல்லுங்க மேம். ஏன்னா 2016 வந்து லான்ச் ஆன இந்த ஒரு விஷயம் 10 வருஷங்களை வந்து நம்ம இப்ப கடந்து வந்திருக்கோம், அதுவும் ஒரு பெரிய சாதனையோட கடந்து வந்திருக்கோம் அப்படின்போது இதனுடைய ஹிஸ்டரி என்ன மேம்?
2: முதலே நம்ம பேசின மாதிரி August 2016 இதனுடைய லான்ச் நடந்தது. December 2016 வந்து இதனுடைய அடிஷனல் ஃபீச்சரா அந்த பிம் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2017 நமக்கு அந்த டைனமிக் கியூஆர் கோடு அப்படின்னு ஒன்னு கிடைச்சது. இப்ப சில பேமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பில் அமௌண்ட்டை வந்து நம்ம என்டர் பண்ணவே தேவையில்லை, கியூஆர் நம்ம கேப்சர் பண்ணாலே போதும் நம்ம பில்லுக்கான தொகை வந்து அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சது. அப்போ நம்ம சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றது வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப
1: ராங் அமௌண்ட் வந்து நம்ம போடுறது அந்த மாதிரிலாம் இல்ல,
2: அதெல்லாம் இந்த இடத்துல வந்து நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்தது 2018 வந்து யூபிஐ 2.0 அப்படின்னு ஒன்னு வந்தது. இதுல நம்ம பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கன்சியூமர் வந்து அவரோட மொத்த பில்லையுமே வந்து பார்க்கக்கூடிய அளவுல அந்த ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. 2019 அக்டோபர்ல வந்து இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் வந்து கிராஸ் ஆச்சு. 2020 2022 இந்த டைம் தான் அந்த கோவிட் பீரியட் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இதுல வந்து யூபிஐ ஆட்டோபே, யூபிஐ லைட் அப்படின்னு சொல்லி 2 ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. இந்த யூபிஐ லைட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு சில லோ வேல்யூ டிரான்சாக்ஷனுக்கு ரொம்ப விரைவா ஃபாஸ்டர் பேமெண்ட் விதவுட் எனி பின் ஃபெசிலிட்டி வந்து இதுல கொண்டு வந்தாங்க. 2023 இந்த யூபிஐ பேஸ் பண்ணி கிரெடிட் கூட ப்ரொவைட் பண்ற அளவுக்கு வந்து இந்த இடத்துல ஃபெசிலிட்டி வந்தது. 2024 இந்த யூபிஐ மூலமா நம்ம வந்து டாக்ஸ் பேமெண்ட் பண்ற அந்த லிமிட்டை வந்து 1 லாக்னு இருந்தது 5 லாக் வரைக்கும் வந்து ஆர்பிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்ப அதே மாதிரி யூபிஐ லைட்டோட அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டும் 1000 ரூபான் இருந்தது, அன்னைக்கு 5000 அப்படிங்கறது இன்க்ரீஸ் ஆச்சு. 2025 ஆதார் பேஸ்ட்

0: மெத்தட் இதில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து பேமெண்ட் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டர் அண்ட் இன்னும் மோர் சிம்பிளராக வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சது.
1: இப்போ 2016 லான்ச் ஆன இந்த யூபிஐ அப்படின்னு சொல்லும்போது 2016 வந்து 2 crore டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து 24,162 crore டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமா இருக்கு மேம்? 10 வருஷத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்வு அப்படின்னும் போது எப்படி பாக்குறீங்க நீங்க இத?
0: இன்னைக்கு வந்து 2026 2,360 crores ஒரு மாசத்துல, ஜூலை 2026 மட்டுமே, இந்த ஒரு மாசத்துல மட்டும் நம்மளால இவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த யூபிஐல நடந்திருக்கு. ஸோ இது என்ன நமக்கு தெரிவிக்குது அப்படின்னா, இந்த வரவேற்பு மக்களிடையே வந்து இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும்.
1: இப்போ இது வந்து வரவேற்பு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னும் போது அதோட அந்த செக்யூரிட்டி அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்து அதுக்கான அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்க முன்பே வந்து குறிப்பிட்டீங்க இந்த யூபிஐ லைட் பத்தி வந்து சொன்னீங்க. நீங்க யூபிஐ லைட் மாதிரியே வந்து ஆட்டோ பே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. யூபிஐ ஆட்டோ பே அது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது மேம்? இப்ப வந்து யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாம் வந்து பே பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மேம்?
0: இப்போ நம்மளுடைய மந்த்லி ரெக்கரிங் சார்ஜஸ் நம்மளுடைய இபி ஆகட்டும் இல்ல நம்மளோட லோன் இஎம்ஐ ஆகட்டும் இதெல்லாம் கூட வந்து நம்ம ஆட்டோ பே ஆப்ஷன் யூஸ் பண்றதுனால இது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஜிட்டல் பேமெண்ட்ல போயிடும். ஸோ இப்ப நம்ம எவ்ரி டைம் வந்து ஞாபகம் வச்சுதான் நம்ம இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இந்த இடத்துல இல்ல. இந்த ஃபெசிலிட்டி வந்து 2020-22 காலகட்டத்தில் இதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க.
1: அதே மாதிரி கிரெடிட் கார்ட்ஸோட வந்து யூபிஐ வந்து இன்டகிரேட் பண்ணியும் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம்?
0: இது வந்து நம்ம பேங்க்ல வந்து லோன் வாங்குறது அப்படிங்கறது அந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குமோ அதை விட ரொம்ப சிம்பிளிஃபைடான ஃபெசிலிட்டி தான் இந்த யூபிஐ கிரெடிட் அப்படிங்கறது. சிமிலர் டு பேங்க் லோன் தான், ஆனா இன்னும் ஃபாஸ்டரா மிக விரைவில் நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் ஃபெசிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: இப்போ நம்ம நாட்டோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுனால தான், ஸ்ட்ராங்கா இருந்ததுனால மட்டும்தான் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளால டெவலப் பண்ணி அதன் வாயிலா வந்து பேமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். அப்போ சுயசார்பு இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து நம்ம அரசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு அதற்கு வலு சேர்க்கிறது மேம்? ஏன்னா 2047 வந்து வளர்ச்சி அடைந்த இந்தியான்ற விஷயத்தை வந்து அடையணும்ன்றதுக்காக தான் நாம எல்லாத்தையும் சுயசார்பா இருக்கணும்னு தொடர்ந்து அரசு சொல்லிட்டே வராங்க. அந்த அளவுக்கு நாமளும் இப்ப டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து உள்நாட்டிலே உற்பத்தி செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த சுயசார்பு இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இதுவும் வந்து ஒரு முக்கிய அம்சம்னு பாக்குறீங்களா?
0: கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து சுயசார்பு இந்தியா வந்து கவர்மெண்ட் வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அதிகமாக மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டெவலப்மெண்ட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவினுடைய ஒரு கெப்பாபிலிட்டியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த யூபிஐ அப்படிங்கிறது நம்மளுடைய டிஜிட்டல் கெப்பாசிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வந்து ஃபாஸ்டர் பேமெண்ட் மட்டும் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த டெவலப்மெண்ட்டை நம்மளால இதில் சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியுது.
1: சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட் சொல்லும் போது அது வந்து யூசர்ஸ்க்கு மட்டும் இல்ல பேங்க்ஸ்க்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாமா மேம்? பேங்க்குக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தானே? இப்போ நம்ம யூசர்ஸ் மட்டும் வந்து இதை வந்து ரொம்ப சிம்பிளா வந்து யூஸ் பண்றாங்கன்னு இல்ல, பேங்க்குக்குமே வந்து அவங்களுடைய வேலையும் வந்து குறைச்சிருக்குன்னு சொல்லலாமா ஓரளவுக்கு?
0: கண்டிப்பாக. நம்ம மேனுவலா போய் ஒரு கேஷ் டெபாசிட் பண்றதோ கேஷ் வித்ட்ராயல் பண்ணும் போதோ அந்த பேங்கிங் சர்வீசஸ் வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கும். அந்த பணிச்சுமை அப்படிங்கறதும் அந்த இடத்துல இருக்கும். இப்போ டிஜிட்டல் அப்படிங்கறதுனால 100 பேர்ல வந்து 50 பேர் கிட்டத்தட்ட வந்து இதை டிஜிட்டல் டிரான்சாக்ஷனா மாத்துறதுனால அந்த சர்வீசஸுமே வந்து அவங்களால வந்து வேற சில செக்டர்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்ப அந்த டைம் வந்து இன்னும் எஃபெக்டிவா அவங்களால யூஸ் பண்ண முடியும்.
1: இப்போ இதுல வந்து யூபிஐ வந்து நம்ம பே பண்ணும் போது ஒரு தனிநபருக்கு நம்ம பே பண்றதுக்கும் ஒரு வணிக நிறுவனத்துக்கு நம்ம பே பண்றதுக்கும் ஆன வித்தியாசம் அப்படின்றது என்ன மேம்?
0: இதுல வந்து ரெண்டுமே வந்து வித்தியாசமா தான் இருக்கும். ஒன்னு வந்து நம்ம பர்சன் டு பர்சன் பி டு பி பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்னு பர்சன் டு மர்ச்சன்ட் அப்படின்னு நம்ம பேமெண்ட் சொல்லுவோம். இந்த பி டு பி அப்படிங்கறது ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபருக்கான ஒரு பேமெண்ட் டிரான்சாக்சன். இன்னைக்கு இது வரைக்கும் நடந்த இந்த டோட்டல் யூபிஐ டிரான்சாக்சன்ல அரௌண்ட் ஒரு 71% வந்து இந்த பி டு பி டிரான்சாக்சன் மட்டுமே வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பி டு எம் டிரான்சாக்சன்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 63% வந்து கவர் ஆயிருக்கு. அப்ப நம்ம மர்ச்சன்டோட நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதை விட ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபரோட பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ல வந்து அதிக அளவுல இருக்கு.
1: அதாவது முன்னாடியே நம்ம வந்து இதை பேசணும், அதாவது ஒரு முறையான பண பரிவர்த்தனையை வந்து இதை ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசணும். இப்ப ஒருத்தர் வந்து நேர்ல போய் நம்ம சந்திச்சு பணம் கொடுக்க முடியலன்னா கூட உடனே அவங்களுக்கு வந்து பணத்தை அவங்க எங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து இந்த

0: யூபிஐ அப்படின்றது பயன்படுது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம். பெண்களை வந்து வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அரசினுடைய முக்கியமான எண்ணமே. ஏன்னா நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து அரசு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போது வளர்ச்சியில் அவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னா ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் அவங்களுடைய பங்கு இருக்கணும். அப்போ ஒரு நிதி விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து தற்சார்பு அடையக்கூடிய வகையில இதுல கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா மேம்? ஏன்னா கிராமப்புறத்துல இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, நகர்ப்புறங்கள்ல இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, யூபிஐ யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்?
1: கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து விமன் ஆண்டர்பிரனர் அப்படிங்கறது நம்ம நாட்டுல வந்து நிறைய வளர்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அரௌண்ட் ஒரு 38% ஆஃப் தி விமன் ரூரல் ஏரியாலையும் செமி அர்பன் ஏரியால நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா யூபிஐ வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. அப்ப இது வந்து அவங்களுடைய பர்சனல் தேவைகளா இருக்கட்டும் ஒரு பக்கம், இன்னொரு சைடு அவங்களுடைய பிசினஸ்க்காக வந்து இது ரொம்ப கிரேட்டரா அவங்க வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
0: நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னு கூட சொல்லலாம். நிறைய பெண்கள் வந்து யூபிஐ யூஸ் பண்றாங்க அப்படின்றது, குறிப்பா நீங்க கிராமப்புறத்துல இருக்கிற பெண்களும் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா தான் இருக்கு. இன்னொன்னு, உலகமே உற்று நோக்கக்கூடிய வகையில இப்படி ஒரு யூபிஐ பரிவர்த்தனை அப்படின்ற விஷயத்த நம்ம வச்சிருக்கோம் அப்படின் நம்ம நாட்டுக்கான மதிப்பு தரம் அப்படின்றது சர்வதேச அளவுல உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா மேம்?
1: இது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்க டெவலப் பண்ற அந்த இன்டர்ஃபேஸை வந்து உலக நாடுகளும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இது நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கிற ஒரு விஷயமும் கூட.
0: இப்போ இவ்வளவு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயத்துல வந்து இன்னும் அதிகமா வந்து குறிப்பிட்ட அம்சங்களை சேர்க்கணும் அப்படின்றதும் கூட வந்து பாத்தீங்கன்னா அரசோட ஒரு நோக்கமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்காக அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தா என்னெல்லாம் இருக்கு மேம்?
1: இதுக்காக வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான அந்த பாலிசி சப்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் வந்து. அடுத்தது வந்து டெக்னாலஜி சைடு, இதுக்கு தேவையான ஃபண்டிங் கூட கவர்மெண்ட் சைட்ல இருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
0: நிச்சயமா டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, அதாவது நிறைய வந்து சைபர் கிரைம் குற்றங்கள்லாம் கூட நடக்குது, அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. யூபிஐக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த செக்யூர்டு டிரான்சாக்ஷன் அப்படின்றதுனாலதான் அது சக்சஸ்ஃபுல்லா வந்து 10 இயர்ஸ் கடந்து வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பாக்குறோம். இன்னும் செக்யூர்டா அது இருக்கணும்ன்றதுக்காக நிறைய விஷயங்கள் அதுல சேர்க்கப்படும் போது இன்னும் வலிமையா அது வந்து நிறைய பேரை சென்றடையும் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். இப்போ இவ்வளவு சக்சஸா இது ஆனதுக்கு என்னெல்லாம் காரணங்களா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
1: நம்மளோட டிஜிட்டல் பிசினஸ் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து குரோத் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் மூணு வார்த்தையில வந்து நான் சொல்ல விரும்புறேன். ஸ்பீடு, சிம்பிளிசிட்டி அண்ட் ஸ்கேல், இது மட்டும்தான் இந்த யூபிஐயோட ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ஜெக்டிவா இருக்கு.
0: இப்போ யூபிஐயோட விஷயம் ஒவ்வொரு முக்கியமான அம்சங்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். யூபிஐ பயன்படுத்தும் போது மக்கள் வந்து தெரிஞ்சு கூடிய விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் என்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? எதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க?
1: இந்த யூபிஐ பயன்படுத்தும் போது பேக்ரவுண்ட்ல நமக்கு எவ்வளவோ டெக்னாலஜிக்கல் விஷயங்கள்லாம் அதுல இருக்கு, ஆனா அது எதுவும் வந்து அன்றாடம் மக்களுக்கு அது தேவையான விஷயங்களா இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருக்கு பேமெண்ட் பண்றோம், எவ்வளவு பண்றோம் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். அது போக இதுல அந்த பின் சேஃப்டி இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அதை ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்றது, இந்த பின் நம்பர் எங்கேயும் எழுதி வச்சு தேவையில்லாம யாருக்கும் இன்ஃபார்ம் பண்றது இந்த மாதிரி எதுவும் இல்லாம மெயின்டைன் பண்ணாலே போதும், இது ரொம்ப சேஃபா செக்யூரா நம்மளால யூஸ் பண்ண முடியும்.
0: யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படின்றது அதோட ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிச்சு அது வந்து எந்தெந்த விஷயங்களை கடந்து வந்திருக்கு, எவ்வளவு பேரை வந்து ரீச் ஆகியிருக்கு, என்ன மாதிரியான சாதனைகள் படைச்சிருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க மேம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பேருக்கு இந்த சேவை யூபிஐ அப்படின்றது போய் சேரும் போது நிறைய பண பரிவர்த்தனை அப்படின்ற விஷயத்தை வந்து இது ஊக்குவிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். யூபிஐ பண பரிவர்த்தனை 10 வருஷம் கடந்து வந்தது அப்படின்றது ஒரு சாதனை தான். இன்னும் பல சாதனைகளை இந்தியா படைக்கிறதுக்கு இது போன்ற விஷயங்கள், டிஜிட்டல் கட்டமைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி மேம்.
1: நன்றி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேரம் 9:31. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். ஒரு நாள் முழுக்க டென்ஷன் எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இனி கொஞ்ச நேரம் வேலைகள் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் வெறும் இசையுடன் பயணிக்க போகிறோம். நீங்கள் கேட்கவிருப்பது தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் எஸ்பிபி மற்றும் கே.எஸ். சித்ரா அவர்களது குரலில்.

நேரம் 9:42. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்களது குரலில்.

நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேரம் 9:47. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் இயேசுதாஸ் அவர்களது குரலில்.

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாய் வரும் பாடல் ஸ்வர்ணலதா அவர்களது குரலில். வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற, வரட்டும் வாசல் தேடி என்று காவல் மீற.

நேரம் 9:58. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. தூங்கும் போதும் தூங்கவில்லை உன் ஞாபகம், பாடினால் அந்த பாடலின் ஸ்வரம் நீ அடி, தேடினால் விழி ஈரமாவது ஏனடின்னு ஹரிஹரன் குரலில் அடுத்த பாடல்.

நேரம் 10:05. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:11. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் ஹரிஹரன் குரலில். கவிதைக்கும் பெயருக்கும் வித்தியாசம் தெரியலையாம்.

மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெச்சிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெச்சிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேரம் 10:20. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் அவர்களது குரலில்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்த

0: புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 10:26:30. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் SBB மற்றும் சித்ரா அவர்களது குரலில், சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து.

காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேரம் 10:42. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் SBB அவர்களது குரலில்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

நேரம் 10:55. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் இதயம் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்துமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர்

0: காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் மற்றும் கருத்த முத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். ஈர நிலங்கள் பூமியின் சீர் சிறுநீரகங்கள். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள். அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ புகையிலை பயன்பாட்டை தடுக்கக்கூடிய சட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே மேக்ஸ் அவர்கள். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரை மீண்டும் 11:47 முதல் 12 மணி வரை மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்கள் தோழா. 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். ஒன்று 1:02 ஹாய் ஸ்நேகிதி மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள். விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி எம் எஸ் நிவேதா ஸ்ரீ. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல். 6:20 முதல் 7 மணி வரை 7:02 முதல் 7:15 வரை மீண்டும் 7:20 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையஞ்சல். 9:00 முதல் 9:48 வரை நடிகர் நிலாஷ் மித்தேஷ் பங்கேற்கும் ஸ்ரீ அஸ்வினி பிராட்காஸ்ட் நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:48 முதல் 11 மணி வரை தேன் சிந்தது வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். பதினொன்று 10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளைய நிகழ்வுகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ரேணு கட்டாரியா. India has stepped up humanitarian assistance to Nepal affected by flash floods as the third flight carrying 10 tons of humanitarian assistance has departed for Kathmandu. External Affairs Minister Dr. S. Jayashankar informed this in a social media post. The minister said that the assistance includes portable generator sets, dignity kits, food packets and water purification tablets. Dr. Jayashankar said that an 11-member team of doctors, paramedics and Reiki team for tunnel rescue operations is also on board. He also reiterated India's support to Nepal's ongoing relief and rescue efforts. Earlier, India had sent more than 47 tons of emergency relief supplies in 2 flights. Meanwhile, the death toll from devastating flash floods in Nepal and Tibet has risen to 547,